0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948, அஸ்வின மாதம் 6ஆம் நாள், பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் நாள்.
2: 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.
1: மங்கள இசை

நான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399 அதிகாரம்.

0: தான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியை கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399 அதிகாரம் கல்வி.
1: நேரம் காலை 5:55. இனி இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள், படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம் சென்னை. அஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்கலாம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளு, இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்கிறார் சந்திரமோகன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் P.மணிகண்டன் அவர்கள். 7:00 அறிவோம் 1000, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் V.பழனிக்குமரன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல், காலை 8:00 தமக்கென முயலா நூந்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிகழ்வுகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. காலை 9:00 அரங்கிசை, இதில் ஆர் சூரியபிரகாஷ் அவர்கள் பாட்டு, S.P. அனந்த பத்மநாபன் அவர்கள் வயலின், மேலக்காவேரி K.பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல். நண்பகல் 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை, இதில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்கள் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1:00 விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10

அவர்களுக்கு என்னுயிர் தோழி. மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் என் சுல்தானா நசீமா பானு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக ஒலிபரப்பாகும். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம் சென்னை அஞ்சல் கேட்கலாம். இதனை நடத்துபவர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக குரலமுதம் கேட்கலாம். 5:30 மதுரை தென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள் குட்லக் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல். 6:55 செய்திகள். 7 மணிக்கு மதுரை தென்றல் கேட்கலாம். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். இதில் பங்கேற்கப்பவர் ஸ்ரீகுமாரி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன உரைக்கும். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 மதுரை தென்றல். 8:30 அச்சாணி. இதில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக ஒலிக்கும். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக. 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். சென்னை அஞ்சலாக நிகழ்ச்சி கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 ஒலிபரப்பு நிறைவடையும். இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். நேரம் காலை 6:00.

0: எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
0: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?

0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: என்னன்னு மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
4: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
3: அதுக்காக 8 மணி வரைக்குமா இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
4: அதுக்கு என்னமா பண்றது?
3: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
4: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
3: வெப்ப அல வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
4: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
3: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
4: அதுக்கு
3: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
4: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.

0: and Farmers Welfare will organize the conference to deliberate on key priorities and preparedness for the forthcoming Rabi season. In a statement, Agriculture Ministry said that the two-day conference will focus on strengthening center-state coordination and evolving a coordinated outcome-oriented strategy for enhancing agricultural production, productivity, sustainability and farmers' incomes. The deliberations will also build upon the key learnings and outcomes of the recently held zonal conferences on agriculture. The Department of Animal Husbandry and Dairying will launch the Livestock Insurance Portal in New Delhi today. Union Minister for Fisheries, Animal Husbandry and Dairying, Rajiv Ranjan Singh, will launch the portal, marking an important milestone in the digital transformation of livestock insurance services in the country. The Election Commission of India has revised the schedule of the ongoing Special Intensive Revision 2026 in Delhi. According to the Chief Electoral Officer of Delhi, the last date to file claims and objections will be 30th of next month. India has sent a consignment of life-saving medicines and medical consumables for the government hospital of Kabul as part of its ongoing humanitarian assistance. In a social media post, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that health remains at the heart of India's humanitarian assistance to the Afghan people. In men's cricket, Virat Kohli's majestic century and Shubman Gill's fluent 100 powered India to a commanding 8-wicket victory over West Indies in the first ODI in Thiruvananthapuram last night. Kohli remained unbeaten on a sensational 139, while Ruturaj Gaikwad finished unbeaten on 13. Chasing a target of 296, India made 300 for 2 in 41.4 overs to take a 1-0 lead in the 3-match ODI series. Kohli's innings was the centerpiece of India's successful chase as the former India captain produced an aggressive display after initially settling into the innings. And in Asian Games, India will face Afghanistan in the second quarterfinal of the men's cricket today in Nishin. The match will start at 10:30 a.m. Indian Standard Time. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: வருமுன் காப்பது என முன்னோர்கள் கூறியது எத்தனை அருமையான அறிவுரை. நாய்களை வளர்ப்பது ஒரு சிலருடைய விருப்பமாக இருக்கிறது, அது தவறில்லை. நன்றியுணர்வை வெளிப்படுத்துவதில் அவை சிறந்து நிற்பதனால்தான் அவை மனிதன் வாழும் இடத்திலேயே வாழத் தொடங்கிவிட்டது. தங்களிடம் அன்புடன் விளையாடும் நாயை கட்டி தெருவில் அழைத்துச் செல்வதில்லை, இதனால் கடித்து விடுகிறது. மருத்துவமனைகளுக்கு செல்லும் அவல நிலை ஏற்படுகிறது. ஆடு மாடுகளை கூட கடித்து விடுவதனை பார்க்க முடிகிறது. 24 மணி நேரத்தில் அதனை உணர்ந்து மருத்துவரிடம் காட்டிவிட வேண்டும். எனவே முறையாக பராமரிப்போர் மட்டுமே நாய்களை வளர்க்க வேண்டும். முறையாக தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்க வேண்டும். வெறி நாய் கடியால் விளையும் ரேபிஸ் நோய் மிக ஆபத்தானது. பக்கத்தில் எவரேனும் வந்தால் அவர்களையும் அந்த நோய் பாதித்துவிடும். எனவே தனி அறையில் அவர்களுக்கு மருத்துவம் அளிக்கப்படும். நாய் லேசாகத்தான் கடித்தது, அதன் பல் அச்சு இல்லை என விட்டுவிடக்கூடாது. அப்படி எளிதாக நினைத்து மருத்துவம் பார்க்காமல் மரணமடைந்தவர்களும் உண்டு. பாதிக்கப்பட்ட விலங்கின் உமிழ்நீர் பொதுவாக கடி அல்லது கீரல் மூலம் மனிதனுக்கு பரவக்கூடும். இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவே செப்டம்பர் 28 நாள் உலக வெறிநாய்க்கடி நோய் தினம் பின்பற்றப்படுகிறது. இந்த நாள் ஒரு நோயை பற்றி பேசுவதற்கான நாள் மட்டுமல்ல, ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு நாளாகும். வெறிநாய்க்கடி என்பது வைரஸால் ஏற்படும் தீவிரமான தொற்று நோய். இந்நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த லூயி பாஸ்டர் மறைந்த நாளை நினைவு கூறும் நாள் இந்நாள். நாய் கடித்து விட்டால் முதலில் செய்ய வேண்டியது காயத்தை சோப்பு மற்றும் ஓடும் தண்ணீரால் சுமார் 15 நிமிடங்கள் நன்றாக கழுவ வேண்டும். இது வைரஸ் தாக்கத்தின் ஆபத்தை குறைக்க உதவும். முக்கியமான முதலுதவி நடவடிக்கையாகும் இது. பின் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் உண்மையை கூறி மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். விழிப்புணர்வுடன் இருந்து உடனடி நடவடிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கொண்டால் உயிரை காப்பாற்ற முடியும். இன்று அனைவருக்கும் தகவலை பெறும் உரிமையினாலும் பின்பற்றப்படுகிறது. தகவல் அறிதல் அறிவின் முதல் படி. செப்டம்பர் 28

0: குறிப்பிட்டு தகவல் பெறுவதற்கான சர்வதேச நாள், எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என உறுதி செய்யும் நாளே இந்நாள். பணம், பதவி, புகழ் என அனைத்தையும் அறிவாலேயே பெற முடிகிறது. வழிமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டிய விழிப்புணர்வினை மட்டுமே ஊட்டும் என உணர்ந்து கொள்ளும் நாள் இந்நாள். தொடர் வண்டியில் பயணம் செய்வோருக்கு தகவலே முக்கியம். அத்தகவலை கொண்டு முறையாக பதிவு செய்து கொள்ள முடியும். அதுபோலவே வேலை வாய்ப்பு, தேர்வு நாட்கள், தேர்வு முடிவுகள், வழக்கு முடிவுகள், வானிலை அறிக்கை, நிதிநிலை அறிக்கை, மக்கள் தொகை என அனைத்து தகவலையும் பெற முடியும். இதனை வழங்குவதே தகவல் அறியும் உரிமை சட்டம் என்பதாகும். இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு ஆகியவற்றை வலுப்படுத்தும் முக்கியமான கருவியாக உள்ளது. தகவல் அறிந்த குடிமகன் வலிமையான குடிமகன். அவர்களாலேயே நாட்டின் பெருமையை மற்றவருக்கு கூற முடியும். எங்கெங்கு என்னென்ன கல்வி வாய்ப்பு இருக்கிறது, உதவித்தொகை எங்கெங்கு கிடைக்கிறது என்னும் தகவல் தெரிந்தவர்களே பயன்பெறுகிறார்கள். தகவல் உரிமைக்கும் பொறுப்புக்கும் தொடர்பு உண்டு. நமக்கு தகவலை பெறுவதற்கு எந்த அளவிற்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவு அந்த தகவலை பொறுப்புடன் பயன்படுத்தும் கடமையும் இருக்கிறது. ஒரு சிறிய தகவல் ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடும். எனவே அது மாற்றத்தின் விதையாகிறது. தகவல்களை தெரிந்து கொள்வோம், மற்றவர்களுக்கும் தகவல்களை பகிர்ந்து அவர்கள் வாழ வழி செய்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் வெறிநாய் கடிக்கு தீர்வும் தகவல் அறியும் விழிப்புணர்வும் கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நேர்கள் இனி கேட்கலாம் வழிபாடு. நிகழ்ச்சியின் முதலில் திருத்தணி என் சுவாமிநாதன் பாடியுள்ள பாடல்.
1: நேரம் காலை 6:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒலிக்கவிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 6:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:28 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதியாலை வரிசை 1269 கிலோஹர்ட்ஸ். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

0: நேரம் காலை 6:35. இன்று பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 11 திங்கட்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க விருப்பது ஒரு சொல் கேளீர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பில் ஒரு நாள் வேளாண்மையில் ICD பயன்பாடு பற்றிய பயிற்சி செப்டம்பர் 29 KVK வளாகத்தில் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838958964. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தேனி காமாட்சிபுரத்தில் உள்ள KVK சார்பில் ஒரு நாள் மைக்ரோ கிரீன் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டல் பயிற்சி தேனி காமாட்சிபுரம் KVK வளாகத்தில் செப்டம்பர் 30 நடைபெற உள்ளது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8838958964. ஆர்வமுடையோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் நிலைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரேபிஸ் ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொற்றுநோய் வியாதி, மிக கொடூரமான வியாதி, மிக கொடிய வியாதி. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளும் போது தான் இந்த நோயை தவிர்க்கலாம். இந்த ரேபிஸ் நோய் ஒரு வைரஸ் கிருமியினால தான் மனிதர்களுக்கு வருது. அது மனிதர்களுக்கு நாய்கள் மூலமாக வருது. பொதுவாகவே 99% நாய்கள் மூலமாக தான் இந்த ரேபிஸ் நோய் மனிதர்களுக்கு பரவுது. குறிப்பாக அந்த நாய் நம்மளை கடிக்கிறதுனாலையோ இல்லை அந்த நாயோட உமிழ்நீர் நம்மளோட நம்ம மேலே படுறதுனாலையோ, வெறுமனே படுறதுனால கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏதாவது ஒரு காயங்கள் நமக்கு ஏற்கனவே இருந்ததுன்னா அந்த ஊண்டு மூலியமாக தான் இந்த வியாதி பரவும். 99% நாய்கள் மூலமாக தான் இந்த வியாதி பரவும். ஆனால் 1% உங்களுக்கு பூனைகள், நரிகள், வவ்வால், குள்ளநரி, ஓநாய் இந்த மாதிரியான அனிமல்ஸ் மூலமாகவும் பரவும். குறிப்பாக இப்போது வளர்ந்து வரும் காலசூழலில் அதிகமாக நம்ம டூர்லாம் போகும்போது அதிகமான குரங்குகளில் எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம குரங்குகள் மூலமாகவும் இந்த வியாதிகள் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ரேபிஸை பற்றியான கணக்கெடுப்புகள் என்ன சொல்லுதுன்னா, வருடம் வருடம் உலக அளவில் குறைந்தது 55,000 மனிதர்கள் இறக்குறாங்க. குறிப்பாக இந்தியா மாதிரியான வளரும் நாடுகளில் 25,000 பேர் இறந்து போயிடுறாங்க. குழந்தைகள் 30% இறந்து போயிடுறாங்க. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக தான் இந்த வியாதியை கையாள வேண்டியது இருக்குது. இந்த நோய் எப்படி பரவும் அப்படின்னா, குறிப்பாக நாய்கள் மூலமாக தான் பரவும். நம்ம ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி திருநாயாகவும் இருக்கலாம், வீட்டு நாயாகவும் இருக்கலாம், எந்த நாய் மூலமாக தான் பரவும். தடுப்பூசி போடுவதன் மூலமாக தான் இந்த ரேபிஸ் நோயை தவிர்க்க முடியும். நம்ம நாயை வந்து வீட்டில் வளர்க்குறோம், நான் தடுப்பூசி போட்டிருக்கேன், இப்போ நாய் என்னை கடிச்சிருச்சு, அப்போ நான் தடுப்பூசி போடலாமான்னா, நிச்சயமாக நம்ம முன்னெச்சரிக்கையின் நடவடிக்கையின் பேரில் தடுப்பூசி போடுறது மட்டும்தான் இதோட தீர்வு. இப்போ மனிதர்களுக்கு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா போஸ்ட் பைட் வேக்சினேஷன்

0: அதாவது கடித்த பிறகு 0 day, 7th day, 14th day போடலாம், இல்லை அப்படின்னா 24th day போடலாம். நான் வளர்க்குறதுக்கு முன்னாடியே ஏதாவது தடுப்பூசி நான் போட்டுக்கலாமான்னாலுமே அதுக்குமே தடுப்பூசிகள் இருக்குது. நீங்கள் 3வது நாள், 14வது நாள், 28வது நாள்னு மருத்துவரின் அறிவுரையின் பேரில் நீங்கள் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். நீங்களாவே வாங்கி போடுற வேலைகள்லாம் இருக்கக்கூடாது. இதே மாதிரி நாய்களுக்கு போடுறதுனாலும் கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கணும். அதன் பிறகு, சார் நாயை கடிச்சிருச்சு, நான் முதல் உதவியாக என்ன செய்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல கடிபட்டிருக்கோ அந்த இடத்த வந்து நீங்கள் குழாய் நீர் ஒரு டேப் ஓப்பன் பண்ணி விட்டு 5-10 நிமிடம் நல்லா கழுவிடணும். அதன் பிறகு கார்பாலிக் ஆசிட், உங்களுக்கு சோப்பு, லைபாய் சோப்போ, உப்பு சோப்பு போடக்கூடாது. அதாவது துணிக்கு பயன்படுத்துகிற டிடர்ஜென்ட் சோப்புகள் பயன்படுத்தாமல் இப்போ நம்ம உடலுக்கு பயன்படுத்துகிற சோப்புகளை பயன்படுத்தி நல்லா கழுவ வேண்டும். எனக்கு சோப்பு கிடைக்கல சார், ஏதாவது ஹேண்ட் வாஷ் மாதிரியான லிக்யூடு தான் கிடைக்குதுன்னா, நீங்கள் அதை பயன்படுத்தியுமே நம்ம கழுவணும். இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம்.
1: தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார் சந்திரமோகன்.
2: வணக்கம், என்னோட பேர் சந்திரமோகன், நான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கேன். கூட்டுறவு மேலாண்மை பட்டய படிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறது தெரிஞ்சுட்டு அங்கே டிசிஎம் கோர்ஸ் படிச்சுட்டு கூட்டுறவுலேருந்து பேங்க் எக்ஸாம் வைப்பாங்க, டிஆர்பிலேருந்து வைப்பாங்க, அது செலக்ட் ஆகி இப்போ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கேன். நான் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து டைப்பிங், ஸ்டெனோ அந்த மாதிரி போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இது படிக்கிறது மூலமாக டைப்பிங் எப்படி சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம டிஎன்பிசியில் இது போகிறோமோ அதே மாதிரி இந்த கூட்டுறவு படிக்கிற மூலமாக இந்த சர்டிஃபிகேட் டிஎன்பிசியிலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பியூரோலேருந்து இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் தனியாக எக்ஸாம் வைப்பாங்க, அதுக்கு இந்த சர்டிஃபிகேட் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் படிக்கும் போதே சப்ஜெக்டாக வந்து கம்ப்யூட்டரும் இருக்கும், அது போக நகை மதிப்பீட்டில் அப்ரைசர் போவாங்கள்ல அந்த கோர்ஸும் அந்த இதுவும் இதில் இன்க்ளூட் ஆகும். ஸோ நமக்கு 3 விதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். 1, டிப்ளமோ, 1, கோஆப்ரேட்டிவ் நம்ம முடிச்சிருவோம், அப்ரைசர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் முடிச்ச சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க. அதனால பெனிஃபிட்டாக இருக்கும். நார்மலாக +2 குவாலிஃபிகேஷன் வச்சு நம்ம இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் வைக்கிற எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம டிகிரி குவாலிஃபிகேஷன் தேவை. இந்த டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் படிக்கிறதுக்கு +2 குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும், மொத்தம் 27 இன்ஸ்டியூட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். 3 மணி நேரம் ஒரு கிளாஸ் நடக்கும், அவ்வளோதான். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 1 பேஜாக நடத்துகிறாங்க, காலையில் 10 to 1 எனக்கு கிளாஸ் அவர்ஸ். தூத்துக்குடி மாவட்டம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறதுனால 2 பேஜாக காலையில் 1 பேஜ், மதியம் 1 பேஜ் நடத்துகிறாங்க. அது 3 மணி நேரம் தான் நடத்துவாங்க. கமர்ஷியல் பேங்க் செயல்படுதோ அதே மாதிரி கூட்டுறவுலையும் என் நிறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக கூட்டுறவு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நகைக்கடன் பயிர்க்கடன் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயுமே டெபாசிட்ஸுக்கு ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட் தராங்க, அதனால் அதை பற்றிலாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டேன். வேறு இந்த மாதிரி பொருட்கள் நிறையா விற்கிறாங்க, நல்ல நல்ல பொருட்கள், அதை வந்து நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கியே இவங்க பண்ணுறதுனால நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் தராங்க. இதுக்கு முன்னாடி இது எனக்கு தெரியாது, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து கூட்டுறவு வந்து ஒரிஜினல் பியூரான ப்ராடக்ட் தராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஆவின் இருக்குது கூட்டுறவுல வந்து, அது வந்து நம்ம மற்ற பால் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4-5 நாள் வரைக்கும் அது இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கூட்டுறவுல 3 நாள் தான். அப்போ பியூரான பால் தானே நமக்கு வேமா கெட்டு போகும், அதெல்லாம் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் கிடைக்குங்கிறது அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் மாதிரி செயல்படுங்கிற 2 விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. கம்ப்யூட்டர் ஒரு தனி சப்ஜெக்ட் தான், பொதுவான பேசிக்கான கம்ப்யூட்டர்ஸ் தான் சொல்லி தருவாங்க, அதை கூட்டுறவோட ரேட் பண்ணி சொல்லி தருவாங்க. அவ்வளோ விழிப்புணர்வு நிறைய மக்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கமர்ஷியல் பேங்கை தவிர்த்துட்டு கூட்டுறவுலையும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு எல்லா மக்களும் கூட்டுறவுக்கு வந்தால் கவர்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் இருக்கும், மற்ற மக்களுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும், அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு டிகிரி ஹோல்டராக எனக்கே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த 1 வருஷம் கோர்ஸ் படிக்கும்போது சாதாரண மக்களும் தெரிஞ்சுக்கிறவங்கக்காண்டி என்னால் முடிஞ்ச முயற்சியில் அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து தெரியப்படுது. இப்போ கூட நம்ம புதிய கவர்மெண்ட் வந்து பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, அது மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே பண்ணணும் பயிர்க்கடன் தள்ளுபடி. மானியம் தான் கூட்டுறவு பொறுத்தளவுக்கு நம்ம கவர்மெண்ட் சலுகை தருது, அது நகைக்கடனாக இருக்கட்டும் பயிர்க்கடனாக இருக்கட்டும் கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு மானியம் தராங்க. சுய உதவி குழு பொறுத்தளவுக்கு கூட்டுறவு தான் முழுசாக எடுத்துகிட்டு நடத்துகிறாங்க, கூட்டுறவு பேங்கில் தான் அவங்க கடன் வாங்கி தர மாதிரி இருக்குது. ஒவ்வொரு கிராமத்தை பொறுத்தளவுக்கு அது அங்கே என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து ஒரு குழுவாக சேர்ந்து இது பண்ணலாம். இப்போ பால் எடுத்துக்கலாம், இல்லை இந்த நெசவாளர் கூட்டுறவுகளாக இருக்குது, அப்போ அதில் பெண்களுமே இன்க்ளூடாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி கூட்டுறவு மூலமாக அவங்க பயன்படுறாங்க. கிசான் கார்டு அப்படிங்கிறது கூட்டுறவு மூலமாக வந்திருக்காங்க, அது ஒரு டிஜிட்டல் பரிவர்த்தனை அவங்க தெரிஞ்சுக்க விவசாயிகளுக்கான கொடுக்குற ஒரு இதுதான் இனிஷியேட்டிவ்.
3: 1 வருஷம் இந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த 1 வருஷமும் வந்து இந்த கூட்டுறவு வங்கியில வந்து தான் படிச்சீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து அவுட்டோர் அந்த மாதிரி ஏதாவது கூட்டிட்டு போவாங்களா?
2: கூட்டுறவு வங்கியில நடக்காது மேம், ஒவ்வொரு இன்ஸ்டியூட்லையும் தனியாக அவங்க கிளாஸ் ரூம்ஸ் நடத்துவாங்க. விருதுநகர் மாவட்டத்தை சாத்தூர்ல சிவசக்தி மண்டபத்துல கூட்டுறவு கிளாஸ் நடக்குது. மொத்தம் ரெண்டு செமஸ்டர், ரெண்டாவது செமஸ்டர்ல வந்து நமக்கு ஃபீல்ட் விசிட் இருக்கும். அது ஒவ்வொரு சொசைட்டில என்னென்ன மாதிரி ரன் பண்றாங்க, அவங்க எப்படி லாபம் அடைகிறாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு கண்டி கூட்டு போவாங்க. நாங்க இப்ப ரெண்டாவது செமஸ்டர் படிச்சிட்டு இருக்கிறதுனால 14 நாட்கள் வந்து போனோம். பிரதம கூட்டுறவு வேளாண் சங்கமா இருக்கும்.

0: அடுத்து நெசவாளர் கூட்டுறவு சங்கம், பால் கூட்டுறவு சங்கம், யூனியன்ல என்ன பண்றாங்க இது தெரிஞ்சுக்கிறதுக்காக 14 நாள் வந்து ஃபீல்ட் விசிட் கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய சொசைட்டி இருக்குங்கிறத வந்து நாங்கள் கிளாஸ்ல படிக்கிறத விட நேரில் போய் அங்கே என்ன ஒர்க் பண்றாங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுறோம்.
1: இதுவரை கூட்டுறவு மேலாண்மையில் பட்டய படிப்பில் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவர் சந்திரமோகன். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் காலை 6:44. இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 1வது 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் அசோக் சிங்கலின் 100-ஆண்டு விழாவையொட்டி நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரைகள் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்படும் வாழ்க்கை உயர்ந்த மதிப்பை பெறுவதாக கூறியுள்ளார். இதையே நமது சான்றோர்களும் ஞானிகளும் நீண்டகாலமாக போதித்து வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த தத்துவங்களின் அடிப்படையில் தமது வாழ்க்கையை தேசத்திற்காக அர்ப்பணித்தவர் அசோக் சிங்கல் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அவரது மதிப்புகளையும் தேச சேவைக்கான அவரது அர்ப்பணிப்பையும் இளையோர்கள் அறிந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் என திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கி ஊழியர்களின் 3 நாள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 5 நாட்களுக்கு வேலை திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்கம் இன்று முதல் 3 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று நேற்று இரவு நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்திய வங்கிகள் சங்கம் உறுதியளித்ததை அடுத்து 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஒத்திவைப்பதாக ஒருங்கிணைந்த வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இதையடுத்து வங்கிகள் இன்று வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஏற்கனவே பொதுமக்களிடம் பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். இனியும் இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மாநிலத்தில் கொலை கொள்ளை மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். போதைப்பொருள் புழக்கமும் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக அவர் தெரிவித்தார். டாஸ்மாக் மதுபான கடைகள் குறைக்கப்பட்டது தொடர்பாக மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் ஷெட்யூல்டு வகுப்பு மற்றும் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னி அரசு கூறியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: இதுல எங்க துறை ரீதியாக எஸ்சிஎஸ்டி இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து இதுல ஆர்வம் பெறாங்களோ அவங்கள வந்து அது கூடுதல் பயிற்சி கொடுத்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த முறை வந்து எவ்வளவு பேர் மாணவர்கள் அதுல விளையாட்டுல ஆர்வமா இருக்கிறாங்கிறத கண்டறிஞ்சு அவர்களுக்கான ஸ்பெஷல் கோச் நாங்க வந்து பண்ணுவோம். இது குறித்து வந்து விரிவான ஒரு அறிக்கை நாங்க வந்து வெளியிடுறோம். இந்த எஸ்சிஎஸ்டி மாணவர்கள்

0: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. குறிப்பா வந்து டிஎன்பிசி யூபிஎஸ்சி போன்ற அது தனியாகவும் மற்ற இதுல வந்து என்னென்ன அவர்களுக்கான ஊக்கப்படுத்துறதுக்கான என்னென்ன பயிற்சி கொடுக்கணுமோ அதையும் நாங்கள் வந்திருக்கோம். அது ஏற்கனவே போர்ட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்பயே அதை வந்து வேலைகள் போயிட்டு இருக்கு. அதற்கான முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் தொடர்ந்து நாங்கள் வந்து எடுப்போம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. முந்தைய திமுக அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளால் அக்கட்சியை மக்கள் ஆட்சியில் இருந்து அகற்றியிருப்பதாக தவேக தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளரும் மாநில அமைச்சருமான திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெற இருக்கும் மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், சாதி மத பாகுபாடின்றி மக்கள் தவேகவிற்கு வாக்களித்திருப்பதாகவும் அதன் மூலம் தவேக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றி இடைத்தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்ற தவறிவிட்டதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், மகளிர் உதவித்தொகை உயர்வு, 6 இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர், வேலைவாய்ப்பு இல்லாத இளையோர்களுக்கு உதவித்தொகை, பயிர்க்கடன் தள்ளுபடி என எந்த வாக்குறுதியையும் அறிவித்தபடி முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். இந்த தொகுதியின் இடைத்தேர்தல் தவேகவால் திணிக்கப்பட்ட தேர்தல் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவேக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கோவிட் பாதிப்பு காலத்தில் கூட சிறந்த நிர்வாகம் உறுதி செய்யப்பட்டதாகவும் கூறினார். தற்போது தவேக ஆட்சியில் மின்வெட்டு அதிகரித்திருப்பதாகவும் மின் கட்டணமும் மறைமுகமாக உயர்ந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் கொள்கை உறுதியுடன் செயல்படும் கட்சி நாம் தமிழர் மட்டுமே என்று அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கூறியுள்ளார். மதுராந்தகம் தொகுதியில் நேற்று இரவு பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் காக்க நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து செயலாற்றி வருவதாக கூறினார். மக்கள் பிரச்சினைகளுக்காக தமது கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக திரு சீமான் கூறியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நடைபெற்ற நாகை காற்றாடி திருவிழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 3 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று காற்றாடிகளை கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் கிளையூர் வட்டாரத்தில் உள்ள காமேஸ்வரம் நீலக்கொடி கடற்கரையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நாகை காத்தாடி திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. மாநில சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிறைவு விழாவில் 50,000 மேற்பட்ட சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கடலென திரண்டு வந்து வண்ண வண்ண பட்டங்கள் வானில் பறந்த அழகை கண்டு ரசித்தனர். வெளிநாடுகளிலும் பெருநகர்களிலும் மட்டுமே காண கிடைக்கும் இதுபோன்ற பிரம்மாண்ட காத்தாடி திருவிழாவை தங்கள் சொந்த மாவட்டத்திலேயே கண்டு கடித்த பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சியினை அடைந்தனர். போதை இல்லாத தமிழகம் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்பதை இளைஞர்களையும் மாணவர்களையும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாப்பது நம் அனைவரின் சமூக பொறுப்பு என்பது இந்த காத்தாடி திருவிழாவில் வலியுறுத்தப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
1: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் திருப்பத்தூர், வேலூர், மதுரை, திருச்சி, சிவகங்கை உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். செர்பிய அதிபர் திரு அலெக்சாண்டர் வோச்சிச் பதவிக்காலம் முடிவடைவதற்கு 7 மாதங்கள் முன்னதாகவே தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இந்தியா சார்பில் ஆப்கானிஸ்தானுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் மனிதாபிமான உதவிகளின் ஒரு பகுதியாக காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ரபி பருவ சாகுபடி தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த 2 நாள் தேசிய மாநாட்டை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். 65வது தேசிய கலை கண்காட்சியையொட்டி சிறந்த கலைப்படைப்புகளுக்கு 20 விருதுகளை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் லலித் கலா அகாடமி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் இன்று தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் பங்கேற்று கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு சீர்வரிசைகளை வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் இதய விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். உலக சுற்றுலா தினத்தையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலாத்துறை சார்பில் நேற்று

0: நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு மு பிரதாப் பங்கேற்று சுற்றுலா பயணிகளிடம் கலந்துரையாடினார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு உதகமண்டலத்தில் நீலகிரி உணவக சங்கம் சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது. நீலக்குடி மெரினா கடற்கரையில் சென்னை மாநகராட்சி சார்பில் நேற்று நடத்தப்பட்ட பாரம்பரிய கலை விழாவை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 295 ரன் எடுத்தது. 296 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 41.4 ஓவரில் 2 விக்கெட்களை மட்டுமே இழந்து 300 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்யானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தன்னலமின்றி தேசத்திற்கு சேவையாற்ற அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் இன்று முதல் 3 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தம் ஒத்திவைக்கப்படுவதாக வங்கி ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி மற்றும் தனியார் பேருந்துகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, தமிழனோட கணித முறை சுற்றுச்சூழலுக்கு எவ்வாறு உதவி செஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இதை இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் ஒரு பகுதியாக வச்சுருக்காங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் IKS அப்படிங்கிறது இப்போ ரொம்ப பிரசித்தமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய நாலேஜை விட நம்ம இந்திய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுல முனைப்போடு இருக்கிறது IKS. அதில் கணிதம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. தமிழனோட எண்களில் 1 முதல் 10 வரை இருக்கக்கூடிய எண்கள் இருக்குது, 10 முதல் 100 வரை இருக்கக்கூடிய எண்கள் இருக்குது. இதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் இந்த சூத்திரங்களெல்லாம் நம்ம சிறு வயதிலிருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறோங்க. வானியல் கணிதம்னு ஒன்று இருக்குங்க. அதாவது சூரியனோட இயக்கம் எப்படி இருக்கோ, சூரியனோட இயக்கத்தை 2 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று உத்தராயணம், தட்சிணாயணம். அதாவது உத்தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வடக்கு நோக்கி சூரியன் பயணிக்கிற காலகட்டத்தை 6 மாதமாகவும், பிறகு தெற்கு நோக்கி பயணிக்கிற காலகட்டத்தில் தட்சிணாயனம் அப்படிங்கிறத 6 மாத காலகட்டமாக பிரித்து வச்சுக்கிறாங்க. இந்த 2 பகுதிகளாக பிரிச்சுக்கிட்டு இந்த அறிவியல் கணிதம் மூலமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 6 மாதங்களில் என்னெல்லாம் நம்ம திருவிழாக்கள் செயல்படுத்தலாம், அந்த திருவிழாக்கள் மூலமாக நம்ம மக்களுக்கு அறிவியலை எப்படி புகுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சில வேளைகளில் பகலில் திருவிழாக்கள் இருக்கலாம், சூரியன் முக்கியத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான், பொங்கல். சந்திரன் சில வேளைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகள். நட்சத்திரங்களோட கணக்கீடை வச்சு மனிதன் அறிவியலை புகுத்தினான். கிரகங்களோட கணக்கீடை வச்சு கிரகணங்களை கண்டுபிடிச்சான். பருவநிலை மாற்றங்களை கண்டுபிடிச்சு மரங்களை வளர்க்குறதுலையும் விலங்குகளை வளர்க்குறதுலையும் முனைப்போட செயல்பட்டான். வானியல் சாஸ்திரங்கள் மூலமாக நிறைய நூல்களை எழுதி எழுதி அதில் இருக்கக்கூடிய அறிவு மூலமாக அதில் செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு சுற்றுச்சூழல் பற்றிய அறிவை புகுத்தி விவசாயம், பருவநிலை மாற்றங்கள் இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வேளாண்மையை புகுத்தினான். தமிழரோட வேளாண்மை எல்லாருக்குமே தெரிஞ்ச முறை தாங்க. உழவு தொழில் நிலத்தை உழுகிறது மட்டும் கிடையாதுங்க, அதில் விதைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நீர் பாய்ச்சுதல் எல்லாமே மனிதன் விலங்குகளோட சேர்ந்து வாழ்ந்து வந்தாங்க. விலங்குகளோட தாவரங்கள் தன்னோட சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாதுகாப்பதில் மனிதன் முனைப்போட செயல்பட்டாங்க. மனிதனோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அங்கே தான் சிவிலைசேஷனை ஆரம்பிக்கிறாங்க. நீர்நிலைகள் ஏரி, குளம், கால்வாய், கிணறு இதெல்லாத்தையும் அவனே பாதுகாக்கிறாங்க. அதில் மூலமாக கிடக்கக்கூடிய நீரை பயிர் சுழற்சி முறையில் பயிர் பாதுகாப்பு செய்கிறான். பயிர் பாதுகாப்பு மூலமாக இயற்கை உரங்களை வச்சு மண் வளத்தை பாதுகாக்கிறான். மண்ணோட வளத்தை பாதுகாக்கிறதுனால மண்ணோட தன்னோட ஈரப்பதத்தையும் பாதுகாக்கிறான்.

0: மண் ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுனால காலநிலை அறிவு பற்றி தெரிஞ்சுக்கிறான். அதனால அவனோட பருவங்கள், மழை, வெப்பநிலை இது எல்லாத்த பத்தின விவசாய அறிவையும் புகுத்துறான். தமிழர்களோட கட்டடக்கலையும் இது வழியாக தாங்க வருது. கோபுரம் சார்ந்த விஷயங்கள், விமானத்தோட அமைப்பு, மண்டபங்கள் இவை எல்லாத்தையுமே மரங்களை வைத்து கட்டுறான், கற்களை வைத்து கட்டுறான். அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய விஷயங்களையும் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் வச்சு மனிதன் தன் சுற்றுச்சூழலை உருவாக்கிக்கிறான். அந்த சுற்றுச்சூழல் தனக்கு சாதகமா இருக்கணும், பாதகமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல அறிவியல் சார்ந்த விஷயங்களை புகுத்திக்கிறான். திசைகளை பத்தின அறிவை சொல்லி கொடுக்கிறான். வாஸ்துவோட பலன்களை பத்தி சொல்லி கொடுக்கிறான். அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல சிற்பக்கலை பத்தி படிக்கிறான். இவை எல்லாமே ஓவியக்கலை, சிற்பக்கலை, கல்வெட்டு இவை எல்லாத்தையும் இலக்கிய சார்ந்த விஷயங்கள் இருந்தா கூட மனிதன் சுற்றுச்சூழலை விட்டு விலகி போகல. விலகினால் நமக்கு என்ன கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். அதனால சுற்றுச்சூழல் சார்ந்தே இருக்காங்க. சுற்றுச்சூழல் சார்ந்தே இருப்போம், இன்பம் காண்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் பேராசிரியர் பி. மணிகண்டன் அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மகிழ்ச்சியாக இருப்பதே பலவிதமான நோய்களையும் வெல்வதற்கான புத்திசாலித்தனமான வழிங்க. அந்த வழியை தேர்ந்தெடுத்து அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருங்கள். இந்த நாளை ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் பண்ணுங்க என கூறி நிகழ்ச்சியில் இனிமையுடன் இணைவது வைஷ்ணவி. நேரம் 7:01. கேட்கலாம் அறிவோம் 1000.

இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில கேட்கலாம் இன்றைய நாளின் சிறப்பை. இந்தியாவின் முக்கிய விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவர், நாட்டின் சுதந்திரத்திற்கு ஆயுதம் ஏந்தியவர், நவஜவான் பாரத் சபா அமைப்பை தொடங்கியவர், லாலா லஜபதி ராயின் இறப்புக்கு பழிவாங்க ஆங்கில அதிகாரியை எதிர்த்து போராடியவர், இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கத்தை எழுப்பியவர். ஆம் நேர்களே, தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தினம் இன்று. இளம் வயதிலேயே தூக்கு கயிற்றை மகிழ்ச்சியுடன் முத்தமிட்டு உயிர்த்திறந்த புரட்சியாளர். அவர் மறைந்தாலும் அவரது தியாகமும் வீரமும் இந்திய இளைஞர்களின் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கிறது. அவரது நினைவாக ஆண்டுதோறும் அவரது நினைவு நாள், அதாவது மார்ச் 23 நாள் தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த புரட்சியாளரை, தியாகியை இந்த நாளில் போற்றுவோம், வணங்குவோம். மேலும் இன்று இசைக்குயில் மெலடி ராணி என்று அழைக்கப்பட்ட லதா மங்கேஷ்கரின் பிறந்த தினம் இன்று. ஹிந்தி, தமிழ், மராத்தி, பெங்காலி உள்ளிட்ட 36 மேற்பட்ட மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர். பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன் மற்றும் பல தேசிய திரைப்பட விருதுகளை வென்றவர். ஆம்நேர்களே, அவரது வசீகர குரலில் தமிழில் அவர் சத்யா திரைப்படத்தில் பாடிய பாடல் கேட்டு வந்துடலாமா? நேர்களே, கேட்டு மகிழுங்கள். சத்யா திரைப்படத்திலிருந்து பாடல்.

நிறம் 7:11. மதுரத்தின்றில் இணைவோமா நேர்களே? ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல் விழுத்தை கேட்கலாம்.

0: எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
0: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியிருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் மருத்துவ அறிவியல் கல்லூரி ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்று கூறினார். மருத்துவத் துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் இன்றியமையாதது என்று அவர் தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் அதே வேளையில் அறிவியல் முன்னேற்றத்துடன் அறநெறிகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறினார். மருத்துவ கல்வி உட்பட அனைத்து கல்வித்துறைகளிலும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் முன்னேறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் சீகூர் மாவட்டத்தில் 36 புதிய கிராம சாலைகளுக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். 106 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த சாலைகள் அமைக்கப்படுவதாகவும் இவற்றுக்கான பணிகள் ஓராண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சாலைகள் பயன்பாட்டிற்கு வரும்போது இப்பகுதி மக்களின் வாழ்வாதாரமும் வாய்ப்புகளும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் 4வது கட்டத்தில் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சிறந்த சாலை இணைப்பை உறுதி செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தேசத்தின் முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர்களின் வரலாறுகளை இளையோரிடையே கொண்டு சேர்ப்பது அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விஸ்வ ஹிந்து பரிஷத்தின் முன்னாள் தலைவர் மறைந்த அசோக் சிங்கலின் 100 ஆண்டு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நமது செயல்பாடுகள் சுயநலமற்ற சேவை மனப்பான்மையுடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றார். அத்தகைய அர்ப்பணிப்புடன் திகழ்ந்தவர் அசோக் சிங்கல் என்று அவர் தெரிவித்தார். அவரது வாழ்க்கை ஒவ்வொரு இளைஞருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக கத்தார் சென்றுள்ளார். அவருடன் நிதியமைச்சகத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் கத்தார் சென்றுள்ளது. இந்த பயணத்தின் போது இன்று தோஹாவில் நடைபெற உள்ள ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது ஆண்டு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். மேலும் அந்த வங்கியின் தலைவருடன் அவர் பேச்சு நடத்த உள்ளார். அத்துடன் ஜோர்டன், சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, சவுதி அரேபியா, நேபாளம் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். கத்தார் அரசின் மூத்த தலைவர்களை சந்திப்பதுடன் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து அந்நாட்டு முதலீட்டாளர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் கலந்துரையாட உள்ளார். கால்நடைகள் காப்பீட்டிற்கான இணையதளத்தை மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர்

0: திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். நாட்டில் கால்நடைகளுக்கான காப்பீட்டு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் முக்கிய நடவடிக்கையாக இந்த இணையதளம் தொடங்கப்படுகிறது. காப்பீடு தொடங்கப்பட்ட கால்நடைகள் தொடர்பாக இந்த இணையதளம் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் சேவைகளை வழங்கும். காப்பீடு வழங்குதல், கோரிக்கை செயலாக்கம், கண்காணிப்பு ஆகியவற்றை நெறிப்படுத்த இந்த தளம் உதவும் என்று கால்நடை பராமரிப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த இணையதளத்தின் சேவைகள் ஹிந்தி, ஆங்கிலம் தவிர 11 மாநில மொழிகளிலும் கிடைக்கும் என்றும், இதன் மூலம் கால்நடை விவசாயிகள் தங்களுக்கு வசதியான மொழியில் தகவல்களையும் சேவைகளையும் பெற முடியும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பழங்கால சிற்பங்களை கண்டறிந்து அவற்றை இளையோரிடையே கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் தமது பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று மன் கி பாத் உரையில் பாராட்டியது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் மணப்பாறையைச் சேர்ந்த பேராசிரியர் செல்வராஜ் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய திரு செல்வராஜ் இதனை தெரிவித்தார்.
1: மணப்பாறை பகுதியில் கண்டுபிடித்த வீரக்கல் தொடர்பாக பாரத பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் சுட்டிக்காட்டினார். மகிழ்ச்சியாக உள்ளது. இது பேராசிரியர் என்ற முறையில் எனக்கு கிடைத்த வெற்றி அல்லது மகிழ்ச்சி என்பதை காட்டிலும் இதற்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி மகிழ்ச்சி என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமருக்கு. நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான இரண்டாம் கட்ட இயக்கத்தை தில்லியில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தேசிய டிஜிட்டல் சுற்றுலா கட்டமைப்பு மற்றும் மாற்று சுற்றுலா தலங்களுக்கான தேசிய இயக்கம் ஆகியவற்றையும் அவர் தொடங்கி வைத்தார். நாட்டின் சுற்றுலாவின் அடுத்த கட்டமாக பிரபலமான சுற்றுலா தலங்களை தாண்டி மண்டல அளவிலான சுற்றுலா தலங்கள் பிரபலம் அடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகம் அறியப்படாத சிறந்த இடங்களை ஊக்குவிப்பதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். இது உள்ளூர் மக்கள், தொழில் முனைவோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் இணைந்து தனித்துவமான இடங்கள் அடையாளம் காணப்படும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் சுற்றுலா தலங்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நோக்கில் ஆவணப்படம் வெளியிடப்பட இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வேலூர் கோட்டையில் நேற்று மாலை நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது அவர் இதனை தெரிவித்தார்.
2: வெள்ளூருக்கு ஒரு அழகான ஒரு டூரிசம் வீடியோ ஒன்று வெளியிடலான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கு வந்து உங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இங்கே வெள்ளூர் மக்களுக்கு வந்து எங்களோட அதிகமாக வந்து வெள்ளூரோட பெருமைகளும் மருமைகளும் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ வெள்ளூரோட சிறப்பு என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தா அதோட போட்டோகிராஃபியோ வீடியோவோ எடுத்துருந்த பட்சத்தில் இல்லை எடுத்து எங்களுக்காக அழகாக நாங்கள் வந்து ஒரு மெயில் ஐடி ஒன்று ஷேர் பண்ணுறோம், அதில் போஸ்ட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே வந்து உற்சாகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வெள்ளூரோட டூரிசம் வெறும் வெள்ளூர் போட்டோட நின்றுடாம இன்னும் அதிகமாக நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ் நிறைய நேச்சுரல் பிளேசஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வாங்க. அது எல்லாத்தையுமே இன்னும் நம்ம வந்து நேஷனல் லெவல்ல வந்து போர்ட்ரேட் பண்ணோம்.
0: சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்ற 48வது உலக திறன் போட்டி நேற்று நிறைவடைந்தது. 70 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டியில் இந்தியா 6 வெள்ளி பதக்கங்களையும் 20 உயர் சிறப்பு திறனுக்கான பதக்கங்களையும் வென்றது. கடந்த முறை 13வது இடத்தை பிடித்த இந்தியா இந்த முறை 3 இடங்கள் முன்னேறி 10வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய அணியின் சிறப்பான செயல்பாட்டிற்கு பாராட்டு தெரிவித்துள்ள மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி, இப்போட்டியில் இந்திய அணி வெளிப்படுத்திய அபார திறன் உலகளாவிய திறன் மேம்பாட்டு பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார். முந்தைய சாதனைகளை முறியடித்து நாட்டின் இளம் போட்டியாளர்கள் இந்தியாவின் திறன்மிக்க மனிதவளத்தின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளனர் என்றும் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பை இந்தியா தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தில்லியில் இளம் தொழில் வல்லுநர்களிடையே கலந்துரையாடிய அவர் உலகின் 3வது பெரிய எரிசக்தி நுகர்வு நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியிலும் இந்தியா தனது எரிசக்தி ஆதாரங்களை வெற்றிகரமாக பன்முகப்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கலான சூழலிலும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை இந்தியா உறுதி செய்துள்ளது என்றும் திரு ஹர்தீப் சிங் புரி குறிப்பிட்டார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லிய தாக்குதலின் 10வது ஆண்டு நிறைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. உரி பயங்கரவாத தாக்குதலில் 19 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்ததற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 2016 ஆண்டு செப்டம்பர் 28 மற்றும் 29 தேதிகளில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்

பகுதியில் பயங்கரவாத முகாம்கள் மீது இந்தியா இந்த துல்லிய தாக்குதல்களை நடத்தியது. உலக ரேபியஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெறிநாய்க்கடி நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை கட்டுப்படுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடித்த பிரான்ஸ் விஞ்ஞானி லூயி பாஸ்டரின் நினைவு நாளான செப்டம்பர் 28 2007 முதல் ரேபியஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்தமான் நிக்கோபார், தெற்கு உள் கர்நாடகா மற்றும் உத்தராகண்டின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

0: இன்று அதிகாலை தொடங்கவிருந்த ஹாங்காங் பாகிஸ்தான் இடையேயான மற்றொரு காலிறுதி ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் மருத்துவ கல்வியில் பெரிய வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாட்டின் அனைத்து கிராம பகுதிகளுக்கும் தரமான சாலை வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சுற்றுலா சார்ந்த பொருளாதாரத்தை மேலும் மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சீனாவில் நடைபெற்ற திறன் போட்டியில் இந்திய அணி சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தி இருப்பதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் கிரிக்கெட் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நலமாய் வாழ இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் தருகின்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
3: செல் மானிட்டரிங் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் ஸோ தட் இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, சர்க்கரை நோயில் வந்து நம்ம வெறுவயத்துலையும் சாப்பிட்டக்கப்புறம் பார்த்தோம்னா அப்போ உள்ள அளவு மட்டும்தான் தெரியும். இதில் வந்து நமக்கு ரியல் டைமாக ரியலாக நம்மளோட உடம்புல எப்படி ஏறுது இறங்குது, நம்ம என்ன சாப்பிட்டா கூடுது, எப்போ நம்ம உணவு நம்ம டயட், அதாவது நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கும்போது கூடுதா அல்லது ஏதாவது நடக்கும்போது நல்லா குறையுதா, எக்ஸசைஸ் பண்ணும்போது குறையுது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அந்த பிக்சரைஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இன்னும் வந்து நம்ம அந்த சர்க்கரை நோயோட கட்டுப்பாடை வந்து நம்ம இன்னும் நல்லா அருமையாக கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சர்க்கரை நோய் இந்த கிளைசிமிக் வேரியபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, ஏற்றத்தாழ்வுள்ள சர்க்கரை நிலை அப்படிங்கிறது, அதுவுமே டேஞ்சரஸ் சொல்ல வராங்க. அதாவது ஒரு டைம்ல பாக்குற சுகர் கூட இருக்கு, ஓகே அதுவும் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதே சமயம் ஏற்றத்தாழ்வுகளையும் நம்ம கரெக்டா சீராக்கி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சோ அதுக்கு வந்து இந்த சிஜிஎம்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப சமீபத்தில் இது குறிப்பா யாருக்கு பயனுள்ளது அப்படின்னா, சிறுவயது சர்க்கரை நோய்க்காரங்க அவங்களுக்கு வந்து இன்சுலின்லயே இருப்பாங்க, அது வந்து திடீர்னு ஏறும் திடீர்னு இறங்கும், அதெல்லாம் நம்ம அசஸ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். அது மாதிரி வயதுக்கு டைப் 2 டயபெட்டிஸ்க்குமே இன்சுலின்ல இருக்கிற டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கு அது கண்டிப்பாக போடுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு ஆண்டிற்கு ஒரு முறை போட்டு பார்த்துட்டு எப்ப ஏறுது என்னங்க மாசமா இருக்கும் போது கர்ப்பிணி சக்கர நோயர்களுக்குமே இந்த மாதிரி சிஜிஎம்எஸ் போட்டுக்கொள்வது நல்லது.
2: கன்சீவா இருக்கும்போது வரக்கூடிய சுகர் இருக்கு, தைராய்டு இருக்கு, அது எந்த அளவுக்கு பாதிக்கும்? டெலிவரிக்கு அப்புறமும் அது வந்து கண்டினியூ ஆகுமா?
3: அது கர்ப்பகால சர்க்கரை அப்படிங்கிறது பார்த்தோம்னா யூஸ்வலா ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, கர்ப்பகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால சர்க்கரை அளவு கூடுவது தான் கர்ப்பகால சர்க்கரை சொல்றோம். யூஸ்வலா இது வந்து 3வது மாசம் அல்லது 4வது மாசம் ஆரம்பத்தில் தான் இது வரும் யூஸ்வலா. பட் இப்ப சமீப காலங்களில் அது இன்னும் கொஞ்சம் ஏழியாக வந்துட்டு இருக்கு. பட் இந்த டைம்ல வந்து சுகரையும் சரி தைராய்டு, நீங்க சொன்ன மாதிரி தைராய்டு, அனீமியா, ரத்த சோகை, இது எல்லாத்துமே அந்த மெடிக்கல் டிசார்டர்ஸ் எல்லாத்தையுமே சரியான அளவுல நம்ம கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ணி ஆகணும். பண்ணலைன்னா அதோட இன்ஃபுளுயன்ஸ், அதோட இம்பாக்ட் எல்லாமே அந்த கருவில வர குழந்தைக்கு போய் அது போய் தாக்கும். அதனால வந்து அதோட உறுப்புகள் ஃபார்மேஷன், அதோட செயல்பாடு தன்மை எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால அல்டிமேட்டா அவங்களுக்கு பின்னாடி வருங்காலங்கள்ல, அதாவது பிறக்கும் போது இமீடியட்டா நமக்கு ஒரு சில தொந்தரவுகள் வரலாம், பட் அடுத்து அவங்க பெரியாளானதுக்கு அப்புறம் அவங்க பெர்மனன்ட்டாவே அவங்களுக்கு சக்கரை நோய் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து சக்கரை நோய் வந்து நமக்கு உண்மையிலேயே நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு சக்கரை நோய் வராம தடுக்கணும், நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நம்ம ஒரு இது எடுத்தோம், சவதம் எடுத்தோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய்கள், மெயினா சக்கரை நோய், ரத்த சோகை நோய், பிரஷர், எல்லாத்தையுமே நம்ம சரியான கட்டுப்பாட்டுக்குள்ள மெயின்டைன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பிற்கால சந்ததியினருக்கு இந்த மாதிரி நாள்பட்ட நோய்கள், சர்க்கரையோ பிரஷரோ கொழுப்பு சம்பந்தங்களோ எதுவுமே வராம கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
2: பக்கவாதம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்னோம், இதுல கோல்டன் டைம்ஸ் எதை சொல்றோம்?
3: பக்கவாதம் என்பது அதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஏன்னா அது வந்து சக்கரை நோய்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒரு 3 மடங்கு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு நோய். இது வந்து மெயினாக வந்து சக்கரை நோய்க்காரங்களுக்கு என்ன வரும்னா, ரத்த குழாய், மூளையில் உள்ள ரத்த குழாய் வந்து அடைப்புனால வரும். அதே இது கட்டுப்படுத்தாத ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, மூளையில் ஒரு ரத்த குழாய் வந்து ரத்த கசிவுனால வரும், ரத்த குழாய் வந்து உடஞ்சி அதுல வந்து ரத்த கசிவுனால வரும். பட் சக்கரை நோய் இருக்கிறவங்க ரத்த குழாய் அடைப்புனால வரும். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து அந்த ரத்த குழாய் அடைப்பை வந்து தடுக்கக்கூடிய மருந்துகளே இருக்காது, கரைச்சி விட்டுரும். அதுதான் கோல்டன் அவர்னு சொல்றோம். ஆக்சுவலா இந்த பக்கவாதத்துக்குரிய அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முகம் வந்து ஒரு மாதிரி ஒரு வாதம், ஒரு ஒரு நம்னஸோ அல்லது முகம் லைட்டா ஒரு பக்கம் கோணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அது மாதிரி இருந்தாலோ அல்லது கைங்கால ஒரு நம்னஸோ, ஒரு ஒரு மதமதப்பு தன்மை அல்லது ஒரு பலகீனங்கள் நம்ம ஃபீல் பண்ணாவோ, சோ இந்த மாதிரி ஒரு சடனா தான் வரும், அக்யூட்டா தான் வரும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உடனே நம்ம பண்ண வேண்டியது பக்கத்தில் உள்ள மருத்துவ நிலையங்களுக்கு உடனே போயிடணும். போய் நம்ம ஒரு ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பார்த்துட்டு அதுல லைட்டா ரத்த குழாய் அடைப்பு இருக்குன்னு சொன்னோம்னா, ஒரு 3.5 மணி நேரம், ஐடியலா 3.5 மணி நேரம், இப்ப கொஞ்சம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, 5 மணி நேரம் வரைக்கும் கூட, 5-5.5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். அதுக்குள்ள போனோம்னா அந்த ரத்த குழாய் அடைப்பு இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தும், ஸ்கேன்ல நம்ம தெரிஞ்சிடும். அதை உறுதிப்படுத்திட்டோம்னா அதுக்குரிய இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அந்த ரத்த நடக்கிற அடைப்பையும் கம்ப்ளீட்டாக தடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக பண்ணும்போது நமக்கு வந்து கைங்கால் வந்து வராமல் போகிறத நம்ம கம்ப்ளீட்டாக தடுத்துடலாம். இல்லாட்டி அப்படின்னா அந்த கோல்டன்

0: அவரை தாண்டிட்டோம் அப்படின்னம்னா கைங்கால் நம்மளுக்கு வராம போச்சு, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஆளா இருப்பாரு, அவர் ஒரு சக்கர நோயினால அதிகமாக போய் மூளையில ரத்த குழாய் அடைப்பு வந்து பக்காவதம் வந்துச்சுன்னா பெட்லயே படுக்கிற நிலைமை வந்துடும். அவரால் ஒரு வேலையும் பண்ண முடியாது, அவருக்கும் மற்றவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு டிபெண்டன்ட் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கும். ஸோ அது வராம தடுக்கணும் அப்படின்னா நம்ம சக்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் ஆரம்பத்திலிருந்து. ரெண்டாவது இணை நோய்கள், மெயினா பிரஷர், கொழுப்பு, அதையும் கரெக்டாக வச்சுக்கணும். ஆரோக்கியமான உணவு முறை கடைபிடிக்கணும், புகை பழக்கத்தை நிப்பாட்டணும், மது இருந்ததுலையும் நிப்பாட்டணும். இந்த மாதிரி தொந்தரவுகள் ஆரம்பத்திலே முகம் வீக்கா இருக்கு, மிகவும் பலகீனமா இருக்கு, கைங்கால் பலகீனமா இருக்கு, மதமதப்பு தன்மை இருக்கு, லைட்டா தலை சுத்தல் இருக்கு, இந்த மாதிரி இருந்ததுன்னா உடனே போய் மருத்துவரிடம் அணுகி அது என்ன காரணம் பார்த்து அதுக்குரிய சரிமுறைகளை பார்த்து.
1: சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் குறித்து தகவல் வழங்கினார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் வி பழனிக்குமரன் அவர்கள்.
2: நேர்மையிலும் மணி 30:31. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: வேலைக்கு போற சில பேரை விசாரிச்சு பாருங்க, ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிறவங்க பல பேர் இருப்பாங்க. எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றவங்க சில பேர் தான் இருப்பாங்க. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலா இருந்துட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இருக்க முடியாது. இதை சொன்னவர் பேரறிஞர் பர்னாஷா. நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்தாலும் சரி, தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் சரி, ஒரு முதலாளி கிட்ட வேலை பார்த்தாலும் சரி, உங்கள் துறையில் வெற்றிகரமாக இருக்கிற சில பேரை பார்த்து உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டு பாருங்க. அநேகமாக எல்லாரும் சொல்கிற பதில் என்ன தெரியுமா, எனக்கு நான் செய்கிற வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அது மாதிரி மற்றவங்களாலேயும் வெற்றிகரமாக செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும்னு சொல்கிறாங்க சில நிபுணர்கள். எந்த சூழலையும் நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டா போதுமா, அதுக்கு அவங்க 6 வழிகளை சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல உங்கள் மேலதிகாரி அல்லது முதலாளி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குதா இல்லையா அப்படின்னு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதை சரி பண்ணுங்கள். இது முதல் யோசனை. அடுத்தபடியாக உங்களுக்கு மேலே பணிபுரிகிறவர்கள் உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவர்கள் எல்லாருக்கிட்டையும் உங்கள் பழக்க வழக்கம் நல்லபடியாக இருக்குதான்னு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதையும் சரி பண்ணுங்கள். உங்கள் பேரில் மற்றவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் மற்றவங்களுக்கு வரணும். அது மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும், உங்கள் மனசு நல்லா இருக்கணும், இது ரெண்டும் ஆரோக்கியமாக இருக்கணும், அழகாக இருக்கணும். ஆகக்கூடிய உங்கள் தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரி, உங்கள் நிர்வாகம் செயல்படுற விதம் எப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு வச்சுருக்கணும். உங்கள் நிர்வாகம் இப்போ செய்கிறத ஏன் செய்யுது, அதன் குறிக்கோள் என்ன, அது நீடிக்க காரணம் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய வேலை சூழலை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் சிறந்த வழிகள் அப்படின்னு அது சம்பந்தமான நிபுணர்கள் சொல்கிறாங்க. இதை தவிர எல்லா வேலைகளுக்கும் பொருந்தக்கூடிய சில வெற்றி ரகசியங்களும் உண்டு. அது என்னென்னா, ஆக்கப்பூர்வமான செயல் ஆக்கப்பூர்வமான முடிவை தரும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. நல்லா சிரிங்க, அப்போதான் அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க. அப்புறம் எதையும் முன்னுக்கு நின்று செய்கிறதுக்கு ஆர்வம் காட்டுங்க அப்படின்னு ஒரு யோசனை சொல்கிறாங்க. உங்கள் கடந்த கால தோல்வியால் ஏற்படுகிற மனச்சோர்வு உங்களை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணணும், அதை துரத்தி விட்டணுமா. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைச்சிட்டுதுன்னா உடனே சத்தம் போட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி சூழ்நிலையை டென்ஷன் ஆகிடக்கூடாது. நீங்கள் எந்த சூழலையும் திறமையாக கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத நிரூபிக்கணும், அதுதான் முக்கியம். இது எல்லாம் தான் ரகசியம். ஒருத்தர் சொன்னார், நான் இந்த வேலையில் சேர்ந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு தடவை கூட லீவே எடுத்ததில்லை சார் அப்படின்னார் ரொம்ப பெருமையாக. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் இந்த வேலையில் எப்போ சார் சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்டோம். இன்னைக்கு காலையில் 8 சேர்ந்திருக்கிறேன் சார் அப்படின்னார்.
2: கேட்டோம் இன்று ஒரு தகவல். வழங்கினார் ஸ்ரீ தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நேர்களுக்கு நினைவிடுகிறோம், இன்று காலை 8 தமக்கென முயலா நோன்தாள். தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின சிறப்புரை கேட்கலாம். வழங்குகிறார் மு ஜீவானந்தம் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம் நேர்களே. தொடர்ந்து இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபன் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

நண்பகல் 12 பத்திற்கு இசை மேடை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நேரம் காலை 7:35.

இசையோடு இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுரத்தென்றல் இனிமையான பாடல்களை. முதல் பாடலாக கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

1366. மதுர தென்றல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 7:50. தொடர்ந்து பாடல் கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து.

0: ఆకాశవాణి. తమకెన ముయల నోందాళ్, త్యాగి భగత్ సింగ్. ఆకాశవాణి. நோந்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் மு. ஜீவானந்தம் அவர்கள்.
1: பகத்சிங் என்ற பெயரை கேட்டவுடன் நம் நினைவிற்கு வருவது இளமை, துணிவு, தேசப்பற்று, தியாகம். ஆனால் பகத்சிங் அவர்களை ஒரு தியாகியாக மட்டும் நினைத்துவிட்டு சென்றுவிட முடியாது. அவர் ஓர் இளைஞர், ஓர் ஆழ்ந்த வாசகர், ஒரு சிந்தனையாளர், ஓர் எழுத்தாளர், ஓர் இளைஞர் அமைப்பாளர். முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையை தன்னைவிட பெரிய ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணித்த ஒரு தேசபக்தர். அதனால்தான் அவருடைய வாழ்க்கை முடிந்து 95 ஆண்டுகள் கடந்த பின்னரும் தலைமுறைகள் மாறியும் பகத்சிங் என்ற பெயர் இன்றும் இந்திய இளைஞர்களின் மனதில் உயிரோடு இருக்கிறது. இப்பொழுது அவருடைய வாழ்க்கை பயணத்தை சற்று பின்னோக்கி பார்ப்போம். பகத்சிங் 1907 செப்டம்பர் 28 அன்றைய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பங்கா என்ற கிராமத்தில் பிறந்தார். அந்த கிராமம் இன்று பாகிஸ்தானில் உள்ளது. அப்பொழுது இந்தியா அந்நிய ஆட்சியின் கீழ் இருந்தது. அவருடைய தந்தை கிஷன் சிங், சிற்றப்பா அஜித் சிங் ஆகியோர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். அத்தகைய குடும்ப சூழலிலும் அக்கால இந்தியாவின் அரசியல் சூழலிலும் அவருடைய இளம் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தின. 1919 நடந்த ஜாலியன் வலாபாக் படுகொலை சிறுவனாக இருந்த அவர் மனதில் ஆழமாக பதிந்ததாக கூறப்படுகிறது. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் நாட்டின் பல பகுதிகளிலும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த சூழலில் வளர்ந்த ஒரு சிறுவன் தன் நாட்டை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சிறுவன் வளர்ந்து இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான இளைஞனாக மாறினான். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. பகத்சிங்கின் வாழ்க்கையை வெறும் உணர்ச்சியின் வரலாறாக பார்க்கக்கூடாது. அவருடைய வாழ்க்கையில் வாசிப்புக்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய இடம் இருந்தது. அவர் கல்வி கற்றார். லாகூரில் உள்ள தேசிய கல்லூரியில் நேஷனல் காலேஜில் பயின்றார். அந்த கல்லூரி லாலா லஜபதி ராய் அவர்களால் நிறுவப்பட்டது. அங்கு படித்த காலத்தில் பகத்சிங்கின் அறிவு தேடல் மேலும் விரிவடைந்தது. அவர் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக சிந்தனைகளை படித்தார். உலகின் பல நாடுகளில் நடந்த புரட்சிகளின் வரலாற்றையும் ஆர்வத்துடன் கற்றார். தாம் படித்தவற்றையும் சிந்தித்தவற்றையும் பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் எழுதினார். இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். அங்கேயே தம் தோழர்களான சுக்தேவ், பகவதி சரண் வோரா ஆகியோருடன் இணைந்து ஒரு படிப்பு வட்டத்தை, ஸ்டடி சர்க்கிளை நடத்தினார். பின்னர் 1926 மார்ச் மாதம் இந்த இளைஞர்கள் இணைந்து நவ்ஜவான் பாரத் சபா, அதாவது இந்திய இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார்கள். அதில் பகத்சிங் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார். இதிலிருந்து நாம் இன்றைய இளைஞர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மிக அழகான விஷயம் இருக்கிறது. இளைஞர் சக்தி என்றால் உடல் வலிமை மட்டுமல்ல, அறிவும் இளைஞர் சக்திதான், வாசிப்பும் இளைஞர் சக்திதான், சிந்தனையும் இளைஞர் சக்திதான். ஒருவருடைய வயது குறைவாக இருக்கலாம், ஆனால் அவருடைய சிந்தனை உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அவருடைய கனவு பெரியதாக இருக்க வேண்டும். அவருடைய நாட்டுப்பற்று ஆழமாக இருக்க வேண்டும். அதனால்தான் பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்று நாம் இளைஞர்களிடம் பேசும்பொழுது அவருடைய தியாகத்தை மட்டும் பேசாமல் அவருடைய வாசிப்பையும் சிந்தனையையும் சேர்த்து பேச வேண்டும். இந்த இடத்தில் நமது திருவள்ளுவர் நமக்கு மிக பொருத்தமான ஒரு வழியை காட்டுகிறார். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க

அதற்கு தக. குற்றமில்லாமல் கற்க வேண்டியவற்றை தெளிவாக கற்க வேண்டும். கற்றபின் அந்த கல்விக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்த வேண்டும். பகத்சிங்கின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கல்வி என்பது வெறும் பாடப்புத்தக அறிவாக மட்டும் இருக்கவில்லை. நாடு என்ன நிலையில் இருக்கிறது, சமூகம் எப்படி இருக்கிறது, மக்களின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சுதந்திரமான இந்தியா எப்படி இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட கேள்விகளையும் அவர் சிந்தித்தார். அதனால்தான் அவருடைய இளமை நமக்கு இன்றும் ஒரு பாடமாக இருக்கிறது. 1920களில் இந்திய விடுதலை போராட்டம் பல்வேறு வடிவங்களில் முன்னேறி கொண்டிருந்தது. நாடு முழுவதும் அரசியல் விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டிருந்தது. மக்கள் இயக்கங்கள் இருந்தன, இளைஞர் இயக்கங்கள் இருந்தன, சமூக சீர்திருத்த முயற்சிகள் இருந்தன. விடுதலை வேண்டும் என்ற எண்ணம் பல்வேறு வழிகளில் மக்களிடம் வேரூன்றி கொண்டிருந்தது. இந்த சூழலில்தான் பகத்சிங் தன்னுடைய இளமையை நாட்டின் விடுதலைக்காக அர்ப்பணித்தார். அவருடன் சுக்தேவ், ராஜ்குரு, சந்திரசேகர் ஆசாத், பகவதி சரண் ஹோரா போன்ற பல இளைஞர்களும் இணைந்திருந்தனர். 1928 செப்டம்பரில் டெல்லியில் அவர்கள் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். இதிலிருந்து நாம் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய சுதந்திரம் ஒரே ஒருவரின் முயற்சியால் கிடைத்ததல்ல. பல ஆயிரக்கணக்கான அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத தேச பக்தர்களின் தியாகம், இவை அனைத்தும் இணைந்துதான் இந்திய சுதந்திரத்தின் வரலாறு உருவானது. அந்த பெரும் வரலாற்றில் பகத்சிங் அவர்களின் பெயர் மிகவும் ஒளிரும் ஒரு பெயர். 1928 அக்டோபர் 30 லாகூரில் சைமன் குழுவை எதிர்த்து நடைபெற்ற அமைதி பேரணியின் பொழுது லாலா லஜபதி ராய் அவர்கள் காவல்துறையின் தடியடியில் கடுமையாக காயமடைந்தார். பின்னர் நவம்பர் 17 அவர் உயிரிழந்தார். அதே ஆண்டு டிசம்பரில் லாகூரில் ஆங்கிலேய காவல் அதிகாரி ஜான் சாண்டர்ஸ் கொல்லப்பட்டார். அந்த சம்பவத்தில் பகத்சிங் உள்ளிட்டோர் ஈடுபட்டதாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அதுவே பின்னாளில் லாகூர் சதி வழக்கு என அழைக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் பகத்சிங்கின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பமாக அமைந்தன. அடுத்ததாக 1929 ஏப்ரல் 8 டெல்லியில் உள்ள மத்திய சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வு இந்திய வரலாற்றில் முக்கியமானதாக அமைந்தது. பொது பாதுகாப்பு மசோதா, தொழில் தகராறு மசோதா ஆகியவற்றை எதிர்த்து பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத்தும் அவையில் குண்டுகளை வீசினர். அவை யாருடைய உயிருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் அமைக்கப்பட்டவை என்று அவர்களே கூறினர். அந்த நிகழ்வில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இன்குலாப் ஜிந்தாபாத், புரட்சி ஓங்குக என்று முழக்கமிட்டு துண்டு பிரசுரங்களையும் வீசினர். அதன் பின்னர் அவர்கள் தப்பிச் செல்லாமல் தாமாகவே கைதானார்கள். செவிடர்களை கேட்க வைக்க உரத்த குரல் தேவை என்று அவர்கள் தங்கள் அறிக்கையில் குறிப்பிட்டனர். அந்த காலனித்துவ சூழலில் தங்கள் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லவும் நீதிமன்றத்தையும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் இடமாக பயன்படுத்தவும் அவர்கள் முயன்றனர். கைது செய்யப்பட்ட பின்னரும் பகத்சிங் மன உறுதி குறையவில்லை. சிறையில் அரசியல் கைதிகளுக்கு உரிய நடத்தையும் அடிப்படை வசதிகளும் வேண்டும் என்று கோரி அவரும் அவரது தோழர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தில் அவருடைய தோழர் ஜதீந்திரநாத் தாஸ் 63 உண்ணா நிலைக்கு பின் இதே செப்டம்பர் 13 1929 உயிர் நீத்தார். பகத்சிங்கின் உண்ணாவிரதம் 100 மேல் நீடித்தது. சிறைச்சாலையின் சுவர்கள் அவருடைய சிந்தனையை தடுக்கவில்லை. சிறையிலும் அவர் படித்தார், எழுதினார். 1930 நான் ஏன் நாத்திகன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதினார். இங்கே நமக்கு ஒரு தமிழ் தொடர்பும் இருக்கிறது. அந்த கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்தவர் தமிழகத் தலைவர் ப. ஜீவானந்தம் அவர்கள். அதற்காக ஆங்கிலேய அரசு மொழிபெயர்த்தவரையும் வெளியிட்டவரையும் கைது செய்தது. இப்படித்தான் பகத்சிங்கின் சிந்தனை தமிழ் மண்ணையும் வந்தடைந்தது. உடல் சுதந்திரத்தை இழந்த நிலையிலும் மன உறுதியை அவர் காத்து கொண்டார். புறநானூறு பாடலில் கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி கூறுகிறார், புகழனின் உயிரும் கொடுக்குவர், பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். புகழ் கிடைக்கும் என்றால் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்க மாட்டார்கள் என்பது இதன் பொருள். அதே பாடலின் இறுதியில் தமக்கென முயலா தோன்றால்
பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று வருகிறது.

0: தமக்காக என்று எதையும் முயலாமல் பிறருக்காகவே முயல்பவர்கள் இருப்பதால்தான் இந்த உலகம் நிலைத்திருக்கிறது என்பது இதன் பொருள். இந்த பாடல் பகத்சிங்கை பற்றி பாடப்பட்டது அல்ல. இது ஒரு பொதுவான அறக்கருத்தை சொல்கிறது. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை தாண்டி ஒரு பெரிய பொது நோக்கத்திற்காக வாழ்ந்த ஒருவரை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த பழந்தமிழ் சிந்தனை நமக்கு ஒரு அழகான அறக்கண்ணாடியாக அமைகிறது. இப்பொழுது பகத்சிங்கின் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தை நோக்கி செல்லலாம். லாகூர் சதி வழக்கில் 1930 அக்டோபர் மாதம் 7 பகத்சிங், ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1931 மார்ச் 23 லாகூர் மத்திய சிறையில் அந்த மூவரும் தூக்கிலிடப்பட்டனர். அப்பொழுது பகத்சிங்குக்கு வயது 23 தான். அவர்களின் வாழ்க்கை குறுகியது, ஆனால் அவர்கள் விட்டு சென்ற தாக்கம் மிக நீண்டது. அதனால்தான் மார்ச் 23 ஷஹீத் திவஸ், தியாகிகள் தினம் என நமது தேசிய நினைவில் முக்கியமான நாளாக திகழ்கிறது. பகத்சிங், சிவராம் ராஜ்குரு, சுக்தேவ் தாப்பர் இந்த 3 பெயர்களையும் ஒன்றாக நினைவு கூறும் பொழுதுதான் அந்த தியாகத்தின் முழுமையை நாம் உணர முடியும். இந்திய சுதந்திர போராட்டம் என்பது ஒரு மாநிலத்தின் வரலாறு அல்ல, ஒரு மொழியின் வரலாறு அல்ல, ஒரு சமூகத்தின் வரலாறு அல்ல, அது முழு இந்தியாவின் வரலாறு. அதனால்தான் பஞ்சாபில் பிறந்த பகத்சிங்கின் பெயர் இன்று தமிழ்நாட்டிலும் பெருமையுடன் நினைவு கூறப்படுகிறது. மகாராஷ்டிரத்தின் ராஜ்குரு, பஞ்சாபின் சுக்தேவ், தென்னிந்தியாவில் விடுதலைக்காக உழைத்த தேச பக்தர்கள் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார், அச்சமில்லை அச்சமில்லை என்று முழங்கிய மகாகவி பாரதியார், ஒவ்வொருவரின் பாதையும் வேறுபட்டிருந்தாலும் அவர்களின் கனவு சுதந்திரமான பாரதம். 2026 ஷஹீத் திவஸ் நாளான மார்ச் 23 அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ் ஆகியோருக்கு அஞ்சலி செலுத்தினார். மிக இளம் வயதிலேயே இந்தியாவின் சுதந்திரத்திற்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் அபாரமான துணிவையும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களின் நீதி உணர்வு, தேசப்பற்று, அச்சமற்ற எதிர்ப்புணர்வு ஆகியவை இன்றும் எண்ணற்ற இந்தியர்களுக்கு ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். அன்றைய தலைமுறையின் முன் இருந்த மிகப்பெரிய கேள்வி, இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெறும்? இன்றைய தலைமுறையின் முன் இருக்கும் கேள்வி வேறு. சுதந்திரமான இந்தியாவை நாம் எப்படி இன்னும் வலிமையான, அறிவார்ந்த, வளமான மற்றும் ஒற்றுமையான இந்தியாவாக உருவாக்கப் போகிறோம்? இதுதான் இன்றைய இளைஞர்களின் பொறுப்பு. இந்த இடத்தில் கட்டோபனிஷத்தின் ஒரு மகத்தான அழைப்பு நமக்கு நினைவிற்கு வருகிறது. உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வராணி போதத, எழுந்திருங்கள், விழித்திருங்கள், சான்றோர்களை அணுகி உண்மையை உணர்ந்து தெளிவடையுங்கள் என்பதே இந்த பாடலின் விளக்கம். பின்னர் சுவாமி விவேகானந்தர் இந்த உபனிஷத செய்தியை எழுமின் விழுமின், குறிக்கோளை அடையும் வரை நில்லாது செல்மின் என்று இந்திய இளைஞர்களின் விழிப்புணர்வுக்கும் எழுச்சிக்கும் ஒரு வலிமையான அழைப்பாக பயன்படுத்தினார். இன்று இந்த வரிகளை நாம் கேட்கும் பொழுது அது நம்முடைய இளைஞர்களுக்கான ஒரு அழைப்பாகவும் இருக்கட்டும். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள், அந்த திறமையை நாட்டின் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்துங்கள். இதுவே பகத்சிங்கின் வாழ்க்கையை இன்றைய தலைமுறையோடு இணைக்கும் ஒரு அழகான பாலமாக இருக்க முடியும். 2023 டிசம்பரில் பாரத பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்ட விக்சித் பாரத், 2047 இளைஞர்களின் குரல் போன்ற முயற்சிகள் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குவதில் இளைஞர்களின் சிந்தனைகளுக்கும் பங்களிப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கின்றன. பகத்சிங்கின் வாழ்க்கை நமக்கு இன்னொரு அழகான உண்மையையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் நீளம் முக்கியமல்ல, வாழ்க்கையின் நோக்கம்தான் முக்கியம். அவருடைய வாழ்க்கை குறுகியது, ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்திய தாக்கம் தலைமுறைகளை தாண்டி நிற்கிறது. அதனால்தான் இன்று நாம் அவரை பற்றி பேசுகிறோம். இன்று சுதந்திர இந்தியாவை இன்னும் உயர்ந்த, வளமான, வலிமையான, ஒற்றுமையான பாரதமாக உருவாக்குவது நமது பொறுப்பு. அதுவே ஷஹீத் பகத்சிங்கிற்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை.
1: நோன்தாள் தியாகி பகத்சிங் அவர்களின் பிறந்த தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மு. ஜீவானந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

நேர்கள், இதுவரை ஜப்பானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 20வது ஆசிய விளையாட்டு 2026 அதன் ஹைலைட்ஸ் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு. தொடர்ந்து மதுர தண்டலில் இணைவோமா நேர்களே. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து பல் கேட்கலாம். ஏ ரஹ்மான் இசையிலும் குரலிலும்.

0: நயன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். மீண்டும் மதுரத்தன்றில் 11 மணிக்கு கேட்கலாம் நேர்களே. நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: 9 மணி ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். முதலில் ஜெய ஜெய பத்மநாப என தொடங்கும் சுவாதி திருநாள் கிருதி, ராகம் சரசாங்கி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சியில் இனி சமான ரஹிதே என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை சாரங்க தரங்கிணி ராகம் ரூபகதாளம்

நேரம் 9:28:35. அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இனி ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானச என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, தோடி ராகம் ஆதிதாளம்.

அரங்கிசையில் ஆர் சூரிய பிரகாஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், மேலக்காவேரி கே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல்னா, கர்நாடக மாநிலத்தின் உடுப்பி மாவட்டத்தை சேர்ந்தவர், நடிகர், தயாரிப்பாளர். 1980களில் வெள்ளி விழா நாயகன் என பெயர் பெற்ற மைக் மோகன் அவர்களுடைய பாடல்கள் தான் இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் பெற காத்திருக்க நேர்களே. ஆம்னியர்களே, இவருடைய படங்கள் எப்பயுமே சூப்பர் ஹிட்டு தாங்க. படங்கள் மட்டுமல்ல, பாட்டுகள். 1980களில் வந்து அவருடைய படங்கள்னாலே பாடல்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக அமையுங்க.

நடிப்பில் அவங்க அந்த டயத்தில் வந்து நிறைய பேர் வந்து அவருடைய ஃபேன்ஸாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. மேடை பாடகராக நடித்ததில் மிகவும் பிரபலமானவர் அவர். சரி, முதல் பாடல் என்னென்னு கேட்டலாமா? 1979 வெளிவந்த நெஞ்சத்தை கிள்ளாதே திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் கேளுங்க. இந்த படம் ஓராண்டு ரொம்ப சிறப்பாக ஓடியதுடன் தமிழில் சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை கூட வென்றதுங்க. கேளுங்க பாடல், அனைவருக்குமே பிடித்த பாடல் பருவமே.

0: மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இன்று மோகன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேர்களே. இவரது ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா கன்னட மொழி படம். பாலு மகேந்திராவின் கோகிலா திரைப்படத்தில் தான் வந்து முத முதல்ல இவர் அறிமுகமானாருங்க. கமல்ஹாசனோட சேர்ந்து அறிமுகமானாராம். அதனாலேயே அவருடைய பேர் வந்து கோகிலா மோகன் என்று கூட வந்து சில நாட்களில் வந்து கோகிலா மோகன் அண்ணே வந்து பேர் இருந்துச்சாங்க. அதனால் தம்மை உருவாக்கிய பாலு மகேந்திராவை குருவாக கருதினாராங்க. அடுத்த பாடல் கேட்கலாம். 1980 வெளிவந்த கிழிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து விழிகள் மேடையாம். கேட்டு ரசியுங்கள் நேர்களே.

இந்த மியூசிக் பயணங்கள் முடிவதில்லை. ஆமாங்க, இளைய நிலா பொழிகிறதே இந்த பாட்டு. இந்த பாட்டில் வந்து யஷ்வி சேகரும் அவரும் அந்த அது பிடிச்சிருக்கிறது வந்து கரெக்டாக நல்லாயிருக்கும். இவர் வந்து இன்ட்ரெஸ்டாக போயிட்டே இருப்பார், அவருக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அந்த மாதிரி வந்து அந்த ஸ்பாட் வந்து அமைஞ்சிருக்கும் இந்த பாடலில். இதே படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். 1982 வெளிவந்த பயணங்கள் முடிவதில்லை. இந்த படத்தில் வந்து இவர் சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருதையும் பெற்றிருக்காரு. பாடல் கேளுங்கள் நேயர்களே, உங்களுக்காக

0: கன்னட மலையாள தெலுங்கு மொழி திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் தமிழ் திரைப்படங்களினால் மிகவும் பிரபலமானவர் மைக் மோகன் அவர்கள். 80க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழில். பாடல் கேட்கலாம். 1984 வெளிவந்த 100வது நாள் திரைப்படத்திலிருந்து வெளியிலே மணி வெளியிலே. சூப்பரான பாடல் கேட்டு ரசியுங்கள் நேர்களே.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம் உந்தன் வீரல் தொடும்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, நேரம் 10:23. 1985 வெளிவந்த தென்றலை எண்ணெய்தோட சூப்பரான படங்க, சூப்பரான பாடல்கள் தான். அனைத்து பாடல்களும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதோ பாடல் கேளுங்கள், தென்றல் வந்து எண்ணெய்தொடும்.

இசையுடன் இணைந்திருக்கிறோம். இது எனக்கு பிடித்த பாடல். மைக் மோகன் அவர்களுடைய பாடல்கள் தான் இன்றைய எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்க நேர்களே. அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். சூப்பரான பாடலுங்க இந்த பாட்டில். இந்த படத்தில் அவர் மேடை பாடகராகத்தான். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு அவருடைய தலையை ஆட்டி ஆட்டி பாடுவார், அதே அவருடைய ஸ்பெஷல் தான். அந் இந்த படத்தில் வந்து இந்த பாடல் வரிகள் நம் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருக்கே உரிய வரிகளாக இந்த பாடல் அமைஞ்சிருக்குங்க. ஆமாம், அவருடைய நினைவு நாள் இப்போ செப்டம்பர் 25 வந்து நினைவு நாள் வந்துச்சுங்க. இந்த தேகம் மறைந்தாலும் இசையால் மலர்வேன், அப்படிதானங்க. அவர் மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் எங்கும் எதிலும் எல்லா மீடியாலையும் அவருடைய பாடல்கள் இல்லாமல் இருக்கா? அதுதான் பாடல் கேளுங்கள். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்.

33 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் எனக்குப்பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். அதே 1985 வெளிவந்த உயிரே உனக்காக இந்த பாடல், இந்த பாடல் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் அவர்கள் இசையமைத்த பாடல். எல்லாமே அந்த ஹிந்தி பட பாடல் மாதிரி ரொம்ப சூப்பராக எல்லா பாடல்களும் வந்து இந்த படத்துலையும் அமைஞ்சிருக்கும் அவருக்கு. இந்த பாடல் இந்த படத்தில் வந்து எனக்கு பிடித்த பாடல் வந்து இந்த பாடல் தான். கேட்டு மகிழுங்கள் நேர்லே, உங்களுக்கும் பிடிக்கும்.

சூப்பர் சூப்பர் ஹிட்டான படங்க, பாடல்களும் அதே மாதிரி தான். பாதி படம் கல்லூரி, நல்ல காலேஜ் வைபை காட்டியிருப்பாங்க, சூப்பராக இருக்குங்க. அதுவும் மியூசிக் காலேஜ். அமலா, ராதா எல்லாருமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த வா வெண்ணிலா இந்த பாட்டு வந்து கரெக்டாக அவங்க உள்ளே வருவாங்க, அமலா வா வெண்ணிலான்னு சொல்லி பாடுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாடல், கேட்டு ரசியுங்கள்.

10:42 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி அதே 1986 வெளிவந்த மௌன ராகம். இந்த படத்தில் அந்த நிஜமாவே மௌனமே சிகரமாக அவர் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சிறந்த நடிப்பை வழங்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துக்காக சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய திரைப்பட விருதையும் இந்த படம் வந்து வென்றது. பாடல் கேட்டு வந்துடலாம் மன்றம் வந்த தென்றலுக்கு.

நேற்றுக்குமிசை மனம் பரப்பிக் கொண்டிருக்கிறது. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் எனக்கு பிடித்த பாடல். 1987 வெளிவந்த ரெட்டை வாழ் குருவி. இந்த திரைப்படத்தில் பாடல் சொல்லவா வேணுங்க, ராஜராஜ சோழன் நான். இந்த பாடல் 80களில் வந்து பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். கேட்ட மக்கள் எங்கள் நேர்களே,

வசந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வலிக்க கேட்டோம் நேர்லே. எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது வைஷ்ணவி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தளபதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரலில் கேட்டரசியங்கள் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
4: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: இசையோடு இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் மதுரை தென்றல். நேரம் 11:15. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாம்பே திரைப்படத்திலிருந்து

மதுர திண்டல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் நேர்களை. இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 11:25 நிமிடத்தில். இது மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் இதயம் திரைப்படத்திலிருந்து.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டி ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: மதுர திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நேரம் 11:38. தொடர்ந்து பாடல் கேட்கலாம். தர்மதுரை திரைப்படத்திலிருந்து

போய் ஜல்லி காளைய போல் துள்ளி குதிப்பேன், ஒரு பம்பரமா சுத்தி அடிப்பேன், உங்க பட்டனுக்கும் கற்றுக் கொடுப்பேன்.

புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ.

0: சாத்திரம் தெரியும், அதில் உள்ள சுச்சமம் தெரியும். ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பா திரிப்பச்சா திரிப்பச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.
1: சாந்து புட்டு ஒரு சந்தன புட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்கமா பூ முடிச்சு.

0: கட்டிக்கலாமா?
1: தேவர்மகன் திரைப்படத்தின் பாடல் ஒழிக்க கேட்டோம். இது மதுரை தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் குழுவின குரலில்.

0: வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: மதத்தின் நிறைவான பாடலாக கேட்கலாம் புதுநெல்லு புதுநாத்த திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி குரலில்.

நேரம் நண்பகல் 12:01. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டிலியஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை, இதில் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னையஞ்சலாக, 12:50 மெல்லிசை, 1 மணிக்கு விளம்பரங்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டிலியஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் என் சுல்தானா நசீமா பானோ அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தென்றல், 2:40 ஹிந்தி மொழி பாடம். நடத்துபவர் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஷ் சோனி அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை இருக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு இன்றைய பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். தொடர்ந்து மாலை ஒளிபரப்பில் குரளமுதத்தை தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரும், 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லிஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல், இதில் குட்லக் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும்

0: இதில் காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். பங்கேற்பவர் ஸ்ரீகுமாரி அவர்கள். தொடர்ந்து வேளாண் தகவல், அதனைத் தொடர்ந்து வேளாண் பழமொழி சிந்தனை விடைபெறும் முன் ஆகியன கேட்டு ரசிக்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை 8:05 மதுரத்தன்றல் 8:30 அச்சாணி. இதில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலா கேட்கலாம். 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலா கேட்கலாம். 9:30 மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை வழங்குபவர் கிரிஜா ராமசுவாமி அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:30 நட்சத்திர கீதங்கள் களத்தில் அழியாத காவிய கானங்களாக கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும் நேர்களே. நிகழ்ச்சியும் நேர்மும் கேட்டோம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

Tamam.

Tanira, tanira.

0: இதுவரை மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டிலுள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் 60 கோடி பேர் பயனடைந்து வருவதாக கூறினார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறினார். நாட்டின் தன்னாட்சி அமைப்புகள் மற்றும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிரான தகவல்களை எதிர்க்கட்சிகள் கூறி வருவது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னிச்சையான அமைப்புகளுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் அதன் செயல்பாடுகளை பாதிக்கும் வகையிலும் எதிர்க்கட்சிகள் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் கண்டனத்திற்குரியது என்றும் கூறினார். தவறான தகவல்களை நாடு முழுவதும் பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் தெரிவித்த அவதூறு கருத்துகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, வாரிசு அரசியலை உருவாக்குவது போன்ற நோக்கங்களுடன் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்களுக்கு சேவை செய்யாமல் சொந்த ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவது வேதனைக்குரியது என்றும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் 119வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாகாணம் லியால்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்த அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்தார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்காக அனைத்தையும் தியாகம் செய்வதற்கான பகத்சிங்கின் நாட்டுப்பற்று இளைஞர்களுக்கு இப்போதும் ஊக்கமளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், பகத்சிங் நாட்டிற்காக இளம் வயதிலேயே இன்னுயிர் ஈந்ததாக கூறியுள்ளார். பகத்சிங்கின் வாழ்க்கை தேசப்பற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பகத்சிங்கின் தைரியம் தியாகம் நாட்டுப்பற்று நமக்கு உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ளார். ஆசிய உட்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் ஆண்டு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று கத்தார் நாட்டின் தோஹா சென்றடைந்தார். இதனையொட்டி இந்த வங்கியின் முதலீட்டாளர்களையும் அவர் சந்தித்து பேசவுள்ளார். உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு அமைப்புகளில் உறுப்பினர் பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த வங்கியின் வளர்ச்சி செயல்பாடுகள்

0: மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். உத்தராகண்டில் வானிலை சீரானதை அடுத்து சார்தாம் புனித யாத்திரை மீண்டும் தொடங்கியது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கார்வால் ஆணையர் திரு ஆனந்த் ஸ்வரூப், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இப்பகுதியில் கனமழை காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த புனித யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கேதார்நாத் புனித வழித்தடத்தில் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான இன்றைய தொகுப்பில் குஜராத் மாநிலம் லோத்தாலில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகத்தின் சிறப்புகள் குறித்த தகவல் இடம்பெறுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தொலைநோக்கு பார்வையில் உருவாகியுள்ளது லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். நாட்டில் 4500 ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியமாக நடைபெற்று வரும் கடல்சார் வர்த்தகத்தின் அடையாளமாக இந்த வளாகம் அமைந்துள்ளது. இதன் முதற்கட்ட பணிகள் 1238 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக கலங்கரை விளக்க அருங்காட்சியகம் 266 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளது. உலக தரத்திலான பாரம்பரிய சின்னமாக இதனை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்திய கடற்படையின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாப்புத்துறை, INS நிஷாங் கடற்படை விமானம், UH-3 ஹெலிகாப்டர் உள்ளிட்டவைகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய நவீன தொழில்நுட்பத்தில் இந்த பாரம்பரிய வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொன்மை சிறப்புமிக்க இந்திய வரலாற்றையும் நவீன தொழில்நுட்பத்தையும் பிரதிபலிப்பதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கால சந்ததியினர் நாட்டின் பாரம்பரிய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு லோத்தல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அடையாளமாக திகழும் என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறியுள்ளார்.
0: உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உலகின் பிரம்மாண்டமான கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளன. காசியை அடையாளப்படுத்தும் விதமாக சிவனை மையமாக கொண்ட தனித்துவமான வடிவமைப்புடன் இந்த கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசியின் சிவபெருமானை கருப்பொருளாக கொண்டு கிரிக்கெட் அரங்கம் அமைக்கப்பட்டு வருகிறது. சுமார் 450 கோடி செலவில் கட்டப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தில் உள்ளன. இந்த விளையாட்டு மைதானத்தில் 32,000 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் அளவிற்கு அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு விவரங்களை வாரணாசி மண்டல ஆணையர் ராஜலிங்கம் அவர்கள் பேசுகையில்,
4: அடுத்த ப்ராஜெக்ட் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம். இந்த கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து ரிங் ரோட்ல ஸ்டேடியம் வர்றதால அது ரிலேட்டட் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அங்க ஒரு டவுன்ஷிப்பும் இப்போ அக்விசிஷன் போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கங்கை நதி இருக்கிறதால உலகின் மிக பழமையான வாழும் நகரம் அந்த ஹெரிடேஜை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த டவுன்ஷிப் அந்த ஸ்டேடியத்தை சுத்தி அதுக்கான ஈகோ சிஸ்டம் கொண்டு வரும்.
3: ஆகாஷவாணி செய்திகளுக்காக வாரணாசியிலிருந்து ஜி சுரேகா.
0: உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 56 பேர் உயிரிழந்தனர். மழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக வழங்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். லக்கிம்பூர், அயோத்தியா, கோரக்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகள் மழை வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளன. காக்ரா, ராப்தி, மந்தாகினி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. 8 மாவட்டங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 4 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் அங்கு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போன 5 பேரை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த மழையால் 260 வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 250-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மழை

0: வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாட்டில் உள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் 3000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஜாஜர்கோட், மியாக்டி உள்ளிட்ட மலை மாவட்டங்களில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 25 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். குராஷ் பிரிவில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிங்கி பால்ஹாரா தென்கொரியாவின் மோ சூமினிடம் தோல்வியடைந்ததை அடுத்து வெண்கலப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். ஆடவர் கிரிக்கெட் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையே இன்று நடைபெற இருந்த காலிறுதிப் போட்டி மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து டி20 தரவரிசை அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக பாகிஸ்தான் ஹாங்காங் இடையேயான காலிறுதி ஆட்டமும் மழையால் கைவிடப்பட்டதை அடுத்து பாகிஸ்தான் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் வாலிபால் லீக் ஆட்டத்தில் இந்தியா 25-22, 25-19, 25-21 என்ற கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்டோர் மத்திய அரசின் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் பயன்களை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக பிஜேபி மூத்த தலைவர் திரு JP நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி பகத்சிங்கின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 21 உயிரிழந்துள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இன்று இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி வரும் 2 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் அடுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தெற்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளில் வீசக்கூடும். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் 1 முதல் 1 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை பகல் 1 மணி வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 15 முதல் 22 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.2 முதல் 1.6 மீட்டராக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 15 முதல் 22 வினாடிகளுக்குள் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் உயரம் 1.1 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் 1.2 முதல் 1.5 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை. 1:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். லதா ராஜு பாடியுள்ள பாடல் முதலில் நாமக்கல் கவிஞர் வி. ராமலிங்கம் பிள்ளை இயற்றிய பாடலுக்கு இசை TR பாப்பா.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்பு

0: Prakashna alleged that the opposition was vitiating the atmosphere even after the Election Commission rejected the claims made by them. Prime Minister Narendra Modi paid tributes to freedom fighter Shahid Bhagat Singh on his birth anniversary today. In a social media post, Mr. Modi said Bhagat Singh's spirit of sacrificing everything for the nation's honour stands as a timeless symbol of the courage and resolve of India's youth. In Uttarakhand, the Char Dham Yatra has resumed after improvement in weather conditions today. Garhwal Commissioner Anand Swarup said necessary directions have been issued to the concerned district magistrates. The Char Dham Yatra had been suspended from the afternoon of the day before yesterday until yesterday in view of the weather forecast and the safety of pilgrims. At the 2026 Asian Games in Japan, India's Isha Singh won the silver medal today in the women's 25-meter pistol individual competition. The 21-year-old shooter won the medal with 38 points to finish second. Benchmark domestic equity indices were trading around 1.3% lower during the afternoon session today. The Sensex plunged 945 points to 72,952, while the Nifty tanked 299 points to 22,842 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி,
3: இன்றைய என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கருத்தடை முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மகப்பேறு மருத்துவர் சுல்தானா நசிமா பானு அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
4: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 26ஆம் தேதி உலக கருத்தடை தினம் கொண்டாடப்படுது. குடும்ப கட்டுப்பாடு, பாதுகாப்பான உடலுறவு மற்றும் பெண்களுக்கு தங்கள் உடல் மீதான உரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த நாளோட முக்கிய நோக்கம். இன்னைக்கு நம்ம கூட பல வருட அனுபவம் வாய்ந்த மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர் டாக்டர் சுல்தானா நசிமா அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நாம அன்றாடம் கேட்க தயங்குற ஆனா கண்டிப்பா தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்களை பத்தி பேச போறோம். வணக்கம் டாக்டர்.
5: வணக்கம்
4: டாக்டர். உலக கருத்தடை தினத்தோட முக்கிய நோக்கம் என்ன டாக்டர்?
5: இந்த தினத்தோட முக்கிய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தான். என்ன மாதிரி விழிப்புணர்வு அப்படின்னா, கருத்தடை முறைகள் என்னென்ன இருக்கு, அது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அது பண்றதுனால எப்படி வந்து நம்ம ஃபேமிலியை பிளான் பண்ணலாம், அதாவது திட்டமிடுதல், குடும்பத்தை திட்டமிடுதல், இது போன்ற விஷயங்களை புரிந்து கொள்வதற்காக தான் இது ஒரு விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்தப்பட்ட நாளாக நான் கன்சிடர் பண்றேன். அது மட்டும் இதனால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு அன்பிளான்ட் பிரெக்னன்சி, திட்டமிடாத பிரெக்னன்சியை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுது. அப்புறம் அந்த தம்பதியர் தமக்கு எப்பொழுது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவங்களோட டிசிஷனுக்கு ஏத்தாப்புல அதை வந்து போஸ்ட்போன் பண்ணுறதோ, ரெண்டாவது இரண்டு குழந்தைகளுக்கு நடுவில் இருக்கும் இடைவெளியை வந்து டிசைட் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம். அதனால இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது.
4: டாக்டர், நம்ம சமூகத்தில் கருத்தடை பற்றி பேசுறதுன்றது ஒரு தயக்கமாகவே இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க டாக்டர்?
5: இது கருத்தடை அப்படிங்கிறது வந்து ஒரு வெக்கப்படுற விஷயம் கிடையாது. இந்த தயக்கம் முதல்ல ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தம்பதிகளுக்கு நடுவில் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுனால தான். பிகாஸ் இப்போ இந்த சோஷியல் மீடியானால ஒரு டாக்டரை பார்த்து தான் தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து இன்டர்நெட் மற்றும் சோஷியல் மீடியானால நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கிது. அப்போது அது ராங் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ரெண்டாவது வந்து அதனால சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுனால பயந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு தயக்கத்தை ஏற்படுத்துது. பட் இது வந்து ஒரு ஹெல்தி ஆப்ஷன் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
4: ஓகே டாக்டர். டாக்டர், ஒரு தம்பதிக்கு கருத்தடை சாதனங்கள் ஏன் அவசியம், ஏன் முக்கியமானதும் கூட?
5: அவசியம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அவங்க ஃபேமிலியை வந்து அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அதாவது வந்து இப்போ இரண்டு பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெல்த் வைஸ் வந்து அவங்களோட ரீசனாக இருக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், லைக் அனீமியா காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியை டிசைட் பண்ணுறதுக்கு எப்போ அந்த ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து தேவையில்லாத ப்ரெக்னன்சி, அதாவது அன்பிளான்ட் ப்ரெக்னன்சி ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிச்சுவேஷனில் அவங்க கருக்கலைப்பு, அதாவது அபார்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போகுது. இது வந்து ஒரு போத் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ட்ராமா அந்த பெண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு இது உதவியாக இருக்குது.
4: ஓகே டாக்டர். டாக்டர், கருத்தடைங்கிறது வெறும் குழந்தை பிறப்பை தள்ளி போட மட்டும்தானா,

0: இதனால வேற என்ன ஆரோக்கியங்கள் இருக்கு?
1: டெஃபினட்டா நிறைய ஆரோக்கியங்கள் இருக்கிறது. ஏன்னா கருத்தடை சாதனம் அல்லது கருத்தடை முறையில வந்து நம்ம ஹெல்த் வைஸா வந்து ட்ரீட்மெண்ட்டுக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிகமான உதிரப்போக்கு இருக்கும்போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைப்ராய்டு இருக்கலாம், இல்லைன்னா எண்டோமெட்ரியோசிஸ் போன்ற கண்டிஷன்லாம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து நம்ம கருத்தடை முறையில் ஹார்மோன் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ அதை ட்ரீட் பண்ணுறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்னொன்று வந்து சில கருத்தடை மாத்திரைகள் கேன்சர் ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. ஒவேரியன் கேன்சர், அதாவது எண்டோமெட்ரியல் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர், சில முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கேன்சர் இதுலேருந்தும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. ரெண்டாவது ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிக உதிரப்போக்கு இருக்கும் பெண்களுக்கு சில விதமான கருத்தடை முறைகளை யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளீடிங் குறையிறதுனால ரத்த சோகை அனீமியா வந்து ட்ரீட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், இதனால் வரும் அடிவயிற்று வலி, இதெல்லாமே வந்து ட்ரீட் ஆகுது. ஸோ வெறுமா கருத்தடை மட்டும் அதோட இது இல்லை, அதனால நமக்கு பல பலன்களும் சேர்ந்து தான் கிடைக்குது.
0: ஓகே டாக்டர். டாக்டர், கல்யாணமான புது தம்பதிகள் வந்து கருத்தடை பற்றி மருத்துவரிடம் ஆலோசனை பண்ணலாமா?
1: டெஃபினட்டாக பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளான் இருக்கும், எப்போ பிளான் பண்ணலாம் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது. பட் அது வந்து எப்படி பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு எது கரெக்டான ஒரு மெத்தட் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு மருத்துவர் மூலம் நீங்கள் ஆலோசனை பெற்றால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஏன்னா கருத்தடை முறைகள் நிறைய மெத்தட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம பின்னாடி அதை பற்றி பேசுவோம், அப்போ உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. திரைகள், ஐயூசிடி, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகும், உங்களோட தேவைக்கு எது கரெக்டாக இருக்கும், அண்ட் எவ்வளோ நாள் வந்து கருத்தடை வந்து தேவைப்படுது அப்படின்ற பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணணும்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மருத்துவரை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எவ்வளோ தான் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த அந்த புரிதல் வந்து ஒரு டாக்டர் நேரடியாக பார்த்து பேசும்போது தான் பெட்டராக கிடைக்கும்.
0: ஓகே மேம். இப்போ பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய கருத்தடை முறைகள் என்னென்ன மேம் இருக்குது?
1: கருத்தடை முறைகள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து டெம்பரரி மெத்தட்ஸ், அதாவது தற்காலிக முறைன்னு இருக்குது, பெர்மனன்ட் மெத்தட் இருக்குது. பெர்மனன்ட் மெத்தட்னா ஒரே ஒரு இதுதான், அதாவது டியூபெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்க மேற்கொண்டு, அதாவது ஒரு குழந்தை அல்லது இரண்டு குழந்தை இருக்கும்பொழுது எனக்கு மேற்கொண்டு குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து நம்ம டியூபெக்டமி, அதாவது கருக்குழாய் சர்ஜரி, அது அந்த டைப். பட் டெம்பரரி மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பேச வேண்டியது. இது வந்து நார்மலாக ஆண்கள் யூஸ் பண்ணுற காண்டம்ஸ். பட் பெண்களுக்குன்னு பொறுத்த வரைக்கும் மாத்திரைகள், பில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதிலே ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்குது. இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்னா நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு சின்னதாக ஒரு தீக்குச்சி சைஸில் வந்து ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி ஒன்று வச்சு விடுவாங்க, அந்த இது டைப் இருக்குது. அதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குள்ளே வைக்கிற மாதிரி ஐயூசிடி, காப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது தவிர இயற்கை முறை டைப்பும் இருக்குது. பட் இயற்கை முறை டைப் வந்து அவ்வளோவா வந்து எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை.
0: ஓகே மேம். மேம், கருத்தடை மாத்திரை அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு வந்து பயமாக தான் இருக்குது. அதை எப்படி சரியான முறையில் பயன்படுத்துறது மேம்?
1: கருத்தடை மாத்திரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்கு விதமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்டு பில்ஸ், அடுத்தது வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்றை பில்ஸ், மூணாவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது சென்ட் குரோமன் ஒரு டைப் ஆஃப் டேப்லெட், நாலாவது வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். இப்போ நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற பில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தான். ஒன்று வந்து கம்பைன்ட் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்றை பில்ஸ். இது வந்து என்னென்னா கரெக்டான நேரத்தில் போடணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நைட்டு 9 மணிக்கு மாத்திரை போடணும்னா 9 மணிக்கு மாத்திரை போடணும். நான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால வந்து நான் ஒரு 10 மணிக்கு போட்டேன், 11 மணிக்கு போட்டேன், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரே டைமை ஃபாலோ பண்ணிக்கணும். இன்னொன்று வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தோட, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 9 மணிக்கு இந்த நாடகம் வரும், அந்த நாடகம் வரும்போது நான் மாத்திரை போடணும் அப்படின்ற மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸோடு அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டிவி பார்த்தேன்னா நான் மாத்திரை போடணும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி கரெக்டாக போட்டோம்னா அதோட எஃபெக்டிவிட்டி 99.9% வந்து எஃபெக்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை.
0: ஓகே மேம். மேம், இப்போ கருத்தடை மாத்திரைகள் எடுக்கும்போது ஒரு சிலவங்க மறந்துட்டு போடாமல் விட்டுருவாங்க, அந்த மாதிரி மிஸ்டு பில்ஸை எடுக்கும்போது ஏதாவது அபாயம் இருக்கா?
1: மிஸ்டு பில்ஸ் வந்து எத்தனை பில்ஸ் மறக்கிறாங்க, எந்த பீரியட் ஆஃப் த சைக்கிளில் மறக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஒரு மாத்திரை மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஞாபகம் வந்த உடனே அந்த மாத்திரையை போட்டுடணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேற்று நைட்டு மாத்திரை போடணும், எனக்கு இப்போ 11 மணிக்கு தான் ஞாபகம் வருதுன்னா உடனே அந்த மாத்திரையை போட்டுட்டு திருப்பி நைட்டு யூஸ்வலாக போடுற மாத்திரையை சேர்த்து போட்டுக்கணும். இது வந்து 1 or 2 pills நீங்கள் மிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். 3 pillsக்கு மேலே மிஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்புறம் அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மெத்தட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், அதாவது காண்டம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ 1 pill 2 pillனா ஞாபகம் வந்த உடனே அந்த மாத்திரையை போட்டுட்டு அடுத்த டைமுக்கு என்ன மாத்திரையோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். பட் 3 pillsக்கு மேலே மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த பில்ஸ் ஞாபகம் வந்த பில்லை போட்டுட்டு திருப்பி அடுத்து வர பில்லை அப்படியே போட்டுக்கலாம். பட் ஆனால் அந்த அடுத்த ஒரு வாரத்துக்கு எதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், அதாவது காண்டமையும் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர்.
0: ஓகே மேம்.

0: மேம், எல்லாருக்குமே தெரிஞ்சது காப்பர் டீ தான். அந்த காப்பர் டீ பொறுத்துவது பாதுகாப்பானதா, அதில் ஏதோ சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமா?
1: சரி, காப்பர் டீ போ வந்து முறையாக பயிற்சி எடுத்த ஒரு மகப்பேறு மருத்துவர்கிட்ட நம்ம போய் போட்டுக்கிட்டோன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம். இதில் வந்து அட்வான்டேஜஸ் வந்து என்னென்னா, இதில் பீரியட்ஸ் ரெகுலராகவே இருக்கும். அதனால் வந்து நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. டெஃபினட்டாக ஒரு கைனகாலஜிஸ்ட்ட போயிட்டு அவங்க சொல்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த அவங்க டேட் சொல்லுவாங்க எப்போ வரணும் என்ன ஏதுங்கிறது, அதை ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும்னா டெஃபினட்டாக பாதுகாப்பு தான். பக்க விளைவுகள் பொறுத்த வரைக்கும் காப்பாட்டியில் ஒரே ஒரு விஷயம் நான் எல்லா பேஷண்ட்ஸையும் சொல்றது வந்தேன்னா, சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங், அதாவது அதிகமான உதிரப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த உதிரப்போக்கு வந்து நாளடைவில் சரியாயிடும், ஒரு 6 months to 1 year. ஸோ அந்த பீரியடில் வந்து அந்த ஹெவி ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மாத்திரைகள் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் சைமல்டேனியஸாக போட்டுட்டோன்னா மெயினாக வர சைட் எஃபெக்ட்ஸ் இந்த இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே மேம், ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த முறை யாருக்கெல்லாம் ஏற்றது மேம்?
1: இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டெய்லி போடுற பில்ஸ் வந்து அதே கம்பைன்டு பில்ஸ் வந்து நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் மதருக்கு கொடுக்க முடியாது. பட் அதே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸு மற்றும் இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸை வந்து 6 வாரம் கழித்து தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு கொடுக்க முடியும் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உதிரப்போக்கு இருக்கிற பெண்கள், இது வந்து ஒரு ஃபைப்ராய்டினால இருக்கலாம் இல்லை எண்டோமெட்ரியோசிஸ்னால இருக்கலாம், அவங்களுக்கெல்லாமும் இதை கொடுக்கலாம். அப்புறம் உதிரப்போக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இருக்கிறவங்களுக்கு அதனால அனீமியாவோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து

0: உதிரப்போக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போது இன்டைரக்டாக என்ன ஆகுன்னா ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுனால அவங்களோட ரத்த சோகையும் ட்ரீட் ஆகி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க.
1: ஓகே மேம், இந்த கான்ட்ரசெப்டிவ் பில்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமா மேம்?
0: கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து ஒரு ஒரு மெத்தடுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது. குறைந்தபட்சம் 2-5 வருடம் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அது பேஷண்ட்டோட கண்டிஷன்ஸை பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஏஜ் ஆஃப் த பேஷண்ட்டு, யங் பேஷண்ட் லெஸ் தேன் 35 வயதுக்குள் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை. பட் அவங்களுக்கே சில உடல் உபாதைகள் இருக்குது, லைக் ஹை பிபி இருக்குது, இல்லைனா சுகர் இருக்குது, ரத்தம் உறையிற தன்மையில் வந்து மாற்றம் இருக்குது, அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிடுவோம். அப்போ அவங்களுக்கு மற்ற டைப்ஸ் ஆஃப் கருத்தடை முறைகளை நம்ம வந்து சொல்லுவோம்.
1: ஓகே மேம், எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் இந்த மாத்திரையை பற்றி நிறைய பேர் தவறான கருத்துக்கள் இருக்குது, அதை எப்படி மேம் பயன்படுத்தலாம்?
0: சி, எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கன்னா, ஒன்று வந்து கான்ட்ரசெப்டிவ் ஆக்சிடென்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காண்டம் வந்து ரப்ச்சர் ஆகிறது, இல்லை வழுவி கீழே விழுந்துடுறது, இல்லைனா கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போட்டுட்ருப்பாங்க, அதாவது டெய்லி போடுற பில்ஸ், அதை மறந்து அன்னைக்கு வந்து கான்டாக்ட் இருந்துடுறது. மூணாவது வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் இருந்துடுறது, நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க பட் ஆக்சிடென்ட் ஒரு கான்டாக்ட். இன்னொன்று வந்து நம்ம கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க பட் அவங்க பிரெக்னன்சியை பிளான் பண்ண மாட்டாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படின்னா, பெஸ்ட் வந்து வித்இன் 3-5 டேஸ் அப்படி நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் வந்து 6 வீக்ஸ்லேருந்தே இது கருத்தடை மாத்திரை எடுக்கலாம். இப்போ அவங்க அந்த ரெகுலராக அது எடுக்கும் போது அவங்களுக்கு அந்த சைட் எஃபெக்ட் எதுவும் வராதா மேம்?
0: டெஃபினட்டாக கிடையாது, அதுதான் இதோட அட்வான்டேஜே. ஸோ தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு வந்து கம்பைன்டு பில்ஸ் கொடுக்கும் போது அந்த ஈஸ்ட்ரஜனோட கண்டென்ட் இருக்கிற அந்த பில்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், ஏன்னா அதுதான் வந்து பிரஸ்ட் மில்கோட அளவை வந்து குறைக்கும். வேற ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் இம்ப்ளான்ட், இது மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் மட்டும்தான் இருக்குது, இது வந்து தாய்ப்பாலோட அளவை குறைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வெரி எஃபெக்டிவ் மெத்தட், அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் இருக்காது.
1: ஓகே மேம், கருத்தடைனாலே பெண்களுக்கானது மட்டும்தான் ஒரு பிம்பம் இருக்குது, இதில் ஆண்களோட பங்கு என்ன மேம்?
0: இப்போ வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து எடுக்கிற ஒரு டிசிஷன். நம்ம ப்ரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ணோம், இல்லைனா ரெண்டு ப்ரெக்னன்சிக்கு நடுவில் கேப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து எடுக்கிற ஒரு டிசிஷன். அப்போது இதில் ஒய்ஃப் மட்டுமே வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு மெத்தட்லேயும் ஹஸ்பண்டோட பங்களிப்பு ஒரு விஷயமா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்ஸ் எடுக்கிறாங்க, மாத்திரை எடுக்கிறாங்கன்னா ஒய்ஃபை வந்து ஞாபகப்படுத்துறது, கரெக்டாக இங்கே எடுத்துட்டிங்களா அப்படிங்கிறது. ரெண்டாவது காப்பட்டி போடும்போது சம்டைம்ஸ் ப்ளீடிங் ஹெவியாக இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கிறது. மூணாவது வந்து இப்போ அந்த காண்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காண்டம்ஸ் அவர் ஹஸ்பண்ட் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காண்டம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க, அந்த நேரத்தில் வந்து யூஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து பாதிப்படைகிறது வந்து அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறது, ஃபார் எக்ஸாம்பிள் திட்டமிடாமல் ஒரு ப்ரெக்னன்சி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கருக்கலைப்பை பற்றி யோசிக்கும் போது ஒரு மென்டல் ட்ராமா, ஃபிசிக்கல் ட்ராமா எல்லாமே அந்த பெண்களுக்கு தான் இருக்குது.
1: ஓகே மேம், மேம் காண்டம் பயன்பாடு பற்றி சொல்லுங்கள் மேம், இது கருத்தடைக்கு மட்டும்தான் உதவுமா, நோய் தொற்று கூட தடுக்கப்படுமா மேம்?
0: காண்டம் வந்து இட்ஸ் வந்து இட்ஸ் அ பேரியர் மெத்தட். ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஹார்மோனல் மெத்தட், நான் ஹார்மோனல் மெத்தட், அந்த மாதிரி இது வந்து பேரியர் மெத்தட். என்னத்துலேருந்து பேரியர் பண்ணுதுன்னா, நிறைய பால்வினை நோய்கள் வந்து ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு போவதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான இது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா, பட் ஆனால் ஹெச்ஐவியே இருக்கட்டும், ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஹஸ்பண்ட்க்கு இருக்குது அப்படின்னா ஒரு ஒய்ஃபோட ஒரு வந்து சேர்ந்து இருக்கணும், உடல் ஒரு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கும்போது காண்டம் இஸ் அக்செப்டபிள். ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அவங்க வந்து ஒய்ஃபுக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான மெத்தட், பட் கரெக்டாக யூஸ் பண்ணணும். அந்த சைஸு, அது போடுற மெத்தடு, எப்போவே போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா வெரி வெரி குட்.
1: ஓகே மேம், மேம் வாசெக்டமி அப்படின்றது ஆண்களுக்கான நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றின நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க மேம்.
0: வாசெக்டமி அப்படின்னா வந்து என்னென்னா, இது ஸ்பேர்ம் வர அந்த குழாயை வந்து நம்ம தடுக்கிறது தான் வந்து வாசெக்டமி. ஸோ விரைப்பையிலிருந்து ஸ்பேர்ம் வந்து வேஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற ஒரு டியூப் மூலமாக ஆண் உறுப்பு மூலமாக வெளியில் வர்றது தான் வந்து நார்மலாக நடக்கிற விஷயம். இதில் வந்து அந்த டியூப் வேஸ் டிஃப்ரென்ஸ்ன்ற டியூபை வந்து நம்ம தடுக்கிறோம், அதுதான் வந்து வாசெக்டமி. ஸோ இப்போ இந்த வாசெக்டமி பண்ணுறதுனால வந்து ஆண்களுக்கு பாலியல் ஆசை, அதாவது லிபிடோன்னு சொல்லுவோம், அது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது மிகவும் தவறான கருத்து. அந்த மாதிரி வாசெக்டமி பண்ணவங்களுக்கு வந்து இரக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை, ஆர் இஜாக்குலேஷன், அந்த செமன் வெளியில் வர்றது தடுந்த நின்றுரும் அப்படிங்கிறதும் இது கிடையாது. இது எல்லாமே நார்மலாக இருக்கும். அவங்களோட பாலியல் ஆசை, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, இல்லை இரக்ஷன் இஜாக்குலேஷன், இது எதுவுமே வந்து இதுவாகாது. ஓன்லி திங் ஸ்பெர்ம் மட்டும் வெளில வராது, பட் அதுவுமே அந்த சர்ஜரி பண்ணி 3 மாதம் வெயிட் பண்ணணும்.

0: அதில் அட்லீஸ்ட் 20 எஜாகுலேஷன்ஸ்க்கு அப்புறம் தான். இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நம்ம செமன் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும் அந்த ஸ்பெர்ம் இன்னும் வருதான். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, வேஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம கட் பண்ணி விடும்போது சம்டைம்ஸ் ரீகேனலைஸ் ஆகிடும். அப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே தான் சர்ஜரி பண்ணோமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னு வந்து நிற்பாங்க. ஏன் அது கன்ஃபார்ம் பண்ணணும் செமன் அனாலிசிஸ் மூலமாக, அந்த ஸ்பெர்ம் வரது வந்து நின்றுடுச்சு அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ண பிறகு கான்டாக்ட் இருக்கணும்.
1: ஓகே மேம். ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகள் ஆராய்ச்சியில் இருக்கா மேம், அது எப்போ பயன்பாட்டிற்கு வரும்?
0: நிறைய ஹார்மோனல் நான் ஹார்மோனல் டெக்னிக் வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெஸ்டரோன் டெஸ்டோஸ்டிரான் ஜெல் அப்படின்ற ஒரு காம்பினேஷன். இது வந்து 2024 ஃபேஸ் 2B அந்த லெவல் ஆஃப் ஆய்வு வந்து முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து இது எவ்வளோ தூரம் சேஃப், இது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கு, அப்புறம் இந்த திருப்பி அந்த டேப்லெட்டை நிறுத்தணும்னா எப்போ திருப்பி ரிவர்சிபிள், அதாவது திருப்பியும் பிரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் அனாலிசிஸில் தான் இருக்குது. இன்னுமே இதுக்கு உண்டான FDA அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. ஸோ இது எப்போ பயன்பாட்டுக்கு வருங்கிறது நம்ம இப்போ இன்னும் சொல்ல முடியாது.
1: ஓகே மேம்.

0: ரிவர்சபிள், அதாவது திருப்பியும் பிரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் அனாலிசிஸில் தான் இருக்குது. இன்னுமே இதுக்கு உண்டான எஃப்டிஏ அப்ரூவல் இன்னும் கிடைக்கல. ஸோ இது எப்போ பயன்பாட்டுக்கு வருங்கிறது நம்ம இப்போ இன்னும் சொல்ல முடியாது.
1: ஓகே மேம்.

0: மேம், நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கருத்தடை மாத்திரைகள் சாப்பிட்டா எதிர்காலத்துல கர்ப்பமே ஆக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தியே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்?
1: டெஃபினட்டா வதந்தி தான். இந்த விஷயத்துல ஒன்றும் உண்மைத்தன்மை கிடையாது. சில டைப்ஸ் ஆஃப் மாத்திரைகள் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்பிஏன்னு சொல்லுவோம், இதெல்லாம் போடும்போது சில பேருக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம், இல்லைன்னா பீரியட்ஸ் ஃபுல்லாகவே நிற்கிற மாதிரி வருது. பட் அது மெத்தடோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், அது அப்படி வேலை செஞ்சுதான் நம்ம பிரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. பட் ஒன்ஸ் அந்த மெத்தடை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது 7 to 10 months திருப்பியும் வந்து அவங்க பிரெக்னென்ட் ஆகிற வாய்ப்புகள் திருப்பியும் பேக் டு நார்மல், நார்மலாக உங்களோட ஃபர்டிலிட்டி திருப்பியும் ரிட்டர்ன் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைன் ஓரல் பில்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ண அடுத்த மாதத்துலேருந்தே கன்சீவ் ஆகிடும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான், அந்த இன்ஜெக்ஷன் இம்ப்ளான்ட்ஸ் மட்டும்தான் 7 to 10 months வந்து டைம் எடுக்கும்.
0: ஓகே மேம், நிறைய பேர் டாக்டர் கிட்ட அட்வைஸ் கேட்காமலேயே கருத்தடை மாத்திரைகளை வாங்கி சாப்பிடுறது உண்டு, அதனால வரக்கூடிய அபாயம் எதனா இருக்கா?
1: டாக்டர்கிட்ட கேட்காம சாப்பிடும் போது உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுன்றது வந்து உங்களுக்கு தெரியாது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஹை பிபி இருக்குது, சுகர் இருக்குது, மைக்ரைன் இருக்குது, அதாவது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், அது இருக்கிறது, இல்லை ஒரு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டு, இப்போ இவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் எல்லா மாத்திரையும் எடுத்துக்க முடியாது.

0: ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாத்திரை தான் செட் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து ஒரு டாக்டர்கிட்ட ஆலோசனை பெற்று உங்களோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கேட்டு உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது எக்ஸாமின் பண்ணி பார்த்து பிளட் டெஸ்ட் பேசிக்காக ஒரு பிளட் டெஸ்ட் தேவைப்பட்டால் அதையும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் த கவுண்டர் அதாவது நம்மளே போய் மருந்து கடையில் வாங்கி சாப்பிடும் போது அதனால் வர சைட் எஃபெக்ட்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு பக்க விளைவுகள் வரும்போது அப்போ நம்ம வந்து மாத்திரை குறை சொல்லி தப்பில்லை. உங்களுக்கு சூஸ் ஐ மீன் கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக டாக்டரோட ஆலோசனை பெற்று தான் கொள்ள வேண்டும்.
1: மருத்துவரிடம் ஆலோசனை பெறாமல் கருத்தடை மாத்திரைகள் உட்கொண்டா அதனால ஏதாவது பாதிப்புகள் வருமா மேம்?
0: ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பைன் ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து பிபி அதிகமாக இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. பட் வந்து நம்ம ஃபார்மசியில் வந்து அவங்க கொடுக்குறாங்கன்னு சாப்பிடும் போது கடைசியில் என்ன நெஞ்சு வலி வரலாம், மூச்சு திணறல் ஏற்படலாம், கால் வீக்கம் ஏற்படலாம், ரத்தம் உறையும் தன்மையில் மாறுபாடு ஏற்படலாம், அதனால உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள்.
1: ஓகே மேம். காப்பர் டீ வச்சா உடல் எடை அதிகமாகும் சொல்றாங்களே அது உண்மைதானா மேம்?
0: காப்பட்டியினால் வந்து டெஃபினட்டாக உடல் எறைய ஏறாது. மாத்திரைகள் டைப்பில் அதாவது இந்த நான் சொன்ன மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்று இதில் வந்து மேபி 1 or 2 kgs ஏறலாம், பட் காப்பட்டிக்கு டெஃபினட்டாக வெயிட் ஏறாது.
1: ஓகே மேம். இப்போ கருத்தடை முறைகள் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து பாதிக்குமா?
0: மாதவிடாய் சுழற்சி மாறாமல் இருப்பதுக்கு உண்டான டைப் வந்து கம்பைன்டு பில்ஸு. அது மாறுறதுக்கு உண்டான டைப்ஸ் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி இது. அது மாத்திரையாகவும் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸாகவும் இருக்குது, இம்ப்ளான்ட்டாகவும் இருக்குது. பட் இது வந்து மாதவிடாய் சுழற்சியை மாற்றினாலும் நம்ம நிறுத்தினதுலேருந்து 7 to 10 திருப்பி பேக் டு நார்மல் வந்துடும்.
1: ஓகே மேம். இப்போ இயற்கை முறையில் கருத்தடை செய்யலாம், அது வந்து ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க இல்லையா, அதை பற்றின கருத்து என்ன மேம்?
0: ஸோ இயற்கையான முறைங்கிறது வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கேலண்டர் மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த டைமில் கான்டாக்ட் இருந்தால் அது சேஃப் பீரியட், ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவோம். ஃபர்டைல் பீரியட்னா அந்த ஓவிலேஷன் கருமுட்டை வெளியாகிற அந்த டைம் அரவுண்ட் அந்த டைமில் கான்டாக்ட் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அது இல்லாத ஒரு 5 days பிஃபோர் பீரியட்ஸ் நின்னதுலேருந்து ஒரு 3-4 ஓவிலேஷன் முடிஞ்சதுலேருந்து ஒரு 10 days. ஸோ இதுதான் வந்து கேலண்டர் மெத்தடு. இன்னொன்று வந்து வெஜைனல் டிஸ்சார்ஜை வச்சு சொல்கிறது, அதுக்கு வந்து சர்வைக்கல் மியூக்கஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த வெஜைனல் டிஸ்சார்ஜ் வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஓவிலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறமா கான்டாக்ட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகிற சான்ஸுக்கு கம்மி. இன்னொன்று நம்மளோட பேசிக் பாடி டெம்பரேச்சர், நம்ம கரெக்டாக அந்த ஓவிலேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 1.5 degrees ஏறும், அதுக்கு டெய்லி டெம்பரேச்சர் செக் பண்ணும். இப்போ இதில் ஏதாவது ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணும்போது ஃபெயிலியர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். மூணுத்தையும் சேர்த்தாப்பில் வச்சு அவங்க பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஆனால் ஓவிலேஷன் எப்போ நடக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு பீரியட்ஸ் வரதை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர முதல் மாதமே சொல்லிட முடியாது. ஒரு உடல் நலம் ஏதாவது ஒரு ஃபீவர் அப்படி வருது, இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க போது ஓவிலேஷன் ஒரு 2 தள்ளி கூட போகலாம். அதாவது 28 சைக்கிள் வந்து 30 சைக்கிள் ஆகலாம், 30 சம்டைம்ஸ் 32 ஆகும், 35 ஆகும். பட் அது நார்மல். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லாமே ஓவிலேஷன் தள்ளி நடக்குது. அவங்க வந்து ஃபர்டைல் பீரியடில் இல்லை சேஃப் பீரியடில் இருக்கும்னு கான்டாக்ட் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தட் கிடையாது.
1: ஓகே. இப்போ இந்த கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கான ஆசை உணர்ச்சி வந்து குறையுமா மேம்?
0: டெஃபினட்டாக கிடையாது. அது இதுதான் நான் முதலே சொன்னேன், அந்த பெர்மனன்ட் மெத்தட் பண்ணும் போதும் அது மாதிரி கிடையாது. மாத்திரைகள் போடுறதுனாலும் அந்த லிபிடோ கான்டாக்ட் இருக்கிறது உடல் உணர்ச்சி வந்து குறையுமானா டெஃபினட்டாக கிடையாது. அது வந்து யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டே வந்து அந்த டேப்லெட்டோட சைட் எஃபெக்ட்ஸில் வராது.
1: ஓகே மேம். இன்றைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குது மேம்?
0: கருத்தடை பற்றி இளைய தலைமுறையருக்கு வந்து எப்படின்னா வந்து நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ஓல்டர் ஏஜ் குரூப் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணுறதுல யங்கர் ஜென்ரேஷன் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஈஸியாக அவங்களுக்கு அக்சஸபிள் ஆகிடுது. ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும்போது அவங்களுக்கு வந்து அது தப்பான விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு அதை அதாவது சரியாக அந்த கருத்தடை முறையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாற்ற மாதிரி வந்துடும். ஸோ வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டாக்டர்கிட்ட தான் கிடைக்குமே தவிர வெறும் சோஷியல் மீடியாவில் இருக்கும். ஐ கேனாட் சே நான் நம்ம 100% வந்து எல்லாமே தப்புன்னு நான் சொல்ல வரல. பட் அது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லை உங்களுக்கு அது தெரிஞ்ச விஷயம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது வந்து நம்பகத்தன்மைன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான்.
1: ஓகே மேம். இப்போ ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து செக்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க, அது கற்றுக் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் மேம்?
0: ஸ்கூலில் காலேஜில் இது மாதிரி பண்ணும்போது பேரண்ட்ஸு கேட்டவுடனே வந்து அலன்றாங்க. செக்ஸ் எஜுகேஷனாக செக்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறது, இது வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு உடல் உறுப்புகள் வந்து என்ன, ஆண் குழந்தைகள் மற்றும் பெண் குழந்தைகள் உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது, இவங்களோட உடல் உறுப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் அதில் ஏற்படும் மாற்றம், அடலசன்ட் ஏஜ் வரும்போது என்ன மாதிரி மாதிரி மாற்றங்கள் ஏற்படுது. அது பியூபர்ட்டி, அதுக்குண்டான சேஞ்சஸ் அப்படின்னு நான் சொல்றது. அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன, அதை தடுப்பது, அதுதான் கருத்தடை. அது வந்து என்ன மாதிரி, ரெண்டாவது இனப்பெருக்கத்தினால் வரும் பால்விலை நோய்கள், ஆண்களிடமிருந்து பெண்களிடமோ அல்லது பெண்களிடமிருந்து ஆண்களுக்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த

0: இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், ரெண்டாவது அந்த இனப்பெருக்கத்துக்கு உண்டான கன்சென்ட், முதல்ல அவங்க ரெண்டு பேருமே விருப்பத்தில் இருக்காங்களா அப்படின்றது கொடுக்கறது தெரியணும். அந்த கன்சென்ட் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். அதனால டெஃபினட்டாக ஒரு பேசிக் நாலேஜ் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைப்பது ரொம்ப அவசியம்.
1: ஓகே, முதல் குழந்தைக்கு பிறகு இரண்டாவது குழந்தைக்கிடையே எவ்வளவு இடைவெளி இருக்கிறது நல்லது மேம்?
0: குறைந்தபட்சம் 2 வருடம் இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது வந்து 6 மாதம்லேருந்து 1 வருடம் வந்து கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த குழந்தை பராமரிப்பு, அந்த ஏர்லி பீரியடில் உருவனா அந்த குழந்தை உட்கார்றது, தவழ்கிறது, நடக்கிறது, அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வேக்சின் இதெல்லாம் வந்து அதரால் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும். ஸோ அந்த குழந்தை வந்து ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ரெண்டாவது வந்து தாயோட ஹெல்த், ஏன்னா ப்ரெக்னன்சி அண்ட் பிரஸ்ட் ஃபீடிங் பீரியட் வந்து ஒரு எக்ஸாஸ்டிவான ஒரு பீரியடு. நார்மலாக இருக்கிற சேஞ்சஸை விட நிறைய விஷயம் வந்து அந்த மதர் வந்து எதிர்கொள்ளணும். ஒரு நார்மல் ஆஸ் அ விமன் வந்து ஒரு ஒரு பீரியட்ஸுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது மாதிரி தான். ஸோ அப்போ அந்த ப்ரெக்னன்சி பீரியடு அந்த இதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வரணும், பிளட் லாஸ் இருந்திருக்கும், ஸோ அந்த அனீமியா வந்து கரெக்ட் ஆகணும், மனதளவிலும் அவங்களுக்கு அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வரணும். இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கேப் இருந்தால் டெஃபினட்டாக பெட்டர்.
1: ஓகே மேம், 30 வயசு கடந்த பின்னும் கர்ப்பத்தை தள்ளி போடும் பெண்களுக்கு நீங்கள் தரும் ஆலோசனைகள் என்ன மேம்?
0: 30 வயசில் ஜென்ரலாகவே ஃபர்டிலிட்டி, அதாவது கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிக்குது. 35 வயசுக்கு மேலே டிராஸ்டிக்காகவே குறையும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேட் மேரேஜஸ் நடக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து விமன் எம்பவர்மெண்ட்னு சொல்லலாம், நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, நிறைய மேல் படிப்பு படிச்சுட்டு நல்ல பொசிஷனில் இருக்கும் போது அவங்களோட கெரியரில் வந்து டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க. பட் ஆனால் வந்து அந்த கருத்தரிக்கும் தன்மை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால பெட்டர் வந்து அவங்க வந்து ஒரு டாக்டரை பார்த்துட்டு அவங்களோட கருவுறும் தன்மை எவ்வளோ இருக்குது, ஒவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம், அது எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ நாள் போஸ்ட்போன் பண்ணால் பெட்டர், இல்லை சீக்கிரமாகவே குழந்தை பெற்றுக்கணுமா அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது வந்து பெட்டர். ஏன்னா 30 வயசில் வந்து ஆப்வியஸாக எல்லாருக்குமே குறையும். இப்போ வந்து சில விஷயம்லாம் நடக்குது, அதாவது வந்து ஒவேரியன் டிஷ்யூவை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் லேட்டஸ்ட் இது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒரு ஃபேமஸ் ஹீரோவோட ஒய்ஃபு, அவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓனர், அவங்களும் வந்து இதை சொல்லியிருந்தாங்க, உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வரணும்ன்ற. அப்போ நிறைய கான்ட்ரவர்ஷியல் இது அது. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் வெதர் நமக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர்லாம் எடுத்துக்கிறதுக்கு முடியுமா, அஃபோர்டபிலிட்டி எல்லாமே இருக்குது. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் 30 வயசுக்கு மேலேனா ரொம்ப போஸ்ட்போன் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய வந்து அவங்க டிசைட் பண்ணி சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்தது குழந்தை வேணுமா வேணாமாங்கிறது தி கேன் டேக் டைம்.
1: ஓகே மேம்,
2: நேயர்கள் இதுவரை கருத்தடை முறைகள் குறித்து டாக்டர் சுல்தானா நசிமா பானோ அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இதன் தொடர்ச்சியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: மூத்த சித்த மருத்துவர் டாக்டர் ஏ ராகவன் அவர்கள் வழங்கும் அடுக்களை அற்புதங்கள்.
6: வேர்க்கடலை பற்றி பார்க்கிற போது, வேர்க்கடலை வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும், எலும்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் இருக்கும், எலும்புக்கு ஒரு மிகப்பெரிய பலம், கிட்னிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்க்கிற போது, வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏற்படக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கால் வலி வருது, இடுப்பு வலி வறுது, நீ ரீப்ளேஸ்மெண்ட் முட்டி மாற்று அறுவை சிகிச்சை வரைக்கும் போக வேண்டிய காரணம் வருது. என்னன்னா அந்த புரோட்டீன் குறையிறது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா முன்னாடி நம்ம உணவினுடைய தன்மை எப்படி இருந்தது அப்படின்னா, உப்பு கலந்த உணவாகவே கஞ்சி உப்பு கஞ்சியே தான் பழங்காலத்து மூதாதிரிகள் சாப்பிட்டிருக்காங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு சுவைன்னு வரும்போது கண்ட சுவையை சேர்க்கிறோமே தவிர உப்புக்கோ அந்த உணவுக்கான தரத்தை கூட்டுவதற்கோ நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன தெரிய வேண்டியது இருக்குன்னா, இந்த பருப்பு சுவையை பருப்பு நம்ம உணவுல குறைச்சு குறைச்சு குறைச்சு குறைச்சு வந்ததுல இந்த நோய்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வித்துடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, மருந்துகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். கால் வலி இல்லாம இருக்கணும், முட்டு வலி இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா, சிறுநீரகத்தினுடைய பலம் இல்லை அப்படிங்கிறது உடம்பு எலும்புக்கு சம்பந்தப்பட்ட வலிகளை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அந்த வலிகளுக்கான விஷயத்தில் நம்ம புரோட்டீன் எடுக்காம விட்டு அதையே நம்ம மறந்து போய் அடுத்தாப்புல மருந்து எடுக்கிற போது அது எங்க போய் நிக்க போகுதுன்னா திரும்பி கிட்னில தான் நிற்கும். அப்ப என்ன ஆகும், இயல்பே மொத்தமா

0: முடங்க ஆரம்பிச்சு கை காலை இயக்க முடியல, யாராவது வந்து தூக்குனாதான் நிற்க முடியும், தூக்குனாதான் பண்ண முடியுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்றோம், சின்ன விஷயமாக உங்கள் குழந்தைகள் ஆரம்ப பருவத்தில் இருந்து நீங்க உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, படிக்க வைக்கிறது பண்றதெல்லாம் ஒரு பக்கம் நீங்க நல்லதா நினைச்சீங்கன்னா, ஆரோக்கியமான குழந்தையை வளர்க்குறோமா அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. ஒரு நோய் அப்படின்னு வந்த உடனே நம்ம குழந்தைகள் முதல்ல பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு தன்மை இல்லை அப்படின்னு பாக்குறோம். நோய் எதிர்ப்பு தன்மை நல்லா இருக்கணும் உங்க குழந்தைகளுக்குன்னு சொன்னா சிறுநீரகத்தினுடைய வேலை மிக முக்கியமானது.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிர திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் முதலமைச்சரை வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்பது குடிமக்களின் கடமை என்று அறிவுறுத்தியுள்ள பிரதமர், நாட்டின் எதிர்கால துல்லிய வரைபடத்தை உருவாக்க இது வழிகோலுவதாக எடுத்துரைத்தார். நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கு தன்னிகரற்ற துணிச்சலாலும் வீரத்தாலும் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியவர் பகத்சிங் என்றும் பிரதமர் பாராட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங்கின் பிறந்த நாளையொட்டி பிரதமர் விடுத்த வலைதள செய்தியில், தேசத்திற்காக அனைத்தையும் துறந்த அன்னாரின் தியாகம் இளையோருக்கு என்றும் உந்து சக்தியாக திகழும் என்று கூறியுள்ளார். பகத்சிங்கிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒளிப்பதிவை ஒன்றையும் பிரதமர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில், இளம் வயதிலேயே தாய் நாட்டிற்காக தமது இன்னுயிர் ஈந்தவர் பகத்சிங் என்று புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் கரீஃப் சாகுபடி இலக்கு ஏறத்தாழ எட்டப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உரம் கிடைப்பதை அரசு முழுமையாக உறுதி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். மண்வள அட்டை பரிந்துரைகளின் அடிப்படையில் உர பயன்பாடு குறித்த பிரச்சார இயக்கம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 11வது வருடாந்திர கூட்டம் மற்றும் முதலீட்டாளர் கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தோஹா சென்றடைந்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் வங்கி செயல்பாடுகள் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக சுவிட்சர்லாந்து, அல்ஜீரியா, ஜோர்டான், சவுதி அரேபியா, நேபாள நாட்டு நிதியமைச்சர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் திருமதி நிர்மலா சீதாராமன் கத்தார் தலைவரையும் சந்தித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாட்டில் உள்ள 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுடெல்லியில் தொழிற்சாலை சார்ந்த தொழிலாளர்கள் உறவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர், 60 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கான 5 லட்சம் ரூபாய் சுகாதார காப்பீடும் இதில் அடங்கும் என்றார். நாட்டின் நிலையான வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலாளர்கள் நல மேம்பாட்டை முன்னெடுத்து செல்வது குறித்து அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதன் அவசியத்தையும் டாக்டர் மாண்டவியா எடுத்துரைத்தார். தேசத்தின் தனித்துவத்திற்கும் அரசியல் சாசன அமைப்புகளுக்கும் எதிர்க்கட்சிகள் மாசு கற்பிக்க முயல்வதாக மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா குற்றம் சாட்டியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொய்யான தகவல்கள் மூலம் மக்களை திசை திருப்பி குழப்பத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்படுத்தி வருவதாக குறை கூறினார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான புகார்களை ஆணையம் மறுத்துள்ள நிலையிலும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடியை ஏற்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். 2000 ரூபாய்க்கும் மேற்பட்ட யுபிஐ பரிவர்த்தனைக்கு 2% வர்த்தக கட்டணம் விதிக்கும் மத்திய அரசின் முடிவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிமன்றம், அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ள இந்த வணிக கட்டண முறை தொழில்நுட்ப

0: மதத்தை சார்ந்ததாக உள்ளது என்று கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசும் இது சார்ந்தவர்களும் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.
1: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக முத்தலாக் தடை சட்டம் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. முத்தலாக் நடைமுறையால் ஏராளமான இஸ்லாமிய மகளிர் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பெண்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் வகையில் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை சட்டத்தை அறிமுகம் செய்தது. இதனால் இந்திய அரசியல் சாசன அமைப்பிற்கு ஏற்ப இஸ்லாமிய பெண்களுக்கு சம உரிமை உறுதி செய்யப்பட்டது. முத்தலாக் தடை சட்டத்தால் இஸ்லாமிய மகளிரின் வாழ்க்கையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டதோடு இம்மகளிரின் ஆளுமை உறுதி செய்யப்பட்டதுடன் சமூக நீரோட்டத்தில் இணைந்து செயலாற்றவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. முத்தலாக் தடை சட்டம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னர் சமூக நெருக்கடியால் குரல் கொடுக்க முடியாமல் இருந்த இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதன் மூலம் நீதி நிலைநாட்டப்பட்டதோடு அவர்களது உரிமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக அரசின் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மாநிலம் முழுவதும் 102 மையங்களில் 1,28,000 குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் இன்று வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த June 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்த அனைத்து குழந்தைகளும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர். தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முதலமைச்சர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில மக்களுக்கான எந்த திட்டம் குறித்து முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசவில்லை என்று குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் அலுவலகம் புதுப்பிக்கும் பணிக்கு முறையாக டெண்டர் விடப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் தமிழர்களின் பண்பாட்டு சின்னங்கள் குறித்து திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கல்லூரி பேராசிரியர் திரு செல்வராஜ் தலைமையில் கள ஆய்வுகள் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதுகுறித்து எடுத்துரைத்துள்ளார். இந்த கள ஆய்வில் மொட்டைமலை பகுதி சமணர் படுக்கைகள், புத்தானத்தம் பெருமாமலையில் கல்வெட்டு எச்சங்கள், கீழ்பொய்கைப்பட்டியில் பிற்கால சோழர் கால கல்வெட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு வரலாற்று சான்றுகள் பதிவு செய்யப்படுவதாக பேராசிரியர் திரு செல்வராஜ் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார்.
3: ஒரே வீரனுக்கு எடுக்கப்பட்ட ஒரு 3 சிலைகளை நாங்க பார்த்தோம். இது வந்து ஒரு அரிதான சிலை. வீரர்களுக்கு எடுக்கக்கூடிய சிலை, ஒரு சிலை இருக்கும், ஒரு கல்வெட்டு இருக்கும், அது மாதிரிதான் கிடைச்சிருக்கு. ஆனா இந்த பகுதியில் கிடைத்த இந்த கல்வெட்டு வந்து 3 கல்ல ஒரே வீரனுடைய சிலை இருக்கிறத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி புத்தானத்தம் பகுதியில் பெருமாமலைன்னு ஒரு மலை, அங்க சிதைந்து போன கல் வந்து கல்வெட்டு மேல இருந்ததை பார்த்தோம். அதையும் போய் நாங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இன்றைய தலைமுறை இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தின் காரணமாகவும், நம்மளுடைய பண்பாடு என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்கு
0: தென்காசியில் கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் இன்று தொடங்கி வைத்தார். நடப்பாண்டு 50 லட்சம் ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை, காஞ்சிபுரம், ஆரணி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு வகையான பட்டுப்புடவைகள், திருப்புவனம் பட்டுச் சேலைகள், பருத்தி சேலைகள், வேஷ்டிகள், படுக்கை விரிப்புகள், தலையணை உரைகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தென்காசி மாவட்ட கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் ₹50 லட்சம் வரை விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் ஆடை ரகங்கள் கொண்ட கோப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சித்தலைவர் திருமதி

0: லட்சுமி பவ்யா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் இன்று இவ்விற்பனையை தொடங்கி வைத்த ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க், நடப்பாண்டு 125,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விழுப்புரம் மாவட்டத்தில் உலக ரேபிஸ் நோய் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குத்துச்சண்டை காலிறுதியில் மகளிர் 75 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்லினாவும், 60 கிலோ எடைப்பிரிவில் பிரியா கங்ஹாஸும், 90 கிலோ எடைப்பிரிவில் கபில் பொக்காரியாவும் இன்று களமிறங்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு உரிய நேரம் ஒதுக்குவதை நாட்டு மக்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் சாகுபடி பரப்பளவு குறைய நேரிடும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசின் தங்கமோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் இன்று தொடங்கி வைத்தார். மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இஷா சிங்கிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் பகல் 1:56. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் சொல்ல வல்லாயோ என தொடங்கும் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மதிய வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தில் கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரமான பாடல்களும் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. முதல் பாடலாக கேட்கலாம் உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில் நரேஷ் ஐயர் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே, இது மதுரை வானொலி நிலையம்.

ஸ்ரீயா கோஷல், ஏஆர் ரஹ்மான் இசையிலும் குரலிலும் பாடல் விளிக்க கேட்டோம். வெண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து. இது மதுரத்தென்றல் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். 2:27 இணைந்தே குரோம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கோவா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் அஜீஷ் ஆண்ட்ரியா குரலில்.

யுவன் சங்கர் ராஜா இசையிலும் குரலிலும் பையாத்திரைப்பட்டு தந்து பாடல் விளக்க கேட்டோம். இது மதுரத்தென்றல் நிறைவான பாடலாக கேட்கலாம். அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி இசையில்.

0: ஒளித்தைந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 2:40.

0: ஆகாஷ்வாணி. ஹிந்தி பாடம் கேட்கலாம் கற்பிப்பவரையும் புவனேஸ்வரி அவர்கள். மாணவர் விஸ்வாஸ் சோனி.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே. இன்று நாம் பிந்தி நபிந்தி கஷோர்பா என்ற புத்தகத்தில் இருந்து சோன் மச்சரி ஒரு ஹரிசீப் என்ற பாடத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம். முதலில் சென்ற வார பாடத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். கதை சுருக்கம்: ஒரு தங்க மீன் சமுத்திரத்தில் வசித்து வந்தது. அது சந்தோஷத்தில் நன்றாக தண்ணீரில் மூழ்கும். அதனுடைய இறக்கை மிகவும் அழகாக இருந்தது. எல்லோரையும் விரைவில் கவருவதாகவும் இருந்தது. வானவெல்லை விட அழகாக இருந்தது. ஆனால் தங்க மீன் அதை பற்றி கர்வம் கொள்ளவே இல்லை. அது நல்ல குணம் வாய்ந்தது. யாராவது நீந்துவதற்கு வந்தால் வெகு தூரம் நீந்தும், இல்லை என்றால் தனிமையில் அலைகளுடன் விளையாடும். தனது நண்பர்கள் தனது இயற்கையின் அழகை பற்றி புகழ்ந்து பேசினால், இயற்கையில் இதைவிட நிறைய அழகானவை உள்ளன. பௌர்ணமி நிலவின் அழகு, சமுத்திரத்தில் மறைந்திருக்கும் சிப்பி, அதன் வயிற்றில் இருக்கும் தூய்மையான முத்து, அந்த முத்துக்களின் முன்னால் எனது இயற்கை எம்மாத்திரம்! என்னுடைய பெருமை எனது பலவீனங்களை அறிந்து சரி செய்வதில் தான் உள்ளது என்றும், எல்லோரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்றும், எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்றும் சொல்லும். ஆனால் யார் தங்க அருகில் பார்த்திருக்கிறார்களோ அவர்களால் அதன் ஒப்பில்லா இறகுகளின் அழகை ரசித்திருக்க முடியும். தங்க மீனின் வாயில் இருந்து தன்னை பற்றி புகழ்ச்சியை கேட்டவுடன் அங்கிருந்த பச்சை சிப்பி பெருமிதம் கொண்டு தன்னை சமுதிரத்தின் ராஜகுமாரியாக சொல்லிக் கொண்டது. அதன் வார்த்தையை ஒரு கர்வம் மிகுந்த ஆமையை தவிர யாரும் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. ஆமை தன்னை பற்றி தனது வரலாறு கோடிக்கணக்கான வருடங்கள் பழமையானது என்றும், நாகரிகம் ஆரம்பித்ததிலிருந்தே இது மனிதனுக்கு உதவி செய்து வருகிறது என்றும், ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னரே அதன் முன்னோர்கள் யுத்தம் பங்கெடுத்துக் கொண்டிருந்தனர் என்றும், மகாபாரத காலத்தில் கூட அதன் முதுகில் ஓடு கவச்சமாக யுத்தம் செய்ய பயன்பட்டிருந்தது என்றும் பெருமிதத்தோடு சொல்லிக் கொண்டிருந்தது. ஆமை மெதுவாக தன்னை சமுதிரத்தின் ராஜகுமார் என்று சொல்லிக் கொள்ள ஆரம்பித்தது. மேலும் பச்சை சிப்பிற்கும் ஆமைக்கும் நடுவிலான நட்பு வளர தொடங்கியது. ஆமை பச்சை சிப்பியை திருமணம் செய்து கொள்வதற்காக முன்மொழிந்தது. சிப்பியும் ஆமையிலும் தமது திருமணத்திற்கு பின், உன் மனைவியை தவிர வேறு யாராவது அழகானவர் இந்த சமுதிரத்தில் இருந்தால் உனக்கு பிடிக்காது இல்லையா? ஆதலால் சமுதிரத்தின் ராஜகுமாரி என்று தெரிந்திருந்த எல்லோரும் தங்க மீனின் அழகைத்தான் புகழ்கின்றனர். தங்க மீன் இங்கிருந்து அப்புறப்படுத்தினால்தான் நான் உன்னை திருமணம் செய்து கொள்வேன் என்ற கோரிக்கையை வைத்தது. ஆமையும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து தங்க மீனை அப்புறப்படுத்த வேண்டும் என்று எண்ணத் தொடங்கியது. பயணிகள் அடிக்கடி சமுதிரத்திற்கு வந்து சாப்பிட்ட மீதத்தை சமுதிரத்தில் எரிந்து விடுவார்கள். ஆமையின் கண்கள் அன்று அப்படி அவர்களால் எரியப்பட்ட ஒரு கூடையின் மேல் பட்டது. அது தென்னை மரத்தில் காய்ந்த இலைகளால் பின்னப்பட்டு நன்கு வண்ணம் தீட்டப்பட்டு இருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் கவரும் இருந்தது. சூழ்ச்சிக்கார ஆமை இதை தண்ணீரில் தள்ள தொடங்கியது. தனியாக அலைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த தங்க மீன் ஆமை தன்னை நோக்கி அழகான கூடையுடன் வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆமையோ, இது உனக்காக நான் தயாரித்த படகாகும் என்றது. மேலும் நீ இதில் உட்கார்ந்து கொள், நான் உன்னை பயணிக்கு அழைத்து செல்கிறேன் என்றது. ஆமையின் சூழ்ச்சியை அறியாத தங்க மீனோ அதில் உட்கார்ந்து கொண்டது. ஆமை அதை தள்ள ஆரம்பித்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு தங்க மீனிற்கு பயம் வர தொடங்கியது. கடல் புயலின் அறிகுறிகள் தென்பட்டன. அப்போது ஒரு பெரிய அலையில் ஆமை கூடையை மூழ்கடித்து விட்டு வர தொடங்கியது. தங்க மீனால் கூடையிலிருந்து எப்படி முயற்சித்தும் வர இயலவில்லை. அலைகளின் சீற்றத்தால் அது தெரியாத திசையை நோக்கி சென்று விட்டிருந்தது. இந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகியிருந்தன. சமுதிரத்தின் எல்லா பிராணிகளும் சோகத்தில் இருந்தன. பச்சை சிப்பியே அதன் இருப்பிடத்தில் காணாத ஆமையும் மிகுந்த சோகத்தில் இருந்தது. நன்றாக 3 நாட்கள் தொடர்ந்து தேடிய பின்னர் தங்க மீன் கடல் புயலால் தாக்கப்பட்டு இறந்து விட்டிருக்கும் என்று முடிவெடுத்து சபையை கூட்டின. இறால் வயதான அனுபவம் மிகுந்த முதலை ஆகியன தங்க மீனின் அழகை பற்றியும் நல்ல குணத்தை பற்றியும் நினைவு கூறும் போது, வயதான முதலை பச்சை சிப்பியின் மரணத்திற்காகவும் பிரார்த்தனை செய்யலாம் என்று சொன்னது. அப்போது ஷார்க் மீன் தங்க மீனின் திடீர் மரணம் குறித்து சந்தேகமாக உள்ளது என்றும், யாரோ வேண்டுமென்றே சதி செய்து இப்படி செய்திருக்கலாம் என்றும் சொன்னது. ஷார்க் மீனின் வார்த்தைகளை கேட்டவுடன் குற்ற உணர்வு மிகுந்த ஆமை மெதுவாக நழுவ ஆரம்பித்தது. இறாலும் ஷார்க் மீனும் மற்ற எல்லா மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின. அப்போது திடீரென்று ஒரு திசையில் இருந்து நில் என்ற சப்தம் வந்தது. விஸ்வாஸ் சோனி, இப்போது படி.
1: மத்லப் யஹ ஹை கி இஸ்ஸே பஹலே பி சமுத்ர மே தூஃபான் ஆதே ரஹதே ஹை, யஹ தோ மாமூலி சா தா.
2: அர்த்தம் என்னவென்றால், இதற்கு முன்னரும் சமுத்திரத்தில் புயல் வந்து கொண்டிருந்ததுதான் இருந்தது. அது சாதாரணமான ஒன்றுதான்.
1: தும் கஹனா க்யா சாதி ஹோ, வேல் நே பூச்சா.
2: நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று திமிங்கலம் கேட்டது.
1: முஜே லக்தா ஹை கி சோன் மச்லி கே அச்சானக் காயப் ஹோனே மே கிசி கா ஹாத் ஹை.
2: தங்க மீன் திடீரென்று காணாமல் போனதற்கு யாருடைய கையோ இருக்கிறது.
1: ஹமே யஹ பி யாத் ரக்னா ஹோகா கி ஹரி சீப் சோன் மச்லி சே ஈர்ஷ்யா கர்தி தி.
2: நாம் இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், என்னவென்றால் பச்சை சிப்பி தங்க மீனிடம் பொறாமை கொண்டிருந்தது.
1: और उस कछुए से उसकी दोस्ती थी जो न केवल बड़बोला है बल्कि स्वार्थी भी है.
2: மேலும் சுயநலம் கொண்ட திமிர் பிடித்த அந்த ஆமையுடன் அது நட்பு கொண்டிருந்தது.
1: ஷார்க் के कहने पर सबकी निगाहें कछुए की ओर मुड़ गई तो चुपचाप मुंह छुपाए बैठा था.

0: சொன்னவுடன் எல்லோரது பார்வை பேசாமல் முகத்தை மறைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த ஆமை பக்கம் திரும்பியது.
1: சப்கோ அப்னி ஓர் கூர்த்தே தேக் கச்சுவா டர் கயா.
0: எல்லோரும் தன்னை நோக்கி பார்ப்பதை பார்த்த ஆமை பயந்து போய்விட்டது.
1: உஸ்னே சுப்சாப் வஹான் ஸே கிசக்னா சாஹா லேகின் ஷார்க் மச்லி கே இஷாரே பர் ஜிங்கா நே அன்ய மச்லியோ கே சாத் மில்கர் உஸே கேர் லியா.
0: அது சப்தமின்றி அங்கிருந்து நழுவ நினைத்தது. ஆனால் ஷார்க்கின் ஜாடை கிணங்கி இறால் மற்ற மீன்களுடன் அதை சூழ்ந்து கொண்டது.
1: உஸ்னே கா கோய் ராஸ்தா நா தேக் கச்சுவே நே அப்னா அபராத் ஸ்வீகார் கர் லியா.
0: தப்பிப்பதற்கு எந்த வழியும் இல்லாததால் ஆமை தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது.
1: சோன் மச்லி சபி கே சஹேதி தி.
0: தங்க மீன் எல்லோராலும் விருப்பப்பட்டிருந்தன.
1: கச்சுவே கே பாத் சுன்தே ஹி வஹான் உபஸ்தித் பிராணியோ கே சேரே குஸ்ஸே ஸே தம் தமா கயே.
0: ஆமையின் வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கே இருந்த பிராணிகளின் முகம் கோபத்தால் சிவந்தது.
1: ஜிங்கே நே கச்சுவே கோ அப்னி புஜாவோ மே பாந்த் லியா ஆர் தபானே கி கோஷிஷ் கி.
0: இறால் ஆமையை தனது புஜங்களால் கட்டி போட்டு அழுத்த முயற்சித்தது.
1: உஸ்கி தேகா தேகி ஷார்க் ஆர் தூசரி கை மச்லியாம் கச்சுவே பர் டூட் படி.
0: அதை பார்த்து ஷார்க்கும் மேலும் மற்ற மீன்களும் ஆமையை தாக்க தொடங்கின.
1: டேரோ அச்சானக் எக் திசா சே அவாஸ் ஆயி.
0: நில் என திடீரென்று ஒரு திசையிலிருந்து சப்தம் வந்தது.
1: அவாஸ் கு ஜானி பேசானி தி.
0: பரிச்சயம் மிகுந்த குரலாக இருந்தது.
1: இஸ்லியே வஹான் உபஸ்தித் பிராணி சாக் படே.
0: அதனால் அங்கிருந்த பிராணிகள் அதிர்ந்து போயின.
1: உன்கே ஹாத் ஜஹா கே தஹா ஜாம் ஹோ கயே.
0: அவருடைய கைகள் எங்கே இருந்ததோ அங்கேயே நின்று விட்டன.
1: ஜிங்கே நே பி கச்சுவே பர் அப்னி பகட் டீலி கர் தி.
0: இறால் கூட ஆமை மேல் இருந்த தனது பிடியை சிறிது இழகியது.
1: சஹசா ஷார்க் நே ஏக் தேஸ் நாவ் கோ உசி ஓர் ஆதே தேகா.
0: ஷார்க் ஒரு படகு வேகமாக அந்த பக்கத்தில் வருவதை பார்த்தது.
1: நான் பேஹத் சுந்தர் சஜீலி தி.
0: மிகவும் அழகாகவும் அலங்கரிக்கப்பட்டும் இருந்தது.
1: உசி கமல் கே ஹரே பத்தோ துவாரா படி சுகர்த்தா பூர்வக் பனாயா கயா தா.
0: தாமரையின் பச்சை நிற இலைகளால் மிகவும் அழகு செய்யப்பட்டிருந்தது.
1: நிகட் பவுன்ச் கர் நாவ் ருக் கை.
0: அருகில் வந்தவுடன் படகு நின்று விட்டது.
1: நான் உருக்தேஹி சோன் மச்லி பஹார் ஆ கயி.
0: படகு நின்றவுடன் தங்க மீன் வெளியே வந்தது.
1: தும் வஹான் உபஸ்தித் சபி பிராணியோ கே மூஹ் ஸே ஏக் சாத் நிக்லா.
0: நீயா என்று அங்கிருந்த எல்லா பிராணிகளும் ஒரே மாதிரி கேட்டன.
1: இத்தனை தினம் ஸே கஹா தி வேல் மச்லி நே சோன் மச்லி ஸே சவால் கியா.
0: இவ்வளவு நாட்கள் வரை எங்கே இருந்தாய் என திமிங்கலம் தங்க மீனை பார்த்து வினவியது.
1: சமந்தர் கே ராஜா வாசுகி கே பாக் மே சோன் மச்லி நே பதானா ஷுரு கியா.
0: சமுத்திரத்தின் ராஜா வாசுகியின் தோட்டத்தில் என்று தங்க மீன் சொல்ல ஆரம்பித்தது.
1: உஸ் சமய கச்சுவா முஜே நாவ் மே சேர் கரா ரஹே தே.
0: அப்போது ஆமை என்னை படகில் அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தது.
1: தபி சமுத்ரி தூஃபான் ஆ கயா.
0: அப்போது சமுத்திர புயல் வந்தது.
1: ஏக் லஹர் மேரி நாவ் ஸே டக்ராயி ஔர் ஹமாரா சார் சூட் கயா.
0: ஒரு அலை எனது படகில் மோதியது, மேலும் நாங்கள் பிரிந்து விட்டோம்.
1: தோடி தூர் தக் டக்மகானே கே பாத் மேரி நாவ் பலட் கயி.
0: சிறிது நேரம் இங்கும் அங்கும் தள்ளாடிய பிறகு எனது படகு கவிழ்ந்து விட்டது.
1: மே தேசி ஸே கிர்னே லகி.
0: நான் வேகமாக கீழே விழத் தொடங்கினேன்.
1: ஜா கிரி மகாராஜா வாசுகி கா பாக் தா.
0: எங்கு விழுந்தேனோ அது ராஜா வாசுகியின் தோட்டமாக இருந்தது.
1: ராணி சாஹிபா உஸ் சமய் பாக் கி சேர் கோ நிக்லி ஹுயி தி.
0: ராணி அப்போது தோட்டத்தை சுற்றி வர கிளம்பி இருந்தார்.
1: பாக் மே பஹார் கே பிராணியோ கா பிரவேஷ் வர்ஜித் ஹை இஸ்லியே வஹான் கே ரக்ஷக் முஜே மார்னே கோ ஜப்டே.
0: தோட்டத்தில் வெளி பிராணிகள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆதலால் அங்கிருந்த பாதுகாவலர் என்னை அடிக்கத் தொடங்கினர்.
1: லேகின் ராணி ஜோ பஹுத் தயாலு ஔர் நேக் ஹை நே முஜே பச்சா லியா.
0: ஆனால் ராணி மிகவும் இரக்கமும் நேர்மையும் மிகுந்தவர் ஆதலால் என்னை காப்பாற்றி விட்டார்.
1: தீன் தின் மே உன்ஹீ கே மஹல் மே ரஹி.
0: மூன்று நாட்கள் அவருடைய அரண்மனையில் இருந்தேன்.
1: லோட்டே லகி தோ ராணி சாஹிபா நே ஹமே யஹ நாவ் பேண்ட் கர் தி.
0: திரும்ப ஆரம்பித்த போது ராணி எங்களுக்கு இந்த படகை பரிசாக கொடுத்தார்.
1: நாகராணி கே தர்பார் மே ஹி ஹரி சீப் ஸே முலாகாத் ஹுயி.
0: நாகராணியின் தர்பாரில் தான் பச்சை சிப்பியை சந்திக்க நேர்ந்தது.
1: வஹான் ஸே ஹம் தோனோ சாத் சாத் ஹி லோட்டி.
0: அங்கிருந்து நாங்கள் இருவரும் ஒன்றாக இங்கே திரும்பினோம்.
1: ஹரி சீப் வஹ கஹாம் ஹை சப் ஏக் சாத் சௌக் படே.
0: பச்சை சிப்பி அது எங்கே என எல்லாம் ஒன்றாக அதிர்ந்தது.
1: மே யஹி ஹூம் கேதி ஹுயி ஹரி சீப் நாவ் ஸே பஹார் ஆ கயி.
0: நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிக் கண்டே பச்சை சிப்பி படகிற்கு வெளியில் வந்தது.
1: கோய் சவால் கரே உஸ்ஸே பஹலே ஹி உஸ்னே பதானா ஷுரு கர் தியா.
0: யாரும் கேள்வி கேட்கும் முன்னரே அது சொல்ல தொடங்கியது.
1: உஸ் தின் மே அகேலி பேட்டி தி.
0: அன்று நான் தனிமையில் உட்கார்ந்திருந்தேன்.
1: தபி சமந்தர் மே பவண்டர் உட்டா.
0: அப்போது சமுத்திரத்தில் பெரிய சூறாவளி வந்தது.
1: லகா கி ஜெசே தர்த்தி ஹில் ரஹி ஹை.
0: பூமியே அசைவது போல் இருந்தது.
1: மேரி ஜீவன் கா யஹ பஹலா ஔர் சப்ஸே டராவ்னா அனுபவ் தா.
0: என்னுடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் விட இது முதலாவதான மேலும் பயம் பொருந்திய அனுபவமாகும்.
1: மே காஃபி கப்ராயி ஹுயி தி.
0: நான் போதுமான அளவு பயந்திருந்தேன்.
1: அச்சானக் எக் சாப் லஹர் கே சாத் பஹதா ஹுவா மேரே பாஸ் ஸே குஸ்ரா.
0: திடீரென ஒரு பாம்பு அலைகளுடன் அடித்துக் கொண்டு என் அருகில் வந்து சென்றது.
1: முஜே தேக்தே ஹி வோ முஜ் பர் ஜபட் படா.
0: என்னை பார்த்ததும் அது என்னை தாக்க தொடங்கியது.
1: உஸ்னே முஜே மூ மே தபா லியா.
0: அது என்னை வாயில் அழுத்தியது.
1: முஜே லகா ஜெசே மே கேரி அந்தேரி சுரங் மே பந்த் ஹூ.
0: ஒரு ஆழ்ந்த இருள் சூழ்ந்த சுரங்கத்தில் அழைக்கப்பட்டது போல் நான் உணர்ந்தேன்.
1: முஜே அப்னே பச்னே கி

0: கோய் ஆஷா நாதி மே பேஹோஷ் ஹோ சலி தி.
1: எனக்கு நான் தப்பி வருவேன் என்ற நம்பிக்கையே இல்லை, நான் நினைவின்றி போயிருந்தேன்.
0: ஹோஷ் ஆயா தோ மேனே குத் கோ நாகராணி கே தர்பார் மே பாயா.
1: நினைவு திரும்பிய போது என்னை நான் நாகராணியின் தர்பாரில் பார்த்தேன்.
0: சாப்னே முஜே மணி சமஜ்கர் உட்டாகர் லே ஆயா தா.
1: பாம்பு என்னை மணி என்று நினைத்து எடுத்துக்கொண்டு வந்துவிட்டது.
0: வா அப்னி உபலப்தி ராஜா கோ திகானா சாதா தா.
1: அது தனக்கு கிடைத்ததை ராஜாவிடம் காண்பிக்க ஆசைப்பட்டது.
0: ஜப் உசே பதாயா கயா கி மே மாமூலி சீப் ஹூ தோ வா பஹுத் கிசி ஆயா.
1: எப்போது நான் சாதாரணமான சிப்பி என்று அதற்கு சொல்லப்பட்டதோ அது மிகவும் கோபமுற்றது.
0: குசே மே பர்கர் முஜே கானே கோ ஜப்டா.
1: கோபத்தில் அது என்னை சாப்பிட என்னில் குறிப்பாய்ந்தது.
0: வா சோன் மச்லி நே மேரி ரக்ஷா கி.
1: அங்கே தங்க மீன் என்னை காப்பாற்றியது.
0: இஸ்லே மே இஸ் சமய ஆப்கே சாம்னே ஜீவித் கடி ஹூ.
1: ஆதலால் தான் நான் இப்போது உங்கள் எதிரில் உயிரோடு இருக்கிறேன்.
0: இத்னா சுன்தே ஹி சபா ஸ்தல் தாலியோ கி கடகடாட் சே பர் கயி.
1: இவ்வளவையும் கேட்டவுடன் சபை பலத்த கைதட்டலால் நிரம்பியது.
0: லேக்கின் யே சோச் கர் கி ஹரி சீப் குச் ஓர் கேனா சாதி ஹே தாலியோ கி ஆவாஸ் தீரே தீரே தம் கயி.
1: ஆனால் பச்சை சிப்பி மேலும் சொல்ல விரும்புவது அறிந்து கைதட்டல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கியது.
0: தப் ஹரி சீப் நே ஆகே கேனா ஷுரு கியா.
1: அப்போது பச்சை சிப்பி மேலே கொஞ்சம் சொல்ல தொடங்கியது.
0: மே சோன் மச்லி சே ஈர்ஷ்யா கர்த்தி தி.
1: நான் தங்க மீனை பார்த்து பொறாமைப்பட்டிருந்தேன்.
0: உசே தூர் ஹட்டானே கே லியே மேனே ஹி கச்சுவே கோ உக்சாயா தா.
1: அதை வெகு தூரம் நகர்த்துவதற்காகவே நான் ஆமையை தூண்டிவிட்டேன்.
0: சோன் மச்லி கச்சுவே கி ஹர்கத் கோ சமஜ் சுகி தி பி உஸ்னே ஆப்கே சாம்னே கச்சுவே கி ஷிகாயத் நஹீ கி.
1: தங்க மீனிற்கு ஆமையின் கெட்ட எண்ணம் தெரிந்திருந்தும் அது உங்களிடம் ஆமையை பற்றி புகார் செய்யவில்லை.
0: அப்னா புரா சாஹனே வாலோ கா பலா வஹி கர் சக்தா ஹே ஜிஸ்கா மன் பவித்ர ஹோ ஔர் பாவ் நிர்மல்.
1: எவருடைய மனம் பவித்திரமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறதோ அவரால் தான் தனக்கு தீமை செய்பவர்களுக்கு கூட நன்மை செய்ய முடியும்.
0: மே அப்னி சபி கந்தி ஹர்கதோ கே லியே சோன் மச்லி கே சாத் சாத் அப் சபி சே க்ஷமா சாதி ஹூ.
1: நான் என்னுடைய எல்லா கெட்ட நடத்தைக்கும் தங்க மீனையும் சேர்த்து உங்கள் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்கிறேன்.
0: சாதி மே யே குலே மன் சே ஸ்வீகார் கர்த்தி ஹூ கி சோன் மச்லி முஜ் சே கஹீ ஜியாதா சுந்தர் ஹே.
1: கூடவே நான் நிறைந்த மனதுடன் தங்க மீன் தான் என்னை விட மிகுந்த அழகானது என்பதை ஒப்புக்கொள்கிறேன்.
0: உஸ்கா மன் குந்தன் சா கரா வா சச்சே மோதியோ சா பவித்ர ஹே.
1: அதனுடைய மனம் தங்கம் போன்ற அழகானதும் மேலும் முத்துக்கள் போன்ற புனிதமானதாகும்.
0: ஹரி சீப் சுப் ஹுயி தோ ஏக் பார் ஃபிர் தாலியோ கி ஜோர்தார் கட்கடாஹட் கூஞ்சனே லகி.
1: பச்சை சீப்பி மௌனமானதும் ஒருமுறை மறுபடியும் பலத்த கைதட்டல் எதிரொலித்தது.
0: கச்சுவா அப்னே கியே பர் பேஹத் ஷர்மிந்தா தா.
1: ஆமை தான் செய்த காரியத்தை நினைத்து எல்லையில்லா வெட்கம் கொண்டது.
0: உஸ்னே சிர் ஜுகாகர் சப்சே மாஃபி மாங்கி ஔர் வஹான் சே ஹட் கயா.
1: அது தலையை குனிந்து கொண்டே எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்டது, மேலும் அங்கிருந்து நகர்ந்து விட்டது.
0: இஸ் கட்னா கோ வர்ஷம் பீத் கயே.
1: இந்த சம்பவம் நடந்து நிறைய வருடங்கள் ஆகிவிட்டிருந்தன.
0: சோன் மச்லி ஔர் உஸ்கி நேகி கி கஹானியா சமுந்தர் மே ஆஜ் பி சுனாயி ஜாதி ஹே.
1: தங்க மீனும் மேலும் அதன் நேர்மையை பற்றிய கதைகளும் சமுத்திரத்தில் இன்றும் கூட கேட்கப்படுகின்றன.
0: சப் குச் டீக் டாக் ஹே.
1: எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது.
0: சமுந்தர் கே பிராணி அப் மில்ஜுல் கர் ரஹதே ஹே.
1: சமுத்திரத்தின் எல்லா பிராணிகளும் இப்போது ஒன்று கூடி வாழ்கின்றனர்.
0: லேக்கின் கச்சுவே கா பாப் போத் ஆஜ் பி உஸ்கே மன் மே டர் பன்கர் சமாயா ஹுவா ஹே.
1: ஆனால் ஆமையின் பாபச் செயல் இன்றும் அதன் மனதில் பயமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
0: இஸ்லியே ராத் கோ இஸ் டர் சே கி கோய் உசே மாரனே நா லகே வஹ சமுந்தர் மே நஹீ சோதா பல்கி பஹார் குலே ஆஸ்மான் கே நீச்சே ராத் பிதாதா ஹே.
1: ஆதலால் இரவில் அதை யாராவது அடித்து விடுவார்களோ என்ற பயத்தால் சமுத்திரத்தில் கூட உறங்காமல் வெளியே திறந்த ஆகாயத்தின் கீழ் இரவை கழிக்கிறது.
0: ஈஸ்வர் கரே கி கச்சுவே கா பாப் போத் கட்டே.
1: கடவுள் இந்த ஆமையின் பாப எண்ணங்களை குறைக்கட்டும்.
0: உஸ்கே மன் கோ சாந்தி மிலே ஔர் உஸ்கா மன் பி சோன் மச்லி கே மன் ஜைசா நிர்மல் ஹோ ஜாய்.
1: அதனுடைய மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும், மேலும் அதன் மனமும் தங்க மீனின் மனது போல் தூய்மையானதாக ஆகட்டும். இந்த பாடம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: தன்யவாத் ஜி.
2: ஹிந்தி பாடம் கேட்டோம். கற்பித்தார் என் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க பகுதிநேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
3: வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். கல்வி தகுதி
2: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
3: மேலும் விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருக்க வேண்டும்.
2: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com instagram.com ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். நிறைவு செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் சமர்ப்பிக்க கடைசி நாள்
3: அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி
2: காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்கலாம். முகவரி: நிகழ்ச்சி பிரிவு தலைவர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, காமராசர் சாலை, மயிலாப்பூர்.

0: சென்னை 600004. இது பகுதிநேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டியில் 4 சென்டிமீட்டர், கள்ளப்பள்ளியில் 3 சென்டிமீட்டர், நாமக்கல் மாவட்டம் வலையப்பட்டி 2 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்னணையார் அணை, கரூர் மாவட்டம் ஆயனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர் மாவட்டத்திலும் புதுச்சேரியிலும் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. நேற்று வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளை ஒட்டி வடக்கு வடமேற்காக உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுக்கொண்டு இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருமாறியுள்ளது. மேலும் வலுவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மியான்மர் கடலோரத்தில் இன்று மாலையோ இரவோ மையம் கொள்ளக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வடக்கு வடமேற்கே நகர்ந்து வடகிழக்கு வங்க கடற்பரப்பில், பங்களாதேஷ் கடலோரத்தை ஒட்டி அடுத்த 2 நாட்களில் நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை ஒட்டி கர்நாடகத்தின் வடக்கு உட்பகுதி மற்றும் தெற்கு உட்பகுதியை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 0.9 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு பாதை ஒன்றும் உருவாகி உள்ளது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. கரூர், திருச்சிராப்பள்ளி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை ஈரோடு, நாமக்கல், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திண்டுக்கல், விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் வரும் 1 தேதி வரை அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டின் சில இடங்களில் உயர்ந்திருக்கக்கூடும். மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்படும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ். குறைந்த வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி.

மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 நிமிடத்தில் மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது வைஷ்ணவி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. கேட்கவிருப்பது குரல் அமுதம்.

0: நான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399 அதிகாரம் கல்வி.
1: தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார்.
0: தான் மகிழ்வதற்கு காரணமான கல்வியைக் கண்டு உலகமே மகிழ்ச்சி அடைவதால் கற்றறிந்தவர்கள் மேலும் மேலும் கல்வியை விரும்புவர். குறள் எண் 399 அதிகாரம் கல்வி.
2: நேரமலை 5:30 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலய 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக இது வருகிறது, ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து மனோ சுனந்தாவின் குரலில்.

0: என்னக்கா ஏதோ போன ரொம்ப எக்ஸைட்டடா பாத்துட்டு இருக்க?
1: நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன கமெண்ட் பண்ணிட்டு இருக்க?
1: இல்லப்பா, Facebookல மதுரை பண்பலைன்ற பேஜ நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். அங்க டெய்லியும் குவெஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்றாங்க.
0: என்ன குவெஸ்டின்லாம் கேட்பாங்க?
1: அதாவது பொது அறிவு ஒரு போஸ்ட் ஆகும், நம்ம சமூக நலன் பத்தி ஒரு போஸ்ட், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி
0: என்டர்டெயின்மென்ட்டா.
1: ஆமா, என்டர்டெயின்மென்ட்டா ஒரு போஸ்ட்.
0: சோ இதுக்கு கீழ கமெண்ட் பண்ணனுமா?
1: ஆமாப்பா, கமெண்ட் பண்ணோம் அப்படினு சொன்னா மறுநாள் வசந்த கணங்கள் நிகழ்ச்சி வருது இல்லையா?
0: ஆமா, 1 மணிக்கு வரும். மதியம் கரெக்ட்டா?
1: ஆமாமா, வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேரை சொல்லுவாங்க.
0: நம்ம பேரை சொல்லுவாங்களா?
1: ஆமா,
0: கண்டிப்பா சொல்லுவாங்களா?
1: அதாவது கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லிருந்தாலோ, இல்ல நம்ம நிகழ்ச்சிகளை பத்திய வாழ்த்துக்களோ கருத்துக்களோ நீ சொல்லிருந்தாலோ, விருப்பம் தெரிவிச்சிருந்தாலோ நம்ம பேர் வந்து ஒளிபரப்பாகும்.
0: நானும் கூட சொல்லியிருக்கேன்.
1: அப்ப சரி, நாளைக்கு வசந்த கணங்கள் நிகழ்ச்சியை கேளு, உனக்கே தெரியும். மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கணங்கள் நிகழ்ச்சியில நம்ம சோசியல் மீடியால கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லக்கூடிய உங்க பேரை கேட்கலாம்.
0: சரி சரி, Facebookல மட்டுமா?
1: இல்ல இல்ல, Facebook, Instagram, Twitter எல்லாத்திலயும் மதுரை பண்பலைன்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
0: ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம லைக் அண்ட் கமெண்ட் ஷேரும் பண்ணிருங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலே 1169 கிலோஹெர்ட்ஸ்ல மதுரை தென்றல் கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைவான பாடல் இதோ வருகிறது. பாய்ஸ் திரைப்படத்துல இருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில்.

நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம் இனி நமது நிலையத்தில் வரும் நிகழ்ச்சிகளையும் நேரங்களையும்.

6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள் என்று ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பாடம் குட் லக் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள் திருவண்ணாமலை மாவட்ட செய்திகளாக விளம்பரம் இருக்கிறது. எழுதியவர் என் ரவிச்சந்திரன். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்திகள், 7:30 மண்ணும் மணியும் காய்கறி பயிர்கள் மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஸ்ரீ குமாரி அவர்கள். நிறைவு பகுதி வேளாண் தகவல், வேளாண் பழமொழி, சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 அச்சாணி. மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியை கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக, 9:30 இசை பேருரை, 10:30 நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒலிபரப்பு இணைய நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒலிபரப்பில் சந்திப்போம்.

இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ശ്യാമള. தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுக்கள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் தேவை 12 முதல் 15% வரை அதிகரித்துள்ளதாக கூறினார். இருப்பினும் மின் உற்பத்திக்கு தேவையான

நிலக்கரி விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 100,000 மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 400,000 மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார்.

0: கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்காவைச் சேர்ந்த திரு ஸ்ரீனிவாச சேதுபதியின் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பன் தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கென தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வுக் குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இம்மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைந்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இந்த மையங்களுக்கு வருகை தரும் குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, சுகாதார பழக்கங்கள், சிறு விளையாட்டுகள் மூலம் பாடல் பயிற்சி, ஊட்டச்சத்து மிக்க உணவு வழங்குதல், உணவை வீணாக்காமல் உண்ண கற்றுக் கொடுத்தல் என தாங்கள் பெற்ற குழந்தைகளைப் போல அன்னையாகவே மாறி அங்கன்வாடி பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். குழந்தைகளின் உயரம், எடையை கணக்கிட்டு அதற்கேற்ற வகையில் அவர்களின் வளர்ச்சியும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சேலம் மாவட்டத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் 60,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் முன்பருவ கல்வியை ஊட்டச்சத்துடன் பயின்று வருகின்றனர். புரோட்டீன் நிறைந்த உணவுகள் நாள்தோறும் வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் இன்றைய குழந்தைகள் நலமுடனும் வளமுடனும் வளர்வதை போஷன் அபியான் திட்டம் சேலம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறது. சேலத்தில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: இந்த திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாக அங்கன்வாடி பணியாளர் திருமதி மோகனா தெரிவித்தார்.
3: நுண்தசை வளர்ச்சிக்காக மணி கோர்க்கிறது, அறிவுத்திறன் வளர்ச்சிக்காக டிராயிங் பண்றது, பாட்டு கதை, இது மூலியமா நாங்க முன்பருவ கல்வி சொல்லி தருவோம். அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத 2 வயசுல இருந்து 3 வயசு வரைக்கும் வர குழந்தைங்களுக்கு பாத்ரூம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி சாப்பிடணும், நல்ல பழக்க வழக்கங்கள், இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்போம். ஒரே மாதிரியான சாப்பாடு கொடுக்காத, 5 நாளைக்கு 5 வகையான சாப்பாடு கொடுப்போம். பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, வாரத்துக்கு 3 முட்டை, இது மாதிரி புரோட்டீன் கலந்தது, உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்ந்து சாப்பாடு கொடுப்போம்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 1,95,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய பகுதி மற்றும் வார்டு அலுவலகத்தினை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று திறந்து வைத்தார். திருவண்ணாமலையில் உள்ள பௌர்ணமி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். தென்காசி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 30% சிறப்பு தள்ளுபடி விற்பனை திட்டம் செயல்படுத்தப்படுவதாக ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கேசவன் புத்தன்துறை கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி கடல் அலையில் சிக்கி உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் சைகை மொழி விழிப்புணர்வு குறித்த பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விழுப்புரத்தில் ராபிஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும், ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளி

0: பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பார்வல் சௌத்ரியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் வெள்ளிப்பதக்கத்தையும் ரோஹித் யாதவ் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்தியா கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கேங்கஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும் ஆடவர் பிரிவில் கபில் புகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. உலக துப்பாக்கிச் சுடும் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மைராஜ் அகமது கான், ரைசா தில்லான், விவான் கபூர் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி கத்தாரின் தோஹாவில் நவம்பர் 1 தேதி தொடங்கி 14 தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கல பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.
2: மணி விழியில் மௌன மொழி பேசும்.

சுத்தி வரட்டா, நிஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சு கிடட்டா, நித்த நித்த ஒன்ன சுத்தி வரட்டா, நிஞ்சுக்குள்ள

என்ன

0: இதுவரை கேட்டது மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் சேவை செய்திகள். சேவை செய்திகளில் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு ஒன்று. காந்தி ஜெயந்தி தினமான 2/10/2026 அன்று அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்திற்குட்பட்ட 450 கிராம ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி தினமான 2/10/2026 அன்று கிராம சபை கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கீழ்காணும் கூட்டப்பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். 1/4/2026 முதல் 30/9/2026 வரை தூய்மையான குடிநீர் உணவகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல். பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், சிறுபாசனங்கள், குளங்கள் மற்றும் ஏரிகள் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம் திட்டம் இதர பொருட்கள் குறித்தும் விவாதித்தல். எனவே 2/10/2026 அன்று நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த ஒரு சேவை செய்தி ஒன்று. பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினர் மாணவ மாணவியருக்கு 2026 மற்றும் 2027 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர் மரபினர் மாணவ மாணவியருக்கு 2026-27 ஆண்டிற்கான பிரதம மந்திரி பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டம், அதாவது பிஎம் யாஷ்வி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம், கீழ்கண்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை மூலம் வருடந்தோறும் செலுத்தப்பட்டு வருகின்றது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 வருடங்கள் உள்ள இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் மாணவ மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு பாலிடெக்னிக், இளங்கலை தொழிற்படிப்பு, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி படிப்புகள் பயிலும் மாணாக்கர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் 250,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். 2026-27 கல்வியாண்டில் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது இதற்கான இணையதள முகவரி என்னன்னு பார்த்தீங்கன்னா https://umis.tn.gov.in/ என்ற இணையதளம் மூலம் பெறப்படுகிறது. தகுதியுள்ள மாணாக்கர்கள் தாங்கள் பயிலும் கல்லூரியில் கல்வி உதவித்தொகைக்கான உள்ள ஒருங்கிணைப்பு அலுவலரை அணுகி இணையதள முகவரியான https://umis.tn.gov.in/ என்ற இணையதளத்தின் மூலம் 18/9/2026 முதல் 21/10/2026 வரை கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் கல்வி உதவித்தொகை தொடர்பான சந்தேகங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரை அலுவலக நேரங்களில் அணுகி விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.

0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி. போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை, கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது, ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது, இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை, மூளை வளர்க்கும் அறிவியல், உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது வானொலி கேட்கும் நேரம், உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.
2: நன்றி கவிஞர் வைரமுத்து அவர்கள்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் இரவு 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் இடம்பெறும் பாடல் 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: பழனிச்சாமி. திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை அரசு மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100 ஆஞ்சியோ மற்றும் ஆஞ்சியோ பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளதாக கல்லூரி முதல்வர் எட்வினா வசந்தா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் எட்வினா வசந்தா செய்தியாளரை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7 கோடி செலவில் கடந்த ஜூன் மாதம் கேத்லாப் கருவி பொருத்தப்பட்டு இருதய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும், இதில் 85 ஆஞ்சியோகிராம், 15 ஆஞ்சியோ பிளாஸ்ட் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்து தெரிவித்தார். திருவண்ணாமலையில் கேத்லாப் கருவியின் மூலம் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் புதுச்சேரி, சென்னை போன்ற நகரங்களுக்கு செல்லும் நோயாளியின் சதவீதம் 40% குறைந்துள்ளதாகவும், திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவது பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என்றார். முதலமைச்சரின் காப்பீடு திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் காப்பீடு திட்டங்களிலும் இதய அறுவை சிகிச்சை செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிஸ் ஆலயத்திற்கு அசாம் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட யானைக்கே பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து வணங்கினர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசீஸ்வரர் திருக்கோயிலின் கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பிற திருவிழா நாட்களில் சாமி 4 மாடை வீதியை சுற்றி திருவிதி உலா வரும் போது கோயில் யானை முன்பாக செல்லும். அந்த வகையில் அண்ணாமலையார் கோயிலில் இருந்த ருக்கு என்ற யானை கடந்த 2018 ஆண்டு இறந்துவிட்டது. அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக திருக்கோயில் யானை இல்லாதது பக்தர்களுக்கு வருத்தத்தை அளித்தது. பக்தர்களின் எதிர்பார்ப்பிற்கேற்ப அசாம் மாநிலத்திலிருந்து கிலால் என்ற 8 வயதுடைய யானை திருவண்ணாமலை அருணாசி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யானை வரும் தகவல் அறிந்த ஆன்மீக பக்தர்களும் உள்ளூர் மக்களும் என ஆயிரக்கணக்கானோர் கூடி யானைக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வணங்கி மகிழ்ந்தனர். ஆலயத்தின் சார்பில் யானைக்கு மாலை அணிவித்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாவளி காண்பிக்கப்பட்டது. மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மத்திய சேமிப்பு கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் சுகாதாரத்துறைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் குறைத்தீர்வு நாள் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார் கலந்து கொண்டு மத்திய தேசிய கிடங்கு நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு நிதியின் மூலம் திருவண்ணாமலை மாவட்ட சுகாதாரத்துறைக்கு ₹1,09,74,000 மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மின்சார வாகனங்களை மருத்துவரிடம் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாத வகையில் செயல்பட வேண்டும் என்றும், குடிநீருக்காக மக்கள் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த கிராம ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட தலைவர் வந்தனா கார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டில் நடைபெற்ற மக்கள் நல திட்ட முகாமில் கலந்து கொண்ட அவர், 322 பயனாளிகளுக்கு ₹3,84,301 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக மழை இல்லாததால் தண்ணீர் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும், அதற்காக மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமப்புறங்களில் தண்ணீருக்காக மக்கள் போராடும் நிலை ஏற்படக்கூடாது என்றும், அப்படி நடந்தால் போராடும் கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சி செயலாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும், பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது, குழந்தை திருமணங்கள்

0: நடத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கார் எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனிமங்கள் மற்றும் அதன் உபப்பொருளை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களுக்கும் GPRS கருவி பொருத்த வேண்டும். பொருத்தாத வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி உரிமையாளர்கள், கிருஷ்ண நிறுவனங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தலைவர் வந்தனாக்கார் தலைமையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய வந்தனாக்கார், தமிழகத்தில் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் GPRS கருவி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத கனிம கொள்ளையை தடுக்கவும், கனிம கடத்தலை கண்காணிக்கவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இத்திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குவாரி மற்றும் சுரங்கங்களிலிருந்து மணல், ஜல்லி, கிரானைட் உள்ளிட்ட கனிமங்களை எடுத்துச் செல்லும் போது வாகனங்களில் GPRS கருவி பொருத்த வேண்டும். வாகனங்களுக்கான கனிம போக்குவரத்து அனுமதி சீட்டு GPRS கருவியின் தரவுகளோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதன் மூலம் வாகனம் அனுமதிக்கப்பட்ட பாதையில் தான் செல்கிறதா என்பதை உறுதி செய்யப்பட முடியும் என்றார். வாகனங்களில் GPRS கருவி பொருத்த திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களுக்கு கால அவகாசம் இம்மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும், அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் 1 முதல் GPRS கருவி பொருத்தாமல் கனிமங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பறிமுதல் செய்வதுடன் அதன் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று எச்சரித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முன்னர் 16% இருந்த சரக்கு போக்குவரத்திற்கான செலவு தற்போது 6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். IIT நடத்திய ஆய்வுகளில் இது தெரியவந்துள்ளதாக அமைச்சர் கூறினார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த இணையதள சேவையை அறிமுகப்படுத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்டத்திற்கான சேவையில் இந்த இணையதளம் உதவிடும் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் வருமானத்தை 2 அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய குழுக்கள் அனுப்பப்பட உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விரு மாநிலங்களிலும் உள்ள பெரும்பாலான பகுதிகள் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசுகள் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக மத்திய குழு அடுத்த மாதம் 3 கர்நாடகாவிற்கு செல்ல உள்ளதாக அவர் தெரிவித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் நாட்டில் பெட்ரோலிய பொருட்களின் விநியோகம் தடையின்றி நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வரும் காலங்களிலும் பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். பிரான்சுடனான விண்வெளித்துறை ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள பிரான்ஸ் நாட்டு அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்ட் குழுவினருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்புக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக

0: வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வருடாந்திர பாஸ் கடந்த ஆண்டு சுதந்திர தினத்தன்று அறிமுகப்படுத்தப்பட்டதாக சாலை போக்குவரத்து துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. இந்த கூட்டு பயிற்சி கசகஸ்தானின் உஸ்கிமனில் அடுத்த மாதம் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது. இந்தியாவின் சார்பில் 60 பேர் கொண்ட பாதுகாப்பு படையினர் இதில் பங்கேற்கின்றனர். தில்லியில் தூசியை ஏற்படுத்தும் கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம். வருமான வரி சீர்திருத்தங்கள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள். தேசிய கல்விக் கொள்கை. நேரடி பண பரிமாற்றம். தேசிய மருத்துவ ஆணையம். புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள். விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள். செமிகண்டக்டர் இயக்கம். இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை. இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது கூட்டுறவுத்துறை சீர்திருத்தங்கள்.
1: துறை வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு முழுவதும் 8,50,000 பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. 32 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இந்த சங்கங்களில் இடம்பெற்றுள்ளனர். 2021ஆம் ஆண்டு கூட்டுறவுத்துறைக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. இதன் பின்னர் தேசிய கூட்டுறவு தரவு மையம் ஏற்படுத்தப்பட்டது. தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்பட்டன. இதன் காரணமாக மத்திய அரசின் திட்ட பலன்கள் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இடைத்தரகர்களின் குறுக்கீடின்றி பயனாளிகளுக்கு சென்றடைந்தது. சர்வதேச கூட்டுறவு மாநாடு புதுதில்லியில் 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கிராமப்புற மேம்பாட்டை உறுதி செய்வதோடு மகளிர் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதிலும் இந்த துறை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. கூட்டுறவுத்துறையின் சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாரத் டாக்ஸி அறிமுகப்படுத்தப்பட்டது. குறைந்த செலவில் ஓட்டுநர்களின் வருவாயை அதிகரிப்பதற்கு பாரத் டாக்ஸி உதவி வருகிறது. பாரத் டாக்ஸியில் இணைந்துள்ள புதுதில்லியைச் சேர்ந்த ராஜீவ்குமார் இதர ஓட்டுநர்களும் இதில் இணைந்து பயனடைய வேண்டும் என்றார். நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் கூட்டுறவுத்துறை கடந்த 5 ஆண்டுகளில் பெரிய அளவில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்து வருகிறது என்றால் அது மிகையல்ல.
0: பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். கோபால்கஞ்ச் மற்றும் கிழக்கு சம்பாரன் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். 9 குழந்தைகள் உட்பட 28க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நேற்றிரவு முழுவதும் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சமூக வலைதளத்தில் கூறியுள்ளார். கீவ் மற்றும் கார்கீவ் நகரங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. 16 மாகாணங்கள்

0: ஆயுதங்களை குறிவைத்து யுக்ரைன் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் இவை அனைத்தும் முறியடிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு படை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. ராஜ்கோட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 430 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 210 ரன்னுடன் ஆட்டமிழக்காமல் உள்ளார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 217 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரீ சட்டோ நகீசா ஷியோமி இணையை வென்றது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சாலை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதால் சரக்கு போக்குவரத்திற்கான செலவினங்கள் குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கால்நடைகளுக்கான காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைந்த இணையதள சேவையை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். சுங்கச்சாவடி கட்டணங்களுக்காக வழங்கப்படும் வருடாந்திர ஃபாஸ்டாக் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியா கசகஸ்தான் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று தொடங்கியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் கரும்பில் பூச்சி மேலாண்மைகள் குறித்து காந்திகிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இப்போ சில பேர் கரும்பு அறுவடை பண்ணி முடிச்சோடனே தீ எரிச்சிடறாங்க. தீ எரிச்சோடனே அதுல எதுவும் பூச்சிகள் எதுவும் சாகிறதுக்கான வாய்ப்புகள்
4: இருக்கு. முட்டை ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாமே வந்து இந்த மாதிரி எரிக்கிற போது நம்மளுக்கு வந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நுனிக்குருத்து புழு, இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் கரும்பு பயிரில் வரும். 6 மாதத்துலேருந்து அறுவடை வரையுமே இந்த பூச்சி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, நம்ம இடைக்கணும் சொன்னோம்ல முதல்ல, அந்த இடைக்கணுவில் துளையை போட்டு உள்ளே போய் உள்ள ஃபுல்லாத்தையும் இது சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, வளர்ந்த கரும்பில் நல்ல பெருசான கரும்பில் நடு குறுத்து அப்படியே காய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலை வருதில்ல, அந்த இடத்துல வந்து கொத்து கொத்தாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைப்புகள் தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து மேஜரான ஒரு சிம்டம். கரும்பு 4 மாதம் 5 மாதம் ஆயிட்டாலே நம்மளால கரும்பு தோட்டத்துக்குள்ள உள்ளேயும் போய் வர முடியாது, வெளியிலையும் வர முடியாது. அப்ப சோகையை உரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, காற்றோட்டம் உள்ள அதிகமாகும். இன்னும் ஒண்ணு, ஒட்டுண்ணிகள்னு சொல்லுவோம் தெரியுமா, அதாவது இந்த புழுக்களை தாக்கக்கூடிய உயிரியல் மேலாண்மையில வர ஒட்டுண்ணிகள். இந்த ஒட்டுண்ணிகள் என்ன பண்ணுவோம்னா, ஈஸியா வந்து பூச்சிகளை தாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். துளைப்பான்கள் தாக்கப்பட்ட கரும்புகள் என்ன ஆகும் அப்படின்னா, வந்து இடைக்கணுக்களோட அளவு குறைய ஆரம்பிச்சிடும், சர்க்கரையோட அளவும் குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளால ஆலைக்கு இந்த கரும்புகளை கொடுக்க முடியாது. இந்த துளைப்பான்கள் வரும்போது பக்கத்தூர்கள் அதிகமாக முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம நினைப்போம், பக்கத்தூர் வந்துருச்சு, நடுவில் இருக்க தூர் தானே வந்து நம்மளுக்கு காஞ்சி போச்சு, பக்கத்தூர் வந்ததை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பக்கத்தூரில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்க்கரை சதவீதம் கிடைக்காது. நடுத்தூரில் கிடைக்கிற அளவுக்கு அந்த பக்கத்தூர்களில் உங்களுக்கு வந்து சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். இன்னொன்று, அது ஆலைக்கு வந்து ஏற்ற கரும்பு இல்லை. புதுசாக வர்ற சோகைகள் வருது இல்லை, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வட்ட வட்டமாக வந்து ஓட்டைகள் இருக்கும். புதுசாக உள்ளேருந்து வர்ற இலைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இணை வரிசையில் வரிசையாக ஓட்டை இருக்கும். ஏன்னா உள்ளே ஓட்டை போட்டிருக்குது. நம்ம சொன்னோம்ல இடைக்கணுக்களுக்கு நடுவில் ஓட்ட போடுதுன்னு, அப்போ புதுசாக வர இலைகளில் வரிசையாக ஓட்ட தெரியும். நீங்கள் அதை பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இது வந்து நம்ம போய் பார்க்கக்கூடிய உயரத்தில் இருக்கவும் செய்யாது. அதனால கொஞ்சம் கட்டுப்படுத்துறது கஷ்டமான ஒரு வேலை. இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பில் உள்ள சாரத்தை மொத்தமாக உறிஞ்சிரும். அது உறிஞ்சும் போது என்ன ஆகும் அப்படின்னா, கரும்போட கட்டை இருக்குல்ல அதோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அளவு குறையும் போது எதனால இந்த சாரூஞ்சு பூச்சிகள் வந்து அதிகமா கரும்பை தாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தலைச்சத்து. விவசாயிகளை பொறுத்த வரையும் கொஞ்சமா வந்து செடிகள் வந்து லைட்டா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே போடு தலைச்சத்து அப்படின்னு

0: சொல்லி யூரியாவை தூக்கி போட்டுருவாங்க. தலைச்சத்து குறைபாடுன்னு சொல்லிட்டு அதை அதிகமா போடுறது, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அதை அதிகமாக போட போட பூச்சிகளின் தாக்கம், அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் தான் அதிகப்படியாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வறட்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிக அளவு தண்ணீர் தேங்கி வைக்கிறது, தோட்டத்தில் வந்து தண்ணீர் வடிகால் வசதி இல்லாமல் தேங்கி வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணிகள்.
1: கரும்புல வந்து குருத்து மாவு பூச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு, கட்டுப்படுத்துறது.
0: இந்த குருத்து மாவு பூச்சி நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 4 வருஷ காலகட்டமாக அதிகமான மகசூல் இழப்பை கொடுக்கற ஒரு பூச்சியா இருக்கு. இந்த பூச்சி பாத்தீங்க அப்படின்னா இடைக்கணுலையும் நடு குருத்துலையும் சார உறிஞ்சி சாப்பிட்டுரும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த கட்டையோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சர்க்கரையோட அளவும் குறைய ஆரம்பிக்கும், அது எல்லாமே வரைஞ்சு காய ஆரம்பிச்சிடும் மெயினா. அதே மாதிரி இந்த குருத்து மாவு பூச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிவிடங்கள்ல இருந்து தேன் மாதிரி ஒரு சுரப்ப சுரக்கும், பூஞ்சாணத்தை வந்து இழுக்கும், அதாவது கருப்பு பூஞ்சாணம்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனுக்கு வந்துடும், வந்து இலையோட அடிப்பக்கம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல பூஞ்சாணம் படர்ந்த மாதிரி ஆயிடும். அப்ப இலைய ஃபுல்லா வந்து இந்த பூஞ்சாணம் மறைச்சிரும், அதனால கரும்போட வளர்ச்சி டோட்டலா வந்து ஸ்டாப் ஆயிடும்.
2: இதுவரை கரும்பில் பூச்சி மேலாண்மை குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக விரிவுரையாளர் முனைவர் எம் சண்முக பிரேமா அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மண்ணும் மணியும்.

0: இன்றைய நமது நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதியை இன்று தொடர்ந்து கேட்கலாம்.
1: மிக்சட் ஊறுகாய், இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உப்பு மூலமாக நம்ம பதப்படுத்துகிறோம். இப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு கிலோ இருந்ததுன்னா, இப்போ தக்காளியோ இல்லை பல காய்கறிகளோ நம்ம ஒரு கிலோ நறுக்கி வச்சுக்கணும். வச்ச பிறகு ஒரு கிலோ இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தேவையான ஊறுகாய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடை சட்டி வச்சு 300 மில்லி நல்லெண்ணெய் போட்டு 1 ஸ்பூன் கடுகு போடணும். ஏன்னா நம்ம எண்ணெய் நல்லா காயணும். பெண்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கேஸை மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சூடானா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எண்ணெய் வந்து நல்லா எண்ணெய் காயணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அப்போ அது நல்லா காஞ்சிருச்சான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, நம்ம கடுகை போடும்போது வெடிக்கும். அப்போ எண்ணெய் சரியான பக்குவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காய்கறியவோ இல்லை தக்காளியவோ நம்ம நறுக்கி வச்சதை அதில் வந்து நம்ம அந்த காய்ந்த எண்ணெயில வந்து போட்டு நல்லா கிளறி 60 கிராம் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், வத்தல்னு சொல்லுவாங்கல்ல அந்த வத்தல் பொடி, அது வந்து நம்ம 60 to 70 ரொம்ப உரப்பா இருக்கு அப்படின்னா 60, அல்சர் எல்லாம் இருக்கிறவங்க 60 போட்டா போதும், மற்றபடி 70 வரையும் நம்ம அந்த மிளகாய் தூள் போடலாம். அப்புறம் வந்து வறுத்த வெந்தயம் சீரகம் ரெண்டுமே வந்து வறுத்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும். அப்புறம் உப்பு நம்ம தேவையான அளவு போடணும். புளி வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி கரைக்கக்கூடாது, கெட்டியாக கரைச்சி இதில் வந்து போடணும். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து எப்போ இறக்குறோன்னு தெரியும் அப்படின்னா, நம்ம ஊற்றுன 300 மில்லி நல்லெண்ணையும் மேலே கொதிச்சு கொதிச்சு வந்து ஊறுகாயை மூடிடும். அப்போ ஓகே, நம்மளுக்கு ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம இறக்கி வச்சு, இப்போ உணவு வந்து நம்ம பதப்படுத்துதல்னு சொல்கிறோம்ல, அப்போ வந்து நம்ம உணவு பாதுகாப்பான்னு சொல்லி இருக்கு, ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது. 2 வேதிப்பொருட்கள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் பென்சைட்டுன்னு சொல்லுவாங்க, SB. இன்னொன்று வந்து KMS, பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே சந்தையில் விற்பனை செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படின்னு சொல்கிற அளவு நம்ம சேர்க்க சொல்கிறாங்க. உணவு பாதுகாப்பான் ப்ரிசர்வேட்டிவ்னு சொல்கிறோம்.

0: பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். பழங்களில் பதப்படுத்துறதா இருந்தாலும் சரி, காய்கறியில் நம்ம ஊறுகாய் போட்டாலும் சரி, ஒரு கிலோ ஊறுகாய்க்கு நம்ம ஒரு சிட்டிகை மூணு விரலில் எடுக்கிற அளவுக்கு. இது வந்து நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் மாதிரி தான் இருக்கும் இந்த சோடியம் பென்சைட்டும். கே இது எப்பெல்லாம் சோடியம் பென்சைட் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறமுள்ள உணவுப் பொருள்களை நம்ம பதப்படுத்தினா சோடியம் பென்சைட் போட்டுக்கலாம். நிறம் இல்லாதது பதப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட் போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா, பொட்டாசியம் மெட்டாபைசல்ஃபேட்டுங்கிறத நம்ம நிறமுள்ள உணவில் போட்டோம்னா அதை ப்ளீச் பண்ணிடும், அப்போ வெள்ளையாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கிரேப்பு ஸ்குவாஷ் போட்டோன்னு வைங்க, அது வந்து கிரேப்பு வந்து மெரூன் கலரில் இருக்கும். நம்ம அதில் கொண்டு போய் நம்ம கேஎம் சோடியம் மெட்டாபைசல்ஃபேட் போட்டால் வெள்ளை கலராக மாதிரி, வெள்ளை கலரில் நம்ம கிரேப் ஜூஸ்னு விற்க முடியாது. அதனால ரெண்டு உணவு பாதுகாப்புன்னு நம்ம சந்தையில் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கலக்கி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம மூடி வைக்கணும்.
1: இல்லை மேடம், இப்போ வந்து இயற்கை பாதுகாப்பான்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேதியியல் பாதுகாப்பான்னு, இது இயற்கை பாதுகாப்பான்னு இருக்குது.

0: போட்டால் வெள்ளை கலராக மாறி. வெள்ளை கலரில் நம்ம கிரேப் ஜூஸ்னு விற்க முடியாது. அதனால ரெண்டு உணவு பாதுகாப்பும் நம்ம சந்தையில் இருக்குது. நம்ம அதை வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு சிட்டிகை போட்டு நல்லா கலக்கி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம மூடி வைக்கணும்.
1: இல்லை மேடம், இப்போ வந்து இயற்கை பாதுகாப்பான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேதியியல் பாதுகாப்பான், இது இயற்கை பாதுகாப்பான் இருக்குது, அதை பயன்படுத்தலாம்.
0: இயற்கை பாதுகாப்பான் வந்து சூரிய ஒளி தான். ஏன்னா நம்ம இதெல்லாம் கெட்டு போகிறது வந்து நீரும் நம்மளுக்கு வந்து காற்றும், இந்த இரண்டுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னா உணவு கெட்டு போகிறதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து சுய உதவி குழுக்கள்லாம் ஒரு 50 பாட்டில் போடுறாங்க, 100 பாட்டில் போடுறாங்க அப்படின்னா 100 அவங்களால சீக்கிரம் விற்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கெடுதி இல்லை அப்படி குறைந்தது 3 6 வரையும் கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி இந்த நம்ம உணவு பாதுகாப்புன்னு சேர்த்தா நம்ம 6 வரையும் ஒரு விற்பனை ஆகிறதுக்கு காலதாமதம் ஆனாலும் இந்த மாதங்களுக்குள்ளே நம்ம பயன்படுத்திடணும், விற்பனைக்குன்னா வித்தரணும். இந்த மாதிரி ரெண்டு உணவு பாதுகாப்பான் இருக்குது.
1: பழங்கள்ல நம்ம வந்து எப்படி பாதுகாப்பான்?
0: பழங்கள்ல இப்ப வந்து காய்கறிகளை வந்து நம்ம ஒண்ணு வற்றலா போடலாம் அல்லது ஊறுகாயா போடலாம். அடுத்து வந்து நம்மளுக்கு பழங்கள், இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு தாது பொருள்களும் உயிர் சத்துக்களும் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி, அவசியமான ஊட்டச்சத்துக்கள். அதனால நம்ம இதை அதிகமா கவனம் செலுத்தி பாதுகாக்கிறோம். இரண்டாவது வந்து பழங்கள், இதுவுமே அப்படிதான். நம்ம வந்து அன்றாடம் குறைந்த அளவு 100 நம்ம பழங்கள் சாப்பிடணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுவும் நம்ம மலிவான விலையில் கிடைக்கும் போது நம்ம பதப்படுத்தி அதிக நாட்கள் நம்ம கிடைக்காத பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளறதுக்காக தான் இந்த மதிப்பு கூட்டல் போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள்லேயே இரண்டு விதமான பழங்கள் சந்தையில் இருக்குது. ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாருள்ள பழங்கள், மற்றொன்று வந்து சதைப்பற்றுள்ள பழங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாருள்ள பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புச்சை, அன்னாச்சி, ஆரஞ்சு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிழிஞ்சா சாறு வரக்கூடிய பழங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் சி வந்து நிறைந்த பழங்கள். இதெல்லாம் இதை வந்து நம்ம கண்டிப்பாக பதப்படுத்தி வச்சு நம்ம பயன்படுத்த தான் வேணும். இதை என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சாறு எடுத்து இப்போ நான் சொன்னேன் இல்லை பதப்படுத்தும் முறைகளில் சொன்னேன் இல்லை, சர்க்கரை மூலம் நம்ம பதப்படுத்தி வைக்கிறோம். இப்போ இதோட சாறு எடுத்து 1 to 2 சர்க்கரை, இந்த நம்ம சொல்கிறோம்ல ஜீனி சொல்கிறோம்ல, அது 2 சேர்த்து நம்ம வந்து சர்க்கரை பாகு எடுத்து அதை வடிகட்டி நம்ம இந்த சாறு உள்ள பழங்கள்லேருந்து எடுத்த சாறு, இப்போ 1 சாறு இருந்தால், எலும்புச்சை சாரோ அன்னாச்சி சாரோ இருந்தால், அதுக்கு 2 ஜீனி எடுத்து பாகு காய்ச்சி வடிகட்டி ஆறின பொழுது இந்த ஜூஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம எஸ்பி பொடியோ அல்லது இந்த உணவு பாதுகாப்பான்னு சொன்னேன்ல 1 ஒரு சிட்டிகை வந்து கலந்து நம்ம நல்ல ஜூஸ் பாட்டிலில் நம்ம வந்து அடைச்சி வச்சுட்டோம்னா குறைந்தது 6 அளவாவது நம்மளுக்கு கெடாமல் இருக்கும். இதை கெடாமல் எப்படி நம்ம உறுதி செய்யணும்னா நீர்ப்பதம் நீரும் கொடுத்துடக்கூடாது, காற்றும். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஊறுகாய் எடுக்கிறாங்க, மூடியை திறந்து வச்சிடுறாங்க, சாயந்தரம் தான் வேலை பளுவெல்லாம் மறந்துடுறாங்க, சாயந்தரம் தான் மூடி வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜூஸ்னால் கையை விட்டு எடுத்து வாயில் வச்சு பார்ப்போம், இப்போ ஊறுகாய்னா கையில் எடுத்து நக்கி பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளை அறியாமல் சில அனிச்சை செயல்கள் செய்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலம் காற்றும் கொடுக்கப்படுது, நம்ம எச்சில் மூலம் நம்ம ஈரப்பதமும் கொடுக்கப்படுது. காற்றில் சில சமயம் ஈரப்பதம் இருக்கும்போது அதுவும் போகுது. அப்போ இதெல்லாமே கிருமி வளர்றதுக்கு ஏதுவான சூழ்நிலையை நம்மளே உருவாக்கி கொடுத்துட்றோம். அப்புறம் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் பூஞ்சான், ஊறுகாய் பாட்டில் திறந்தோம்னா மேலே வெள்ளையாக இருக்கும், அது பூஞ்சான். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா கெட்டு போச்சுன்னா அப்படியே பாதி ஊறுகாய் பாட்டில் தூக்கி எறிஞ்சிடுறாங்க, பணமும் வேஸ்ட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊறுகாவை பொறுத்த அளவு எப்பொழுதுமே எண்ணெய் மிதந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எடுத்த பிறகு எண்ணெய் தீந்துருச்சு அப்படின்னா திருப்பியும் நம்ம எண்ணெயை காய்ச்சி ஊற்றணும். நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப உகந்தது. திருப்பியும் நம்ம காய்ச்சி எண்ணெய் ஊறுகாய்க்கு மேலே நம்ம ஊற்றணும், ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் மிதந்துக்கிட்டே இருக்கணும். அது மாதிரி இந்த பழச்சாறு ஸ்குவாஷ் இப்போ நம்ம வந்து இந்த உணவு பாதுகாப்பான் சேர்ந்து அடைச்சி வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 நீர் சேர்த்து தான் குடிக்கணும். அப்படியே குடிக்க முடியாது, நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி தான் வச்சுருக்கோம், பழச்சாறை பதப்படுத்தி வச்சுருக்கோம். அப்போ தேவைப்படும் பொழுது நம்ம 1 to 3 or 4 நீர் சேர்த்து வந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு அன்றாடம் கிடைக்கும்.
1: மேடம், இப்போ வந்து சாறு பழங்கள் அப்படின்றத சொல்லிட்டீங்க, இப்போ சதை பழங்கள் அப்படின்றத வந்து நம்ம எப்படி பதப்படுத்தலாம்?
0: சதை பழங்களாகிய சப்போட்டா, மாம்பழம், அப்புறம் வாழைப்பழம், இது எல்லாமே வந்து கொய்யா, இதெல்லாம் சதைப்பற்று நிறைஞ்சது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதை வந்து நம்ம லேசாக தோல் எடுத்துட்டு விதைகள் இருந்தால் அதை நீக்கிடணும். இப்போ கொய்யாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் நிறைய

0: விதை இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கத்திய வச்சோ இல்ல ஒரு ஸ்பூனோ வச்சோ அப்படியே வலிச்சு விதைகளை மட்டும் எடுத்துடலாம். சதை மட்டும் ரவுண்டா தனியா இருக்கும். அப்படி கொய்யாக்கு, வாழைப்பழம்னா தோலை செய்ய எடுத்துடணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சப்போட்டால விதைகளை நிக்கிறணும், தோலை லேசாக சீவிடணும். சீவிட்டு இதை வந்து நல்லா மிக்சியிலையோ இல்லை கிரைண்டர்லையோ அரைச்சிக்கலாம். இப்போ நிறைய இருந்ததுன்னா கிரைண்டரில் அரைக்கலாம், வீட்டு அளவில் கொஞ்சமாக இருக்குன்னா மிக்சியில் அரைச்சி ஒரு மடங்கிற்கு ஒரு மடங்கு ஜீனி சேர்த்து நம்ம வந்து ஜாம் செஞ்சு வைக்கிறோம். ஜெல்லி, ஜாமு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதைப்பற்றுள்ள பழங்களை நம்ம இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறது.
1: பப்பாளி இதெல்லாம்,
0: பப்பாளி மிக்சர் ஜாமும் செய்யலாம். இப்ப பப்பாளி ஒன்று, ஆப்பிள் ஒன்று, வாழைப்பழம் ஒன்று, சப்போட்டா ரெண்டு, இதுல வந்து இந்த ஜாம் வந்து நம்ம செட் ஆகுதுன்னு சொல்லுவோம். ஜாம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பதம், அது பார்த்தாவே அப்படியே நம்ம ஒழுக விட்டோம்னா கண்ணாடி பதமா இருக்கும், கொல கொலான்னு இருக்கும்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து பெக்டிங்ன்ற ஒரு பொருள் தேவை. பெக்டிங்ன்ற பொருள் இருந்தாதான் இந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி வரும். அந்த கொல கொலப்பு, பிசு பிசுப்பு, கண்ணாடி தன்மை, இது எல்லாமே வந்து இந்த பெக்டிங்ன்ற பொருள் இருக்கணும். இந்த பொருள் வந்து எந்த பழங்களில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பால் உள்ள பழங்களில் தான் இருக்கும். சப்போட்டா, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்தோம்னா இயற்கையிலேயே நம்மளுக்கு பெக்டிங் உள்ள பழங்களை சேர்த்து நம்ம ஜாம் செய்யலாம். சப்போஸ் நம்மளுக்கு பெக்டின் இல்லாததுன்னா நம்மளுக்கு சந்தையில் வந்து பெக்டின் விற்கிது, நம்ம வாங்கியும் போட்டுக்கலாம்.
2: தொடர்ந்து மெல்லிசை.

0: அதே மாதிரி எல்லா பழங்கள்லையும் நம்ம ஜாம் செய்யலாம். சதைப்பற்றுள்ள பழங்களில் இல்லை சதைப்பற்றுள்ள ஒவ்வொரு பழங்கள்லையும் நம்ம தனித்தனியாகவும் நம்ம ஜாம் செய்யலாம். இந்த மாதிரி ஜாம் ஜெல்லி இது எல்லாமே வந்து நம்ம ஜீனியை கொடுத்து கிருமி வளராமல் வந்து சர்க்கரை மூலம் நம்ம வந்து பதப்படுத்தி வைக்கிறது.
1: இப்போ நெல்லிக்காய் வந்து
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியத்திற்கு தேவையான வைட்டமின் சி அதிகம் உள்ள பழங்களில் நெல்லிக்காய் தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. நெல்லிக்காயில் அதிகம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து 3 ஆப்பிளில் உள்ள வைட்டமின் சிக்கு நிகருங்கிறாங்க இந்த நெல்லிக்காயை. இதை வந்து நம்ம நல்லா பதப்படுத்தி வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த நெல்லிக்காவை தினமும் 1 நெல்லிக்காவை பச்சையாக நம்ம ஜூஸ் போட்டு மிக்சியில் அடித்து தண்ணி சேர்த்து நம்ம ஜூஸாக குடிக்கலாம். ஆனால் அப்போ சாப்பிட்ட மாதிரி சும்மா வாயில் மெண்டு சாப்பிட்லாம். இல்லை அப்படி இல்லை நிறைய நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை துருவி நம்ம எப்படி தேங்காய் துருவுறோம் அதே மாதிரி துருவி நம்ம நிழல் காய்ச்சலாகவே காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கணும்.
1: நிழல் காய்ச்சல் அந்த ஈரப்பதம் அதில் இருக்கும் இல்லையா?
0: இல்லை அதை அப்படியே நறுக்கி நம்ம துருவி நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒரு துணியிலையோ இல்லை ஒரு பேப்பர்லேயோ போட்டு உலர்த்தி வைக்கும்போது அந்த நீர்ச்சத்தெல்லாம் உலர்ந்துடும், பொடி மட்டும் இருக்கும். அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இதழ் இதெல்லாம் நம்ம வெட்டலாம். அதை வந்து நம்ம துருவிக்கலாம். துருவி நம்ம நிழல் காய்ச்சலாக வீட்டுக்குள்ளேயே காய வைக்கலாம், காஞ்சிரும். அதை எடுத்து நம்ம பொடி பண்ணிக்கலாம், அப்படியும் செய்யலாம். இல்லாட்டி நம்ம பாக்கு மாதிரி நெல்லிக்காய் சுப்பாரி எப்படி பாக்கு நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி நெல்லிக்காவை நம்ம மண்டை வெள்ளத்தோட காய்ச்சி மிட்டாய் மாதிரியும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சும்மா நம்ம இது மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். பொடி பண்ணி தினமும் வந்து வெறும் வயிற்றில் 1 டீஸ்பூன் வந்து தண்ணியோட கலந்து குடித்தாலும் நம்மளுக்கு இன்னும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். கெட்ட கொழுப்பையும் இது குறைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த நெல்லிக்காய்.
1: மேடம், இப்போ வந்து காய்கறி பழங்களை எப்படி பதப்படுத்தணும், எவ்வளோ நாள் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு சுய உதவி குழுவோ இல்லை ஒருத்தவங்க விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு எப்படி விற்பனை, அதுக்கான வழிமுறைகள் என்ன, அது நம்ம என்னென்ன முறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும்?
0: இப்போ வந்து நம்ம வந்து இதை எப்படி செய்யறதுங்கிறத பயிற்சி எடுத்துக்கிறோம். முதல்ல அவங்களுக்கு விழிப்புணர்வு வேணும், இந்த பழங்கள்லாம் இப்படிலாம் செய்யலாம், இந்த காய்கறியில் இதெல்லாம் செய்யலான்ற ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே மாதிரி அதிகம் வந்து விவசாயிகள், முக்கியமாக விவசாய பெண்கள் விவசாயிகள் இவங்களுக்கு இதுல விழிப்புணர்வு வேணும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள்.
1: ஏன்னா மேடம் எங்க வந்து பயிற்சி எடுத்துக்கணும்?
0: அது வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் மையத்துல இலவசமா பயிற்சி கொடுக்கறாங்க. இது வந்து 1 வார பயிற்சி. அப்ப அந்த பயிற்சியை எடுத்துட்டா நம்மளுக்கு அங்க வந்து தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா அங்க வந்து சான்றிதழும் கொடுப்பாங்க. இப்ப வந்து மத்திய அரசாங்கம் வந்து தொழில் முனைவோர்களுக்கு மானியத்தோட வந்து கடன் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க. ஏன்னா இந்த ஃபுட் ப்ராசஸிங்னு சொல்றோம்ல, உணவு பதப்படுத்தும் துறையில வந்து நிறைய விவசாயிகள் ஆர்வம் காட்டுறதே இல்லை. அவங்களுக்கு வந்து இது இந்த இதுக்கு சந்தையில வந்து நம்ம பொருளையும் ஒரு மாற்றி விற்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இப்போதான் வருது. விழிப்புணர்வு வந்த பிறகு இப்போ ஆர்வம் வருது. அப்போ அவங்க பயிற்சி இங்கே எடுத்துக்கலாம், எப்படி செய்யறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து விற்பனை வாய்ப்புகள் பற்றியும் பயிற்சியின் போதே சொல்லி கொடுக்குறோம். இது தவிர நம்ம பொருட்களை செய்து எப்படி பேக் பண்ணுறது, இப்போ வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து வந்துருச்சு பேக்கிங்கில், எப்படி வந்து நம்ம பேக் பண்ணுறது, வந்து நம்ம வந்து வாங்குறவங்கள கவர்ற மாதிரி பேக் இருக்கணும், அது இப்போ ரொம்ப முக்கியமாக போச்சு. அதனால எப்படி பேக்கேஜிங், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லேபிள், அதுலேயுமே வந்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க. அந்த லேபிளில் நம்ம பொருட்கள் என்னென்ன சேர்த்துருக்கோம், இந்த பொருட்களில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, நம்பர் போடணும், தயாரிப்பு தேதி போடணும், காலாவதி தேதி போடணும், அதில் என்ன ரேட்டுன்னு போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால என்ன பயன்ற அளவு கூட மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்க. அதனால லேபிள் எப்படி என்னென்ன சேர்க்கணும், லேபிளிங் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம். அடுத்து முக்கியமாக இது உணவு பொருள்னால நம்ம முக்கியமாக FSSAI சர்டிஃபிகேட்டுன்னு வந்து ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறது தான் அந்த லைசன்ஸை வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்னால நம்ம அது வாங்கணும். வருடத்திற்கு 100 ரூபாய் வீதம் வந்து நம்ம பணம் கட்டணும்.
1: வருடம் வந்து நம்ம பணம் கட்டி வாங்கிட்டு
0: 5 வருடத்துக்கும் கட்டலாம், மொத்தமாகவும் கட்டலாம், வருட வருடத்துக்கும் கட்டலாம். அப்போ வந்து அதை இது பண்ணி நம்மளுக்கு லைசன்ஸில் வந்து நம்பர் கொடுப்பாங்க, அதை லேபிளில் நம்ம போடணும், அந்த லைசன்ஸ் நம்பரையும் போடணும்.

0: இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விற்பனை வாய்ப்புகள் வந்து சோசியல் மீடியாவில் நிறைய வந்து இருக்குது. நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் பொருட்காட்சியில் வந்து நம்ம வந்து மகளிர் திட்டம் இப்படி நிறைய அரசாங்க திட்டங்களில் வந்து அவங்க வந்து இந்த சுய உதவி குழுக்கள் விற்பனை வாய்ப்புகளை நிறைய பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய பொருட்காட்சிக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் சுய உதவி குழுக்கள்னு கடைகள் தர்றாங்க. அதனால் மத்திய அரசாங்கமும் சரி மாநில அரசாங்கமும் இவங்களோட பொருட்கள் இந்த சுய உதவி குழுக்கள் செய்கிற பொருட்கள் இல்லை தொழில் முனைவோர் செய்கிற பொருட்களை வந்து சந்தைப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுமே வந்து நம்ம சோசியல் மீடியாவை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம பொருட்களோட முக்கியத்துவத்தையும் நம்ம பொருட்களோட அறிமுகமும் நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய வந்து விற்பனை வாய்ப்புகள் இப்போ அதிகமாக இருக்குது. இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டு தான் விற்பனை தான் நிறைய வந்து வாங்குறாங்க. அதுலேயும் நம்ம பொருளை வந்து நம்ம நம்ம பொருளோட தரம் சுவை கரெக்டாக வந்து நம்ம இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து நம்மளையே தேடி வந்து வாங்குவாங்க. அதனால் நம்ம என்ன பொருள் செஞ்சாலும் எதில் இந்த இதில் வந்து நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. சுவையிலையும் குவாலிட்டியிலையும் தரம் சுவை இரண்டுமே வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட பொருள் தேடி வந்து வாங்குவாங்க. பயிற்சிகள் தான் ரொம்ப முக்கியம். எந்த அளவில் எடுக்கணும் எந்த கன்சிஸ்டன்ஸ் தரத்தில் நம்ம இது பண்ணணுங்கிறத பயிற்சியின் போதே வேளாண்மை அறிவியல் மையத்தில் சொல்லிக் கொடுப்போம்.
1: என்னென்ன ஆவணங்கள்
0: என்னென்ன பொருட்கள் செய்ய போறோம் அப்படிங்கறத ஃபுட் சேஃப்டி ஆபீசர் இருப்பாங்க எல்லா இடத்துலயுமே. அவங்கள போய் நம்ம வந்து அணுகணும்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து இ சேவை மையத்துல அவங்களே வந்து நம்மளுக்கு பணம் எல்லாம் 100 ரூபாய் கட்டி எல்லாம் இது பண்றாங்க. லைசன்ஸ் வந்து நம்ம அந்த ஆபீசரே வந்து நம்ம இடத்துக்கு வந்து பாப்பார், செய்யற பொருட்கள்லாம் தரமா இருக்கா, நம்ம கரெக்டா தான் செய்யறோமா, நம்ம பயன்படுத்துற தண்ணீர் நல்லா இருக்கா, இட வசதி கரெக்டா இருக்கா, சுத்தமான சுகாதார முறையில செய்யறோமா, எல்லாமே வந்து அவங்க வந்து நேரடியா நம்ம எங்கன்னு சொல்லிட்டோம்னா நம்ம இடத்துக்கு வருவாங்க. நம்ம செய்யற பொருட்களையும் பார்ப்பாங்க, பார்த்துட்டு தரத்தையும் பார்த்துட்டு அவங்க நம்மளுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க, இந்த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நம்ம லேபிள்ல போட்டுக்கலாம்.
1: காய்கறி மற்றும் பழங்கள்ல எப்படி நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கணும், எப்படி விற்பனை செய்யணும், எப்படி அதை கொண்டு மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. அது நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
0: நன்றி.
2: இதுவரை காய்கறி பயிர்களில் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரித்தல் குறித்த நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டோம். நேர்முகத்தில் பங்கேற்றார் ஸ்ரீ குமாரி அவர்கள்.
3: புதுவளையலரச்சி தொண்டையில தான் நனச்சி

வருவது வேளாண் தகவல்கள். இன்னைக்கு வேளாண் தகவல்ல வாழையில ஊடு பயிர் செய்யறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாழையில ஊடு பயிர் பண்றனால ஒரே நிலத்துல இரட்டை பலன் கிடைக்கும். மண் செழிப்பாகும், மகசூல் அதிகமாகும், வருமானம் அதிகமா கிடைக்கும். ஊடு பயிர் பண்றனால மண்ணோட உயிர் சத்து அதிகமாகி மண் வளம் மேம்படும். மண்ணோட மேல் பரப்ப பாதுகாத்து மண் அரிப்பு இல்லாம தடுக்கும். மண் ஈரப்பதத்தை நீண்ட காலம் தக்க வைக்கும். களைகளை கட்டுப்படுத்தும். பூச்சி நோய் குறைவா இருக்கும். வாழையில பாசிப்பயிர் ஊடு பயிரா சாகுபடி பண்ணனா நைட்ரஜன நிலை நிறுத்தி மண் வளத்தை அதிகரிக்கும். 60-65 நாள்ல பாசிப்பயரை அறுவடை பண்ணலாம். வாழையில உளுந்து ஊடு பயிரா சாகுபடி பண்ணா மண் செழிப்பாகும். 55-60 நாட்கள்ல அறுவடை பண்ணலாம். நிலக்கடலைய ஊடு பயிரா சாகுபடி பண்ணா மண் ஈரப்பதம் பாதுகாக்கப்படும். 90-100 நாட்கள்ல அறுவடை பண்ணலாம். எள்ளு ஊடு பயிரா சாகுபடி பண்ணோம்னா குறைஞ்ச தண்ணியிலேயே நல்ல வளரும். 75-85 நாள்ல அறுவடை பண்ணலாம். காராமணிய ஊடு பயிரா சாகுபடி பண்ணும் போது நைட்ரஜன நிலை நிறுத்தி மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 50-60 நாள்ல அறுவடைக்கு தயாரா இருக்கும். கீரை வகையெல்லாம் ஊடு பயிரா சாகுபடி பண்ணும் போது குறைந்த காலத்திலேயே அறுவடை பண்ணிடலாம். மண்ணை மூடி பாதுகாக்கிறதுக்கு இந்த கீரை வகைகள் ஊடு பயிரா சாகுபடி பண்றது நல்லது. சீக்கிர வளரக்கூடிய கொத்தமல்லி இலைகளை கூட ஊடு பயிரா சாகுபடி பண்ணி அறுவடை பண்ணிக்கலாம். வேளாண் தகவல் கேட்டோம். தொடர்வது வேளாண் பழமொழி சிந்தனை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். விடை பெருமுன் கால்நடைகளுக்கு சைலேஜுடன் உலர் தீவனம், தானிய கலவை, கனிம கலவை, சுத்தமான தண்ணீர் கட்டாயம் கொடுக்க வேண்டும். விடை பெருமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

நேரம் இரவு 7:59:30. இனி கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தீவிரவாதம் தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். வேளாண் பணிகளுக்கு தேவையான உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவாலான சூழலில் உரங்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே காரணம் என்று தெரிவித்தார். மண் வளத்தை பாதுகாக்க உரிய வகையில் உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதற்கென இயக்கம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். மண்வள அட்டையில் தெரிவித்துள்ள பரிந்துரைகளின் அடிப்படையில் உரங்கள் பயன்படுத்தப்படுவதை இந்த இயக்கம் உறுதி செய்யும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் ஏற்றுமதி 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பான உயர்நிலை பணிக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். விண்வெளி தொழில்நுட்பம், கப்பல் கட்டுமானம், வேளாண் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகள், எரிசக்தி பாதுகாப்பு, நிதி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பரஸ்பரம் கண்டறிவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுகள் 90 நாட்களுக்குள் முடிவடைந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முதலமைச்சர் திரு விஜய் மதுரையில் 10 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை இன்று திறந்து வைத்தார். பழமை மாறாமல் நவீன முறையில் இந்த அருங்காட்சியகம் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட தங்க மோதிரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று மதுரையில் இந்த திட்டத்தின் தொடக்க விழாவில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்திற்காக 4 லட்சம் மோதிரங்கள் கொள்முதல் செய்வதற்கு வகை செய்யும் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அருண்ராஜ் கூறினார். வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான நிதியை மத்திய அரசு வழங்கி வந்த போதிலும் ஊதியம் வழங்கப்படாதது ஏன் என்றும் வினவியுள்ளார். போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு வீரமணிக்கு எதிராக புகார் அளிக்க விரும்புவோருக்கான தொலைபேசி எண்ணை சிறப்பு புலனாய்வு குழு அறிவித்துள்ளது. இதன்படி 9345319676 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் புகார்கள், தகவல்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்கலாம் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தகவல் கொடுப்பவர்கள் குறித்த விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும், பெறப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும், ஆடவர் நீளம் தாண்டுதலில் முரளி ஸ்ரீசங்கரும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வித்யா ராமராஜும், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பருள் சௌத்ரியும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். ஆடவர் ஈட்டி எறிதலில் யஷ்வீர் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும், ரோஹித் யாதவ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். ஸ்குவாஷ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில்

இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குத்துச்சண்டை போட்டியின் மகளிர் பிரிவில் பிரியா கங்காஸ் மற்றும் லவ்லினா போர்கோஹெய்னும், ஆடவர் பிரிவில் கபில் பொகாரியாவும் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். ஆடவர் வாலிபால் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மகளிர் 800 மீட்டர் ஓட்டத்தில் பூஜா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஹாக்கி போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 10-0 என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 20 வெள்ளி, 21 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 12வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற வித்யா ராமராஜுக்கு 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அமெரிக்காவின் ஜோர்டின் ஜாஸ்லிட் இணை பட்டம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 08:05. இனி நாம் கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். வணக்கம் நேயர்களே. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் சார்ந்து நிறைய பழமொழிகள் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலை நேர்த்தியாக நேர்மையாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த தொழிலும் வெற்றி பெற்று பெரிய லெவலில் நம்ம சாதனை படைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு இளைஞர் வந்து தொழில் முனைவராக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யார், அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்க தொழிலில் அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்ன, சாதனை படைச்சிருக்காங்க அப்படிங்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
1: சார், என்னோட பேர் கே சங்கர்லிங்கம். நம்ம ஒரு உணவுப் பொருட்களை வந்து உருவாக்கணும்னு நினச்சோம். எப்படி உருவாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, காய்கறிகள், பழங்கள், அதுக்கடுத்து கீரைகள், இதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாவு ஐட்டங்கள் பண்றோம்.
0: எந்த ஒரு பிசினஸ் அப்படின்னாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய இந்த உணவு சார்ந்த இந்த தொழிலுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எவ்வளோங்க சார் இருக்கும்?
1: சார், நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ நான் வீட்லேயோ நான் யார்ட்டையோ கேட்க முடியாது. அப்போ நான் 2016 எண்டில் இருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். 2014 சின்ன சின்னதாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5000 போடுவேன், ஒரு 10000 போடுவேன், எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு ஏதோ ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. 2018 அப்படியே போச்சு. 2019 என்னாச்சு அப்படின்னா, நான் கரெக்டாக ஃபைனல் இயர் முடிக்கிற ஒரு வருஷம் வரப்போ, ஏன்னா ஃபைனல் இயர் உள்ளே நுழைகிறேன். அப்போ என் வீட்டிலேருந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன் அப்படின்னா, நீ படிக்கிறது இன்ஜினியரிங், ஏன் நீ இந்த தொழிலை பண்ணுற, கண்டிப்பாக அந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், இல்லை என்னால் முடியும் அப்படின்னு நான் யோசிக்கும் தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, நம்ம ஏன் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் மணி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2014 முயற்சி செஞ்சேன். ஆனால் எல்லா இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், செமிஃபைனல் போவேன், ஃபைனல் போவேன், ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் 2016, 2017, 2018, 2019 நான் ஸ்டடி ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா, என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை நான் கொண்டு வரணும். அப்போ சேல் தான். அப்போ நான் ட்ரையல் பார்த்தேன், சேல் பண்ணேன், எனக்கு என்ன ஃபீட்பேக் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு 2019-20 நிறைய ஈவெண்ட்ஸில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்.
0: சரி, இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ் போயிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு அவார்ட்ஸில் தான் வாங்கிருக்கீங்களா?
1: எல்லாமே ஸ்டூடெண்ட் கேட்டகரியில் தான் வாங்கியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 3 ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், குளோபல்லையும் நாங்கள் போய் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். இது எல்லாமே எங்களோட பிஸ்னஸ் காண்டி தான். இது ஓவராலாக இந்த எல்லா அவார்ட்ஸும் சேர்த்து எங்களுக்கு ப்ரைஸ் மணின்னு சொல்லிட்டு ஒரு 2.5 லட்சம் இருந்துச்சு. அந்த 2.5 லட்சம் தான் என்னோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னோட கம்பெனிக்கு பார்ட் பண்ணும் 2020. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியும், கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, கையில் காசு இருக்குது, ஆனால் கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கு கொரோனாவில் எல்லாம் லாக்டவுன் ஆச்சு. அப்போ கூட நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, என்னோட கம்பெனிக்கு மொதல் என்ன தேவை அப்படின்றப்ப, ட்ரேட்மார்க், என் கம்பெனியோட நேமை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ட்ரேட்மார்க் எடுக்கிறேன், பேட்டன் எடுக்கிறேன், கவர்மெண்ட்டோட ரூல்ஸில் எஃப்எஸ்சியாக இருக்கட்டும், என்னென்ன லைசன்ஸ் இருக்கோ எல்லா செக்டாருக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓவரால் அந்த 2.5 லட்சம் 1.5 லட்சம் வெறும் டாக்குமெண்ட் காண்டி மட்டுமே நான் செலவழிக்கிறேன். ஏன் அப்படின்னா, என் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஆரம்பிக்கணும் தான் ஒரு ஆசை. அப்போ கவர்மெண்ட்டோட நார்ம்ஸில் எல்லாத்தோட சர்டிஃபிகேட்டு காண்டி மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இதை செலவழிக்கிறேன்.

0: அதுக்கடுத்த பேலன்ஸ் அந்த இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே என் வீட்டில் கொடுத்துட்டேன். அது கொடுத்தப்பட்டு மறுபடியும் ஒரு 50,000 என் வீட்டில் வாங்கி மறுபடியும் அதை தான் நான் என் கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டேன்.
1: இவ்வளோ இதாக பண்ணுறீங்களே, நம்ம கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கான சம்பளங்கள்லாம் என்ன சார் கொடுக்குறீங்க?
0: சார் இப்போ கரண்ட்டில் வந்து 15 பேர் இருக்காங்க சார். ஆனால் நம்ம வந்து நிறைய பார்ட் டைமுக்கு நிறைய பேர் வேலைக்கு எடுப்போம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டல் கான்செப்ட்னால நிறைய இடத்துல நம்மளுக்கு வேலைக்கு தேவைப்படும். ஒரு இடத்துல மட்டும் நாங்கள் ரெண்டல் பண்ணல சார், நாங்கள் ஒரு 11 இன்குபேஷனில் மெம்பராக இருக்கோம்னு சொல்கிறோம்ல. இப்போ நாங்கள் தூத்துக்குடியில் இருப்போம், சென்னையில் இருப்போம், மதுரையில் இருப்போம், தேனியில் இருப்போம், நிறைய ஊரில் வந்து நாங்கள் இருக்கோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அங்கே சின்ன சின்ன வேலை பார்க்குறவங்கள அங்கேருந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அந்த பார்ட் டைம் ஒர்க்குக்கும் ப்ராசஸ் பண்ணுறோம். ஒரு 15 பேர் ரெகுலராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார்.
1: சார் அவங்களுக்கான சம்பளங்கள்லாம்?
0: சார் அவங்களோட சம்பளம் வந்து எப்படின்னா 7,000 25-30 வரை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களோட ஒர்க்கை பொறுத்து அவங்களோட சேலரி வந்து மாறும் சார்.
1: நம்ம கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் சார் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கீங்க?
0: ஆமாம் சார், மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணோம். அதான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒன்லி ரெண்டல் மட்டும்தான் சார் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணமே நான் யோசிச்சது என்ன அப்படின்னா 10 வருஷத்துக்கு நம்ம இந்த ஒரு கான்செப்டை விடக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு ஓன் இண்டஸ்ட்ரி இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது சார்.

0: 25 30 வரை நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார். அவங்களோட ஒர்க்கை பொறுத்து அவங்களோட சேலரி வந்து மாறும் சார்.
1: நம்ம கம்பெனியில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் சார் நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கீங்க?
0: ஆமாம் சார், மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து தான் ப்ராசஸ் பண்ணுறோம். அதான் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒன்லி ரெண்டல் மட்டும்தான் சார் இருந்துச்சு. ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணமே நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, 10 வருஷத்துக்கு நம்ம இந்த ஒரு கான்செப்டை விடக்கூடாது. ஆனால் நம்மளுக்கு ஓன் இண்டஸ்ட்ரி இல்லாமல் நம்ம ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது சார். அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சின்ன சின்னதாக சம்பாதிக்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தேவையான பல்வரைசர் குட்டி குட்டி மிஷினாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இடத்துல நான் வாங்கி போட ஆரம்பித்தேன் சார். இப்போ என்கிட்ட யூனிட் இருக்குது, என்கிட்டையும் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நான் ஒரு 1 டன் பண்ணணும் அப்படின்னா நான் ரெண்டலுக்கு போவேன். அதுவே எனக்கு ஒரு 30 கிலோ 20 கிலோ 50 கிலோ அப்படின்னா என் ஓன் யூனிட்லேயே என்னால் இப்போ ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்.

0: உங்களை போன்று வந்து தொழில் முனைவோர்களுக்கு அரசாங்கம் வந்து நிறைய வந்து தொழில் சார்ந்த பயிற்சிகள் கடன் தராங்க, அது குறிப்பாக மானியத்துடன் கடன் வந்து நிறைய தராங்க. அந்த மாதிரி வாங்கின அனுபவங்கள் உங்களுக்கு எதாவது இருக்காங்க சார்?
1: கவர்மெண்ட் பொறுத்தளவுக்கு என்னன்னா, ஒரு தொழில் முனைவருக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் இருக்குது சார். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு லட்சியத்தில் இருந்தேன் சார். என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட லோன்ஸ் சப்சிடி இதெல்லாம் வாங்கும்போது என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிராண்ட்டுன்னு ஒரு செக்டர் இருக்குது சார். மானியம் பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த லோனை வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் கட்டணும், ஆனால் கிராண்ட் 100% ஃப்ரீ தான். இப்போ நான் ஒரு 10 லட்சரூபா வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த 10 லட்சரூபாய்க்கு நான் பில் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். அப்போ அந்த ஒரு ஃபண்ட்ஸை நான் எடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போதுனா, அதில் நிறைய எலிஜிபிலேஷன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் ஒரு 5 லட்சரூபா வாங்குறேன், மறுபடியும் நான் ஒரு 20 லட்சரூபா வாங்க முடியாது, ஏன்னா எலிஜிபிள் கேட்டகரியில் இல்லை. அப்போ என்னோட கம்பெனிக்கு நாங்கள் என்ன யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போ மணி பெருசாக தேவையோ அப்போ தான் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணோம். ஆனால் நிறையா ஸ்கீம்ஸை நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன் சார். இப்போ அந்த ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அப்போ எனக்கு ஒரு சேலரி கிடைக்கும். அப்போ நான் தொழில் பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு எதுவும் சேலரி இருக்கா அப்படின்னா, கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, நிதி ஈயான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. என்னோட கம்பெனியோட வேலையை வச்சு 10,000-30,000 ரூபாய் 18 மாதம் எனக்கு சேலரியாக தருவாங்க. நம்ம அந்த இதில் போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சேலரியாக வாங்கலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நீங்கள் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணணுமா, அதுவும் ஒரு மிஷின் மாதிரி ப்ராசஸ் பண்ணுங்களா, நிதி பயாஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, 10 லட்சரூபா வரை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிராண்ட்டாக அந்த இதில் வாங்கி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஈடிஏன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆண்டர்பிரனர் டெவலப்மெண்ட். அங்கே கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டில் 3 லட்சரூபா வந்து உங்களோட ஐடியாவை ப்ரோடக்டை டெவலப் பண்ணுறதுக்கு ஃபுல்லி கிராண்ட். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வெறும் 30,000 ரூபா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதே 7 லட்சரூபா கேட்குறீங்களா, ப்ரோடக்டை டு மார்க்கெட் போகிறீங்க அப்படின்னா 7 லட்சரூபாய்க்கு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ அந்த 7 லட்சரூபாய்க்கு நாங்களும் எங்களோட கம்பெனியும் செலக்ட் ஆயிருக்கு சார்.
0: வாழ்த்துக்கள், உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு வந்து 7 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலக்ட் ஆயிருக்கீங்க.
1: ஆமாம், 20 லட்சரூபா ஸ்டார்ட் அப் இந்தியா கிராண்ட் ஃபண்டுக்கும் ஒரு இதுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ஃபைனல் ரவுண்டில் இருக்கும்
0: சார். இப்போ நாங்களும் ஒரு தொழில் தொடங்கி இது மாதிரி மானியங்கள் அப்ளை பண்ணணும் பெறணும் அப்படின்னா, எங்கள் நேயர்களுக்கு ஒரு வழிகாட்டுகள் சொல்லுங்கள், அதை எப்படி அப்ளை பண்ணீங்க சார், அந்த வழிமுறைகளை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்
1: சார். முன்னாடி தான் சார் நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்துச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எம்எஸ்எம்இ நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, எம்எஸ்எம்இல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. எம்எஸ்எம்இ கீழே இப்போ 16 டிபார்ட்மெண்ட் வருது, அதில் இடிஏ, ஸ்டார்ட் அப் டிஎன், டிஎன் இல்லம், அதுக்கடுத்து வந்து டிஎன் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வருது. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கிராண்ட் மணி இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடி எல்லாருமே என்னென்னா, லோன் சப்சிடி மணி மட்டும்தான், ஆனால் இப்போ அது கிடையாது, கிராண்ட்டுன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. கிராண்ட்டு மட்டுமே உங்கள் கம்பெனிக்கு 3 கோடி ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வர, கிராண்ட்டில் மட்டுமே உங்களோட கம்பெனிங்க ரன் பண்ணணும் கூட ரன் பண்ணலாம். ஆனால் அவங்க எதிர்பார்க்கறது இனோவேஷன், ஒரு புதுமையான ஒரு விஷயம் இருக்கா, ஏன்னா எல்லாருக்குமே அவங்களால ஃபண்டத்துக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா லட்சக்கணக்கான பீப்புள் இருக்காங்க. அப்போ அந்த லட்சக்கணக்கான பீப்புளுக்கும் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க, புதுசாக இருக்கா, நாங்கள் ஃபண்டிங் கொடுக்குறோம். ரெண்டாவது, என்வரான்மெண்ட்டுக்கு ஓகேவா, நாங்கள் என்வரான்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பொருளை கொடுக்குறோம், இது பார்க்குறாங்க. அதுக்கடுத்து உமன்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்குறோமா, பொருளாதாரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமா, அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறையா ஃபண்ட்ஸ் வாங்கலாம். அது போக மானியத்திலேயும் நிறையா இருக்குது சார். இப்போ இந்த போன வருஷம் மில்லட் வருஷம்னு சொல்லுவாங்க, அந்த மில்லட் வருஷத்துக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் 75% சப்சிடிக்கு மில்லட்டுக்காண்டி லோன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு 25 லட்சரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு 18 லட்சரூபா வர மானியத்தில் போயிடும். அப்போ அந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது. அதே மாதிரி வேளாண் விற்பனையத்தில் நீங்கள் போனீங்க அப்படின்னா 50% சப்சிடியில் லோன் இருக்குது. அக்ரி மார்க்கெட்டிங் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. நான் 10 லட்சரூபா கேட்குறேன் அப்படின்னா எனக்கு 5 லட்சரூபா சப்சிடி. அதே வந்து நான் 5 லட்சரூபா கேட்குறேன் அப்படின்னா எனக்கு 40% சப்சிடி. அப்போ 2 லட்சரூபா எனக்கு சப்சிடியாக கிடைக்கும்.

0: அப்ப இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ல நிறைய பாட்டு இருக்கு
1: சார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துடலாம் சார். ஒரு இளைஞராக இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வந்து கடுமையாக உழைத்து உங்களுடைய இந்த பொருளை வந்து உலக அளவில் கொண்டு போயிருக்கீங்க. உங்களை போன்று இன்று படித்த இளைஞர்கள், நாங்களும் வந்து ஒரு தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க சார்?
0: எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு விஷயத்தை தள்ளிவிடுறேன் அப்படின்னா நான் கடைசி வரை ஓட மாட்டேன். அப்போ ஒரு பிஸ்னஸ்க்கு முக்கியம் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும். உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் மோட்டிவேட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகி ப்ராசஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, உங்களோட கஸ்டமர் யாருன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். மூணாவது என்ன அப்படின்னா, மற்றவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவனிக்கவே கணக்காதீங்க. உங்களால் அதை முடியும், முயற்சி பண்ண முடியும், எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதை நோக்கி மட்டும் போங்க. உங்களால் கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு உங்களால் கொண்டு போக முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என்னையே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பாடுபட்டு இன்றைக்கி என்னால் அச்சீவ் பண்ண முடியுதா? அப்போ கவர்மெண்ட் செயலே நான் சொன்னேன், நிறைய கவர்மெண்ட்டோட திட்டங்கள் இருக்குது. ஒரு ட்ரைனிங் மூலமாகவோ இல்லை ஒரு மானியம் மூலமாகவோ இல்லை கிராண்ட் மூலமாகவோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிரச்சனையே கிடையாது. கவர்மெண்ட் நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்களா, அந்த ஐடியாவுக்கு நான் மணி தரேன், நீங்கள் தொழில் ஆரம்பிங்க, நிறையா பேருக்கு நாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கூப்பிடுது. நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தது மூலமாக உங்களோட கம்பெனியை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் உங்களோட கம்பெனி இங்கே இல்லை இன்டர்நேஷ்னல் தரத்துக்கு கூட உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உயர்த்த முடியும்.
1: சார், நேரம் போனதே தெரியல இந்த இன்டர்வியூவில். அதாவது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனோட இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளம் வயதிலேயே கடுமையான உழைப்பு, முழு ஆர்வம், விடாமுயற்சி கொண்டு இன்னைக்கு வந்து மதுரையில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் வந்து கடல் கடந்து இன்னைக்கு பயணிக்குது அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் நீங்க வந்து மிகச்சிறந்த ரோல் மாடலா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து எங்க நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் மேன்மேலும் உயரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆகாஷ்வாணி மதுரையின் சார்பாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
0: இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் என்னோட பேச்சை கேட்ட நேயர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் கே சங்கரலிங்கம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அச்சாணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:43. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். இது மதுரத்தென்றல். இனி மதுரத்தென்றலில் தொடரும் பாடல்

0: ஆயிரம் கஞ்சாடையில் காதல் என்ற செய்தி சொல்ல கூடு வந்தது.
1: நேற்று நீல கண்ணன்,
0: ஆஹா,
1: இன்று நீ காதல் மன்னன்.

0: சுகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா ஜிங்கிரிச்சான் ஜிங்கிரிச்சான் ஜிங்கிரிச்சு சாஞ்சி சாச்சான் கண்ணி மலரே நீ மலர்ந்த வெண்ண கண்ணிலா
1: மெல்லவா மெல்லவா கையடைத்து

0: விரலால் நான் கொட்ட போது எப்படி செஞ்சிரிச்சான் செஞ்சிரிச்சான் செஞ்சிருச்சு அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி
1: இன்பமே
0: இளைய கண்ணி பள்ளி கொள்ள தொட்டிலே போட

0: செய்தி சொல்ல கூடு வந்தது.
1: La la la.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டு கால சேவைகள் குறித்தும், தொடர்ந்து 3 முறை நாட்டு மக்களால் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் தலைமையிலான மத்திய அரசு செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அதன் மூலம் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், பல்வேறு துறைகளில் நாடு அடைந்து வரும் வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார். வணக்கம் சார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்விற்கு வந்து 25 ஆண்டுகள் ஆகின்றன சார். பிரதமர் ஆற்றி வரக்கூடிய இந்த மக்கள் பணி குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
3: முதன் முதலாக அரசியல் கட்சியிலிருந்து அவர் வந்து ஒரு பொது பொறுப்புக்கு வருகிறார். அது முதல்வர் பதவி. அவர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவர் வந்து எம்எல்ஏ இல்லை. அதாவது சில பேருடைய சாதனைகள் முறியடிக்கப்படாத சாதனைகளாகவே போயிடும். அதில் ஒரு முக்கியமான ஒரு நபராக, முக்கியமான ஒரு தலைவராக நான் பாரத பிரதமரை பார்க்கிறேன். அவர் குஜராத்துடைய சட்டசபையில் கால் எடுத்து வைக்கும் போது அவர் முதல்வராக கால் எடுத்து வைத்தார். அவர் அப்போது எம்எல்ஏ கிடையாது, அப்புறம் எலெக்ஷனில் ஜெயித்தார். அதே மாதிரி பாரதத்தின் பிரதமராக 2014 ஆம் ஆண்டு அதாவது கால் எடுத்து வைக்கும் போது அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் எலெக்ட். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே வேறு யாரும் நடப்பதற்கான சாத்திய கூறே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் நம்ம 25 வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அவர் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பொதுமக்களிடம் டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, இன்டர்மீடியேட்டே தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் எழுதலாம், அவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அதுக்கான என்ன நிகழ்வுன்றது தெரியும். எந்த ஏரியாவில் எந்த இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டாலும் அவரால் பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி டைரெக்டாக உங்களால் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஆராய்ச்சி மணி அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை வந்து இன்றைக்கி நம்ம கணினி மயமாக்கப்பட்டு அது கைபேசியின் வாயிலாக வந்த பிறகு அது பிரதமர் அலுவலகத்தையே உங்களால் தொடர்பு கொள்ளும் அளவுக்கு மாற்றி அமைத்தவர். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுடைய சிற்பி அப்படின்னு இருக்கும். இப்போ எனக்கு ரொம்ப பிடித்த தலைவர்களில் லீ குவான் யூ அவர்களும் ஒருவர். ஸோ அவர் வந்து நவீன சிங்கப்பூரின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, நவீன சிங்கப்பூரின் சிற்பி அப்படின்வாங்க. அதே மாதிரி துருக்கி நாட்டில் முஸ்தபா கேமல் அப்படின்ற ஒரு தலைவர், பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டத்தில் அந்த நாட்டின் தலையெழுத்து மாற்றி அமைக்க ஒரு வல்லமை படைத்த ஒரு தலைவர் வருவார். அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்தியாவுடைய தலையெழுத்த மாற்ற வந்த ஒரு சிற்பி, நவீன இந்தியாவின் சிற்பின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். 2026 இருக்கிறோம், 2021 நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். இவர் கடந்து வந்த பாதை எல்லாமே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதைகள் தான். ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட லீவையோ வேற யார் மேலேயும் ஒரு பெரிய அளவுக்கு விமர்சனமோ, சொந்த கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவராக இவர் இருப்பது உலக நாடுகளுக்கே ஒரு பெரிய ஒரு வழிகாட்டியாக இருப்பது தான் நம்ம பார்க்க முடியும்.
2: இப்போ வந்து பிரதமர் வந்து நீங்கள் உங்களுடைய பேச்சினுடைய வந்து ஒரு குறிப்பிட்டீங்க, மக்கள் கிட்ட வந்து நேரடியாக வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட மனம் திறந்து பேசணும் அப்படின்றதுக்காகவே வந்து நம்ம ஆகாஷ்வாணியில வந்து பாத்தீங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சி அதற்கான கருத்துக்களை வந்து மக்கள் கிட்ட இருந்து கேட்பாரு. அப்போ மக்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள், அதே மாதிரி சிறந்த ஆளுமைகளை வந்து அந்த நிகழ்ச்சி வாயிலா வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துவாரு. அதே மாதிரி உலகில் எந்த மூலையில என்ன விஷயங்கள் வந்து மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்ற விஷயங்கள் இருந்தா அதையும் கூட அந்த உரையின் வாயிலா வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வானொலி அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து போய் சேரக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு வந்து கைபேசியிலயும் நம்ம வந்து வானொலி கேட்கிறோம், கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வயல்காட்டுல கூட வந்து வானொலி கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து இப்பவும் பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து வானொலி வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஊடகமா தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வானொலியில வந்து பிரதமர் உரையாற்றக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க?
3: இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கணினிமயமாக்கப்பட்ட விஷயத்தில் இதை எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு நிகழ்ச்சி. இது எல்லா மாதமும் எல்லாருமே வெயிட் பண்ணி இதை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும்
2: ஆர்வமும் கூட மக்கள்கிட்ட இருக்கு. இந்த முறை பிரதமர் என்ன பேச போறார், இதை பற்றியெல்லாம் நமக்கு சொல்ல,
3: நம்மளும் சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச சில ஆளுமைகள் இருப்பாங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்கலாம், நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வெற்றிகளாக இருக்கலாம், இல்லை எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்ற விஷயமா இருக்கலாம், எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கணும். முதல்ல செவி கொடுக்கிறார், அதுவே பெரிய விஷயம். ஒரு நாட்டுடைய தலைவருக்கு முக்கியமான ஒரு எது இருக்கணும் அப்படின்னா நம்ம நாட்டுடைய குடிமகன்கள் சொல்வதை அது கொடுத்து கேட்கணும்னு.
2: அதாவது நான் சொல்றது நீங்க கேளுங்கன்னு இல்ல, நீங்க சொல்றது
3: நான் எதிரொலியாக நான் வந்து உங்களுடைய குரலாக, அது மனதின் குரல் அப்படின்றது இந்தியாவின் குரல், இந்தியாவின் குரலாக அவர் மனதின் குரல் அப்படிங்கிற

0: ப்ரோக்ராமும் பண்ணுறாரு. அதோடைய அது வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் இந்த மாதமும் அடுத்த மாதம் எல்லாமே எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இதில் நம்மளும் சொல்லலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் அது வந்து பெரிய சக்ஸஸ். அதே மாதிரி எல்லாருக்கும் உள்ளடக்கியது, கார் ஓட்டுறாங்க இல்லை பைக் ஓட்டுறாங்க இல்லை எல்லாருமே ஓட்டுற போது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் கூட அதில் வந்து இடம்பெறுது. முக்கியமாக இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அப்புறமா விவசாயிகள், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம். இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே இது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இது ரெண்டுமே இதுக்கு சக்ஸஸாக இருக்குது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பேசப்படும் பொருளாகவும் இருக்குது. இது வந்து இந்த காலத்தில் அதாவது இந்த நவீன உலகத்தில் இது சாத்தியமா அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புனாங்க. ஸோ இது போய் யாரும் ரேடியோ கேட்பாங்களாப்பா. அதுலேயும் முக்கியமாக பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவர் எப்படி இருந்தாருன்னா இவர் வரதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் தலைவர் அப்படிதான் இருக்கும். அரசியல் தலைவர் சொல்றது யாராவது ஒரு ப்ரோக்ராமா போய் கேட்பாங்களா, அதுலயும் ஒரு பிரைம் மினிஸ்டர் சொல்றது ரேடியோல அதுலயும் ஒரு மாசத்துல வச்சு அது இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அப்படின்னும் போது அது அவர் எடுத்த முன்னெடுப்பு. அதே மாதிரி அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதுக்காக அவர் மெனக்கெடுறாரு முக்கியமா. அதே மாதிரி எல்லார்கிட்டமும் கருத்து கேட்கிறாரு, அதை வந்து அவர் எதிரொலிக்கிறார். அதனால தான் அவர் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கே தவிர இதுல வந்து ஒரு தனிநபர் அப்படின்றத மீறி ஒரு 140 கோடி மக்களின் ஒரு எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இது வந்து எதிர்பார்க்காத ஒரு பொருள். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க, இதுல சோசியல் மீடியால கூட இந்த மனதின் குரல் வருது. ஸோ அதுலயுமே உட்கார்ந்து அது உட்கார்ந்து கேட்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அது அவருடைய வெற்றி அப்படின்றத விட அவர் இந்திய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம், இந்திய மக்களின் எண்ணத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அதை கொண்டு சேர்க்கின்ற விதம், அதற்காக அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய முயற்சி, அதோடைய என்ன சொல்றது அந்த ஒரு டீம் ஒர்க் பண்ணது அது அவருக்கு பின்னாடி. இதுல முக்கியமா சொல்லணும்னா அவர் வந்து எது வேணும்ன்றது செலக்ட் பண்ற சும்மா எழுதி கொடுத்தாலும் படிக்க முடியாது. அதுல வந்து அவர் எடுத்துக்கொள்ள, ஏன்னா அதுல வந்து அது உண்மையிலேயே மனதிலிருந்து வருகிறது, மனதில் ஆழத்திலிருந்து வருகிறதுனால தான் அது அவ்வளவு பெரிய வெற்றியான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறான்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்தந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து சொல்லப்படுது. சமீபமா வந்து பாத்தீங்கன்னா வந்து மழைநீர் சேகரிப்போட அவசியத்தை பத்தி வந்து பிரதமர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மழைக்கால நேரத்துல வந்து நம்மளுடைய மழைநீரை நம்ம சேர்த்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பயனடைய முடியும் அப்படின்ற ஒரு வலிமையான கருத்தையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இதே போல இன்னொரு விஷயத்தையும் வந்து பார்க்கிறோம். என்ன அப்படின்னா எல்லோருக்குமே அவங்களுடைய அன்னை அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அன்னை இல்லாம நம்ம இல்ல. அப்படிப்பட்ட அன்னையோட பெயர்ல மரம் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மகத்தான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கேட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். ஒண்ணு, நம்மளுடைய தாயை வந்து நம்ம பெருமைப்படுத்துறோம் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, சுற்றுச்சூழலுக்கு ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில மரம் வளர்க்கக்கூடிய பழக்கத்தை நமக்கு உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மக்கள் பணினா இதுதான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களை நல்வழிப்படுத்துது, அதே சமயம் நாட்டுக்கும் நல்லதை வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இதுல முன்வைக்கிறாரு பிரதமர். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை?
0: பாரத பிரதமர் ஆவதற்கு முன்பாக ஒரு நேர்காணல்ல சொல்ற விஷயம், நான் பெருசு விஷயம் எல்லாம் பண்ண மாட்டேன் அவர் சொல்றாரு. அதாவது பெரிய விஷயங்களை சாதாரணமா செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக ஒரு யுக புருஷனாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் வாயிலிருந்து வந்தது. நான் பெரிய விஷயம் எல்லாம் செய்வேன், சின்ன சின்ன விஷயங்களை கோர்வையாக செய்வேன். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கோர்வையாக செய்து பிடிக்கப்படும் பொழுது அது பெரிய விஷயமாக மாறுகிறது. இதுல வந்து இப்படிதான் நான் ஒர்க் பண்ற விதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சின்ன சின்ன விஷயங்கள், முதல்ல விஷயம் இந்தியாவுடைய சாணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேமிலி சிஸ்டம். அந்த ஃபேமிலி சிஸ்டத்துடைய மெயின் ஒரு குடும்பத்தின் அச்சாணி அப்படின்னா அது வந்து தாய். அவருடைய தாய்க்கு அவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணெதிர நம்ம வந்து அவர் வாழ்ந்த விஷயம் நம்ம பார்க்கறோம். ஸோ அதை மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலி சிஸ்டத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி மரம் நடுவது அப்படின்னும் போது சில நாடுகள் நம்ம பார்க்குறோம். ஜென்ரலாக சிங்கப்பூர் அப்படின்ற ஒரு நாடு, அந்த நாட்டுடைய பேரை கிரீன் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் அந்த நாட்டுடைய தலைவர், முதல் தலைவர் லீ குவான் யூ அவர்கள் இதே போல் மரம் நடுவது அப்படின்றத எடுத்துகிட்டு வந்தார். இன்னைக்கு அந்த சிட்டி எப்படி இருக்குன்னு. அதே போல் பாரத பிரதமர் சில விஷயங்கள்லாம், அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்படின்னு கேட்கிற விஷயம்லாம் சிலதெல்லாம் இருக்கு. அதில் முக்கியமாக துடைப்பத்தை கையில் எடுப்பது, அந்த நாட்டுடைய குப்பைகளை சரி செய்வது. அது வந்து நான் சொல்றது உள்ளுக்குள்ள அரசியல் இல்லை, தெருக்களில் இருக்கக்கூடிய குப்பைகளை ஸ்வச் பாரத். அது ஆரம்பிக்கும் போது பல்வேறு லெவலில் இருக்கவங்க பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. இன்னைக்கு முன்னாடி இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கா இல்லையா அவ்வளோதான் முக்கியம். இன்னொன்று, நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் ரொம்ப ஜாஸ்தி, நம்மளுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே உடனே ஏற்றுப்பாங்களா? ஏற்றுப்பாங்க. ஆனால் இதுக்கு பெரிய நாடு, இது சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு, இதுக்கு நாள் எடுக்கும். ஆனால் அன்னைக்கு அவர் எடுத்த அந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா? 2014 போது இருந்த இந்தியாவுடைய ரயில் நிலையங்கள், எப்படி இருந்தது, இன்று எப்படி இருக்கிறது, இந்த வித்தியாசம் அவர் அன்றி கையில் எடுத்த

0: குறைப்போம். அதே போலதான் இன்று மரம் நடும் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காருல, இது பிரதமர் மோடி அவர்களுடைய எடுத்துக்கூடிய முன்னெடுப்பு எல்லாமே இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது. ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் இவர் எதுக்காக இதை சொன்னாரு, எதுக்காக இதை முன்னெடுக்கிறாரு அப்படின்ற விஷயம் வந்து ஒரு ஜெனரலா சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே பொலிட்டீஷியன் தான், அது வந்து ஒரு மாற்று கருத்தே இல்லை. அது நம்ம பாரத பிரதமர் போறதுன்னு நினைச்சுக்கோங்க. ஆனாலும் ஒரு விஷயம் பார்த்தோம்னா அதையும் தாண்டி சில விஷயம் இருக்கு. என்னன்னா, இந்தியாவுடைய பிரதமர் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த எலெக்ஷனை முன்வைத்து இருக்காது, அடுத்த தலைமுறையோ இல்ல நூற்றாண்டையோ குறிவைத்து தான் இருக்க முடியும். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். நம்மளுடைய ரயில்வே அமைச்சர் ஒரு பிளான் அனுப்புகிறார், ஒரு வரைபடம், இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ரயில் நிலையத்தோட வரைபடம் அனுப்புகிறார். அது ராத்திரி ஒரு 11 மணிக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு போகுது. 1 மணிக்கு பதில் வருதான். இந்த வரைபடம், இந்த டிசைன், இந்த பிளான் வந்து நல்லா இருக்கு, ஆனால் அது இன்று இருக்கக்கூடிய மக்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீ 20 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் இந்த பிளானை மாற்றணும். ஒரு 20 வருஷம் கழிச்சு இந்த ஊர் எப்படி மாறும்னு யோசிங்க. அப்போ இந்த ரயில் நிலையம், இந்த ரயில் நிலையம், இந்த டிசைன் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரயில் நிலையத்தை வடிவமைத்து மாற்றி பாருங்கள். அப்போ நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா சரியாக வருதான் பார்த்துட்டு அப்புறமா அனுப்புங்க. ஸோ நான் சொல்லும் போது நேரம் பாருங்கள், 1 மணி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு, நான் சொல்கிறது இந்த அடுத்த எலெக்ஷனுக்கு அது பண்ணிருக்கலாம், ஆனால் அது பண்ணல. ஸோ அடுத்த நூற்றாண்டோ இல்லை அடுத்த தலைமுறைக்கு இந்த திட்டம் போய் சேரணும். அது ரயில் நிலையமாக இருந்தாலும் அடுத்த தலைமுறை வரணும்னா ஒரு 20 வருஷம் ஆகும். அப்போ 20 வருஷம் கழிச்சு ஒரு இன்னைக்கு பிறக்கிற குழந்தை 20 வருஷம் கழிச்சு காலேஜ் போகுது. ஸோ அந்த காலேஜ் போகக்கூடிய குழந்தை எப்படி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ரயில் நிலையம் இருக்கணும்ன்றது தான் திட்டம். ஸோ அதனால் இன்றைக்கி மரம் நடுறோன்னா இன்றைக்கி பலன் அனுபவிக்க மாட்டார்கள், அது பின்னாடி இருக்கவங்களுக்கு தான் பலன் போய் சேரப்போகுது. அந்த முன்னெடுப்பை இன்று எடுக்கிறார். அதனால தான் அவருடைய திட்டம் வந்து சாதாரணமாக தெரியும். என்ன மரம் நடுறதில் என்ன இருக்குது, மரம் நடுவதை சாதாரணமாக நிறுத்தவில்லை. இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடந்தது, அதில் 11 தலைவர்கள் இருக்காங்க. அத்தனை பேரையுமே எவ்வளோ விஷயம் பண்ண வச்சிருக்கலாம், ஆனால் அத்தனை பேரையும் வரிசையாக நிற்க வச்சு அந்த மரம் நடும்பொழுது நாளைக்கு அந்த மரம் வளரும். ஸோ இந்த நாட்டிலேருந்து வேற ஒரு தலைவர் வருவாங்க. இந்தியாவிலையும் இந்த மாதிரி ஒரு தலைமை இருக்குது அப்படின்ற அந்த நாடு, சில நாட்டில இருந்து வரக்கூடியவங்க பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி நம்மளுடைய நாட்டில இருந்து வந்தவங்க இந்த இடத்துல மரம் நட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் சேரும். அது வந்து உலகத்துடைய முக்கியமா இந்த கிளைமேட் சேஞ்சுன்னு வருது. இப்போ எல்னினோ லானினா நிறைய பருவநிலை மாற்றம் இருக்குது, சீதோஷ நிலையை மாறும்போது மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதை வந்து முன்னெடுக்கிறார். ஸோ சாதாரணமாக ஒரு சின்ன நிகழ்வாக தான் இருக்கும், அம்மாவின் பெயரில் ஒரு மரம்ன்ற மாதிரி சாதாரணமாக இருந்தாலும் இதற்குள்ளே இவ்வளோ விஷயத்த அவரால் சைலண்ட்டாக உள்ள பெனிட்ரேட் பண்ண முடியுது. இன்னொன்று, மரம் நடுவது சாதாரண நபர் அல்ல, ஒரு நாட்டினுடைய பிரதமர். அவர் வந்து முன்னெடுக்கும்போது அவரை பின்தொடரும் பலரும் இதை செய்வார்கள். அப்போ வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் கடைக்கோடி மக்களுக்கும் சேர்க்க முடியும் அப்படின்றத நடைமுறைப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம.
1: நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக திகழும் வகையில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொண்டு வருவதா சொல்லியிருக்கீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் இசை பேருரை நிகழ்த்தியுள்ளவர் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

குமாரி முத்தா பிள்ளை என்னும் ஒரு அவர் ஒரு இசைவாணர். சிதம்பரத்துக்கு வடகிழக்கில் இருக்கிற தில்லை விடங்கன் அப்படிங்கிற ஒரு சிற்றூரில் 18ஆம் நூற்றாண்டு அவர் பிறந்தார். சைவ வேளாளர் மரபு குலத்தை சார்ந்தவர் அவர். இவருடைய தந்தையார் பெயர் தெய்வ பெருமாள். அவருக்கு இவர் பிள்ளையாக கிபி 1712 பிறந்தவர். மனிதனாக பிறக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதும்பா. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு ஔவையார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். மனித பிறவி எடுத்தவர்களுக்குத்தான் தெய்வத்தை நினைக்கவோ தெய்வத்தின் பெயரை சொல்லவோ தகுதி இருக்கு. ஆகினால இந்த மானிட பிறவியை நாம் வீணடிக்காமல் பகவத் சிந்தனையோடு இருந்தோமானால் கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் புரிவார். இந்த வழியிலேதான் மாரிமுத்தா பிள்ளை இருந்தார். அது மட்டுமல்ல, அரிது அப்படின்னு சொல்றது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, இறைவன் கிட்ட பக்தி செலுத்துறதும் அரிதுதான். எல்லாத்தையும் விட மிக அரிது இறைவன் இடத்துல நம்ம பக்தி செலுத்தணும். அந்த வழியில பிறந்தவர் இந்த மாரிமுத்தா பிள்ளை. சின்ன வயசுலேருந்தே பாடல்கள் எல்லாம் இயற்றுவதில் இவர் ரொம்ப மகா கெட்டிக்காரர். இவருடைய குரு சிங்கநாத தேசிகர்னு பேர். இவருக்கு கல்யாணமாகி 3 பிள்ளைகள் இருந்தா. முதல் பிள்ளை பேரு பெருமாள் பிள்ளை. 2வது பிள்ளையை பற்றி தெரியல. 3வது பிள்ளை குமாரசாமி பிள்ளை. பேரன் ஐயா துரைசாமி பிள்ளை. இவர்கள் எல்லோருமே தமிழ் புலவர்கள் தான். மூத்த பிள்ளை தன்னுடைய 12வது வயசுல இருக்கும் பொழுதே உமையவள் மாலை அப்படின்னு ஒரு பிரபந்தம் எழுதினார். ஆனா என்னமோ தெரியல, இந்த பிரபந்தத்தை பாடி முடிச்சதுமே அந்த பெருமாள் பிள்ளைக்கு அறிவு மயங்கி குடும்பத்தினுடைய நினைவே இல்லாமல் அவர்

இறந்துட்டார். எங்க பார்த்தாலும் அலைஞ்சு திரியறார், என்ன பண்றதுன்னு தெரியல. இதை பார்த்தா பெற்றவர்களுக்கு எப்படி இருக்கும்? மாரிமுத்தா பிள்ளை பார்த்தார், ஆண்டவனே இது என்ன சோதனை? எனக்கு எதற்காக இந்த மாதிரியான ஒரு சோதனையை தாம் தருகிறீர்? நடராஜ பெருமானை வேண்டினார், பிள்ளையின் இந்த கோரமான நிகழ்ச்சியை பார்த்து இந்த தீமையை போக்கும்படி பலவாறாக வேண்டினார் அவர். வேளாளர்களெல்லாம் எவ்வளவு சிறப்பானவர்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அறப்பளி சத்தர. அதில் அந்த பாடலை நம்ம இப்போ பார்க்கலாம். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா, அறப்பளீசுர தேவன் அப்படின்னு அந்த அறப்பளீஸ்வரர் அந்த பாடலில் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காருன்னா,

யாகம் முதலிய தொழிலெல்லாம் பண்ணி நல்ல பேரோட நல்லவர்களா வாழறது அதுதான் யஜனாதி கர்மம். நல்லபடியா நடந்து அரசாங்கத்துல இந்த ராஜ்ய பாரம் செய்து மன்னர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கறது, வாக்கு தவறாம தனம் தானியம் தேடி நல்லவரா வாழறது, நம்ம கிட்டதான் எல்லாமே இருக்கு. இவா ஏழை, அதனால இவனை நம்ம மதிக்கக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. அவர்களுக்கும் உதவி செய்து வளமையா வாழறதுக்கு நம்ம எல்லா வழிகளையும் பண்ணணும். எல்லா கோயில்களுக்கும் போய் பூஜை பண்ணிட்டு நல்ல பேரோடு இருக்கிறது, பசுமையான குவளை மாலை புனைந்து கலப்பை மேழியால் அந்த தொழில் செய்து பெருமை காண்பவர்கள் அவர்கள். கையிலே மலைதனில் வாழும் அதிபனை தினமும் துதிப்பவர்கள் இப்பேற்பட்டவர்க்கும் சோதனையா? இத்தனையும் உள்ளவர்தான் இந்த மாரிமுத்தா பிள்ளை, என்ன சோதனை இது? இல்லை, இது சோதனை இல்லை. ஏன்னா இப்படி ஒரு சோதனை வரலை அப்படின்னா இப்பேற்பட்ட அந்த புலியூர் வெண்பா அருமையான கீர்த்தனைகள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குமா? பிள்ளை இவ்வளவு உடம்பு நலமே இல்லாமல் இருக்கிறதுனால மாரிமுத்தா பிள்ளை நடராஜ பெருமானை வேண்டினார் இல்லையா? தினமும் வேண்டுவார் ஓயாம அவர். ஒரு நாள் அர்த்தராத்திரி பூஜையை முடிச்சதும் வழிபாடு பண்ணி ரொம்ப கவலையா இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த திண்ணையில படுத்துருந்தார், தூங்கியே போயிட்டார். அப்படி தூங்கும் பொழுது அவருக்கு ஒரு கனவு வந்தது. நமக்கும் கனவு வரும் தூக்கத்துல, ஆனா அந்த கனவெல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது, அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஆனா இவருடைய கனவுல என்ன வந்தது அப்படின்னா, நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் நடராஜர் கோலத்திலேயேவா வந்தார்? இல்ல, யாரு மாதிரி வந்தார் தெரியுமா? ஒரு பெரியவர் மாதிரி வந்தார். வந்து இந்த ஊருக்கு ஒரு பிரபந்தம் பாடினேயானா உன்னுடைய கவலையெல்லாம் தீந்துடும் இந்த அப்படின்னு சொல்லி மறைஞ்சு போயிட்டார். உடனே மாரிமுத்தா பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நினைச்சு நினைச்சு மிகவும் மகிழ்ச்சியாக உடனே ஆண்டவனை நினைத்து பாடினார். அதாவது அவர் குரு கிட்ட இவர் சங்கீதம் கத்துண்டார், கல்வி கத்துண்டார், சமய நூல்களெல்லாம் எப்படி செய்யணும்னு கத்துண்டார், எல்லா வழிமுறைகளும் அவருக்கு தெரியும். அதனால அவர் பாட ஆரம்பிச்சு விட்டார். மாணிக்க வாசகர் மனித பிறவி சாமான்யமா நமக்கு கிடைக்கிறது இல்லை, அவர் எப்படி சொல்றார் அப்படின்னு

அவர் எதெல்லாம் சொல்ற, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகிங்கிறார். ஒவ்வொரு பிறவியும் நம்ம மனித பிறவி லேசில் கிடச்சி விடுறது இல்லை, எவ்வளவோ பிறவிகளெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்கிறது. இந்த மனித பிறவி கிடைக்கும் போது அதை வீணாக்காம ஆண்டவனை நினைத்து தியானம் செய்யணும் அப்படின்னு ரொம்ப அழகா அவர் சொல்லியிருக்கார். இப்பேற்பட்ட ஒரு பக்திமானுக்கு இப்படியெல்லாம் வரலாமா? பெற்றவருக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவர் தினமும் கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா என்ற நூலை பாடி முடித்தார். என்ன அதிசயம், அவருடைய மகனுக்கு இந்த நோயானது தீர்ந்தே போயிடுத்து, உடம்பெல்லாம் சரியா போயிடுது. குதிக்கிறார், கூத்தாடுறார், ஆண்டவனே உன்னுடைய கருணையே கருணை, கருணை பெருங்கடல் ஆண்டவனே அப்படின்னு அந்த இறைவனை நினைத்து நினைத்து பெருமிதம் அடைகிறார். வள்ளுவ பெருமான் சொல்றது போல, சொல் வன்மையா இருந்தா வெற்றிதானே.

சொல்றதெல்லாம் திறமையா சொல்ல தெரியணும் நமக்கு. இதுக்கு ஏதாவது பொருளோ திடமோ இதெல்லாம் வேணுமா? நயமா சொல்லணும். ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா அதை நன்னா, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம நன்னா காதுல வாங்கிக்கணும். சில பேர்லாம் நம்ம நன்னா கவனிக்கலாம். நம்ம ஏதாவது பேசிட்டு இருந்தா இவாளும் கூட கூடவே சொல்லிட்டு இருப்பா, ஆமா ஆமா எனக்கு கூட இப்படிதான் நடந்தது அப்படின்னு பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பா, நம்மள பேசவே விட மாட்டா. ஆனா அப்படிலாம் இல்லாம ஒருத்தர் பேசினா அதை நிதானமா அவ என்ன சொல்றான்னு கேட்டு அறியணுமா. அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஒரு சொல் எப்படி சொல்லணும், அந்த சொல்லை எப்படி விளக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த மாரிமுத்தா பிள்ளைக்கு நன்றாக தெரியும். இறைவன் இந்த மாதிரி கொடுத்த வரத்தை நினைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார், மனமிறங்கினார், தீமையும் ஒழிஞ்சொடுத்து அந்த முறையிலே மாரிமுத்தா பிள்ளை திருக்கோயிலுக்கு போய் வழிபட்டு புலியோர் வெண்பா அப்படின்ற நூலை பாடினார். இதிலே மனமிறங்கிய இறைவன் மாரிமுத்தா பிள்ளைக்கு இன்னும் அருள் செய்து கொண்டே இருக்கிறார். எப்படி தெரியுமா? அந்த பாடல் எல்லாம் எழுதுவதற்கு அவர் வரம் கொடுத்தார். அந்த அருளால சிதம்பரேசர் விடுத்தூது, விரலி விடுத்தூது, வருணாபுரி, ஆதி மூலவர் குறவன்றி, ஆதி மூலீசர், நொண்டி நாடகம், அநீதி நாடகம், புலியூர் சிங்கார வேலவர் பதிகம், விடங்கேசர் பதிகம், நடராஜர் பேர்ல இசை பாடல்களெல்லாம் அநேகமான பாடல்கள் பாடிக்கிறார். ரதபந்தம் முதலிய சித்திர கவிகள், பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள் இவையெல்லாம் இயற்றினார். நமக்கு இவருடைய பாடல்கள் எல்லாம் 25 தான் கிடைச்சிருக்கு. அந்த 25 கிடைச்சிருக்கு. அவர் எத்தனையோ அந்த பாடல்களில 17 ராகங்கள் பாடியிருக்கார். அதாவது ஆரபி, பைரவி, சௌராஷ்டிரம், ஆனந்த பைரவி, மத்தியமாவதி, புன்னாகவராளி, செஞ்சுருட்டி, சாவேரி, தோடி, சுருட்டி, பூர்வி கல்யாணி, எதுகுல காம்போஜி, பேகட, மோகனம், தேவகாந்தாரி, இப்படி பல பல ராகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கார். அது மட்டுமல்ல, தாளங்களில் திரிபுட்ட தாளம், ரூபக தாளம், சாப்பு தாளம் மற்றும் ஏக்கத்தாளம் இவையெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார். இவருடைய சில பாடல்கள் இன்றும் கச்சேரிகளிலும் பரதநாட்டியம் இவற்றிலெல்லாம் பயன்படுத்துகிறார்கள். இப்படி இருக்கும் இவர் எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த ஒரு பாடலிலே நாம் முதல் பாடலாக நாம் இங்க கவனிப்போம் என்னன்னா, தில்லை சிதம்பரமே அப்படின்னு இவருடைய முத்திரை தில்லை அம்பலவாணன் அந்த மாதிரி எல்லாம் இவர் நிறைய வச்சிருக்கார். அப்படி இருக்கும்பொழுது இந்த பாடலை பாடியிருக்கார். எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

இப்படி இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு வேலுச்சாமி பிள்ளைன்னு இவருடைய கொள்ளு பேரன் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் அச்சிட்டாரா. அதனால தான் நமக்கு இந்த பாடல்கள்லாம் நமக்கு பாட முடிகிறது. சித்திர கவிகள் பல வண்ணங்கள், பல தனி பாடல்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வீடும் அம்பலமாகி விடும், அதாவது இவர் பாடுற பாடல்ல ஆண்டவனே சாதாரணமாக அவரை புகழ்ந்து பாடுவோம், ஆனால் இவர் நிறையா நிந்தா ஸ்துதியில் பாடுவாராம். நிந்தா ஸ்துதின்னு நம்ம சொல்கிறோமே, நிந்தை அப்படின்னா திட்டுறது, ஆனால் இங்கே நிந்தைங்கிறது வந்து திட்டுறது கிடையாது. ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு நண்பன் நமக்கு ரொம்ப க்ளோஸாக வருவான், முதல்ல அவன் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தோன்னா உங்கள் பேர் என்ன, என்ன சமாச்சாரம்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்போம். நீங்களும் நானும் ஒரே வயசு தான், என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கேன். நீங்கள் நல்லா தாராளமாக என் பேரை சொல்லியே கூப்பிடலாம், உடனே பேரை சொல்லி கூப்பிடுவோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ வா போன்னு பேசுவோம், இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோன்னா வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணுவார், அது வந்து வாடா போடான்னு சொல்கிறது ரொம்ப சுவாதீனமாக சொல்கிறோம். அந்த மாதிரி பகவான்கிட்ட இவர் எப்படின்னா நிந்தாவை, அந்த நிந்தா ஸ்துத்தின்னு சொல்கிறோமே, அந்த பாடல்களெல்லாம் ஒரு ரெட்டை அர்த்தமாக இருக்குமா, அவரை திட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அவரை திட்டலை, ரொம்ப சுவாதீனமாக பாடுறாராம் அந்த பாடல்களெல்லாம்.

பாடுறார். இந்த பாட்டில் மூன்று சரணங்கள் இருக்கு. இன்னொரு பாடலில் என்ன பிழைப்பு உந்தன் பிழைப்பு ஐயா அப்படிங்கிற அந்த பாட்டில் அவர் சொல்கிறார்,

அதாவது அந்த நிந்தா ஸ்துதினு சொல்லும் பொழுது திட்டுறது கிடையாது, சாமர்த்தியமா பேசி பரிகாசம் கேலி பண்றது. சுவாமி கிட்ட சுவாதீனமா அவர் இருக்கார், பாசமா அவரை கிண்டல் பண்றது. சிவன் பார்வதி கிட்ட உலகம் மாயை அப்படின்னார், அதுல உணவும் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னாராம். உணவு உட்பட எல்லா பொருள்களுக்கும் கடவுளாக இருப்பவர் பார்வதி தேவி, சக்தியை கொடுப்பவள் இல்லையா, அவள்கிட்ட வந்து மாயை பொருள் இல்லை, பொருளையும் மாயை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு அந்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்து கொடுத்து உடனே மறைஞ்சு போயிட்டான். இவன் இப்படி மறைஞ்சு போன உடனே உலகத்துல பசி பட்டினி எல்லா மக்கள் எல்லாம் தவிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது தான் யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக இந்த பார்வதி மறைஞ்சா. மக்கள் எல்லாம் இப்படி பசியாகி அவெல்லாம் தவிச்சுருக்கிறத பார்த்த உடனே என்னதான் இருந்தாலும் அன்னை இல்லையா, அன்னையாகி இந்த பார்வதி தேவி என்ன பண்ணினானா மீண்டும் தோன்றி காசியிலே உணவு கூடம் அமைச்சாளாம். உடனே தன் உணவு தட்டை எடுத்துன்னு வந்து பார்வதி தேவி கிட்ட சிவபெருமான் வராராம், அவருக்கே இல்லையா, அதனால அவர் தட்டை ஏந்திட்டு வராராம். அங்கே போன உடனே இப்போ இந்த உலகம் பொருளால் தான் ஆனது, மாயை இல்லை அப்படின்னு நான் நன்னா தெரிஞ்சுட்டேமா அப்படின்னு அவர் சொன்ன உடனே பார்வதி தேவிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகையினால அன்னத்தை கொடுத்தாலாம் ரொம்ப திருப்தியாக இருந்ததான். இப்படி பார்வதி தேவி அன்னையாக இருந்து கொண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு காவிய தலைவியாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டுருக்கா. இப்படி அவர் பழிக்கிற மாதிரியே எப்படி புகழறார் பாருங்கோ, இன்னும் உம்மை போல ஒரு ஆட்டை எடுத்து இன்னும் வைரம் அப்படிங்கிற பாடலெல்லாம் பாடியிருக்கார். தோடி ராகத்தில் ஒரு கீர்த்தனை பாடியிருக்கார், இதில் நடராஜ பெருமான் காலை தூக்கி ஆடுறதும் காரணத்தையும் கேட்குறார். எப்படி தெரியுமா?

இத்தனை காரணம் கேட்கிறார் அவர். இவர் பாடின இந்த பாட்டு அருணாச்சல கவிராயர் அவர்கள் பாடின பாடல் மாதிரியே இருக்கு இல்லையா? ஏன் பள்ளி கொண்டேரையா, இந்த பாடல்ல அவர் எப்படி பாடியிருக்கிறான்னா, ஓடி களைத்தோ தேவியை தேடி இழைத்தோ, அந்த மாதிரியான ஒரு பாவத்தெல்லாம் இவருடைய பாடல் இருக்கு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறதுன்னா, சமகாலத்தவர் சீர்காழி மூவர்னு சொல்லுவா இல்லையா, அந்த சீர்காழி மூவர்ல அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்து தாண்டவர் இவா மூவரும் தான். அருணாச்சல கவிராயர் அவருடைய சமகாலத்தவராக இருந்ததுனால அவள்லாம் திண்ணையில் உட்காந்துன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாளா, வம்பு கிடையாது. இவாத்துல என்ன நடந்தது, அவாத்துல என்ன நடந்ததுன்னு அந்த மாதிரி வம்பு இல்லாம சங்கீதத்தை பத்தியே பேசுவா, ஆண்டவனை பத்தியே பேசிட்டு இருப்பா, இல்ல சங்கீதத்துல என்ன தாளம் என்ன சமாச்சாரம் அப்படிங்கறத பத்தி பேசுவாளாம். இப்படி இருக்கும் இவர் புலியோர் வெண்பா சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமாக 100 வெண்பா பாடல்களை கொண்டது. இதை தவிர 50 பாடல்கள் அவர் பாடியிருக்கிறார். வருணா புரித்தோது, சிதம்பரேசர் விடுத்தோது, விரலி விடுத்தோது, மூலிசர் குறவஞ்சி, விடங்கேசர் பதிகம், அநீதி நாடகம், ரதபந்தம் முதலிய சித்திர கவிகளெல்லாம் இவர் இசைப்பாடல்களாக இயற்றிய கவி இவர். இதை தவிர ஆதி மூலிசர் நொண்டி நாடகம், சிங்கார வேலர் பதிகம் அருமையாய் இயற்றி தந்தார் அவர் காலத்துல. இதுல புலியோர் வெண்பா அப்படிங்கிறது சிதம்பர ஸ்தலம் சம்பந்தமா 100 வெண்பாக்களை கொண்ட பாடல்கள். இவர் காலத்துல ராமஜய திருப்புகழ் அப்படின்னு ஒரு பிரபந்தம் பாடின பாலபாரதிங்கிறவர் இருந்தார். இதற்கு சிறப்பு பாயிரம் கொடுத்திருக்கிறார் அவர். அறிவுடையார் எல்லாம் உடையார் இல்லையா, இன்னொருத்தரோட திறமையை புகழ்ந்து பாராட்டுறதுங்கிறது ஒரு பெரிய நல்ல ஒரு அறிவுடைமைதான் அது. கல்வி கேள்விகளால வர அறிவோட உண்மையான அறிவும் இருக்கணும், அப்பதான் இப்படி பெருந்தன்மையாக உண்மையானது வெளிப்படும் அறிவுங்கிறது.

அதாவது ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணினா, சாமர்த்தியமா ஒரு அழகா பண்ணினானா, அவளை அப்ரிஷியேட் பண்றதுங்கிறது ஒரு பெருந்தன்மை வேணும். அப்படி இருக்கிறவா தான் பண்ண முடியும். ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாமப்படுறவாளால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது. அந்த விஷயத்துல இந்த பால பாரதிங்கிற ரொம்ப பெருந்தன்மையா இவரை ரொம்ப பாராட்டி பாடியிருக்கார் அவர்.

இப்படி வள்ளுவர் சொல்றார், பிறர் சொல்ற சொல்ற அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது அது உயர்ந்தவாளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம வச்சுக்கிறது. இப்படி சத்சங்கமா இருக்கணும் அப்படிங்கிறார். அவ காட்டின ஒரு நல்ல வழிகளை பின்பற்றுவது இதெல்லாம் அறிவுதான். அதனால தான் பின்னாடி வரப்பொழுது சில சமயம் எச்சரிக்கையா நமக்கு அந்த அறிவு சொல்லிடும். பயப்பட வேண்டிய விஷயத்துல தான் பயப்படணும், எல்லாத்துக்கும் பயப்படக்கூடாது. சில காரணங்களுக்கு பயப்படலாம், அறிவு அந்த அறிவே பயமூர்த்தி விட்டுரும் நமக்கு. அந்த அறிவுக்கு துன்பமே கிடையாது. அறிவு இருந்தா ஏழையா இருந்தா கூட பரவாயில்லை, எல்லாம் இருக்கிறதாக கருதப்படுவாவா. அறிவு இல்லைன்னா எது இருந்தாலும் அது பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறார். அதனால நல்ல உண்மையான அறிவுடையவர் உண்மைதான். இந்த பாலபாரதி மாரிமுத்தா பிள்ளையை அப்படி உண்மையாகவே பாராட்டியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மாரிமுத்து பிள்ளைய புலமை திறம் போல முழுதும் தெளிந்த மனம் போல

அப்படி என்ன பாடுறாரு இந்த புலியூர் வெண்பா? பாடல முதல் ரெண்டடி ஸ்தலத்தினுடைய பெருமையை சொல்லும், பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டடி யமகத்துல அமைஞ்சிருக்கு. யமகம் அப்படின்னா அந்த பிற்காலத்துல எல்லாருக்கும் வழிகாட்டியா இது அமைஞ்சிருக்கு. இந்த புலி வெண்பா சர்வ கலாசாலை பாடமாகவும் இருந்திருக்கு. இன்னும் பல புலவர்களும் உரை எழுதியிருக்கா. வேலுச்சாமி பிள்ளை என்கிறவர் உரை எழுதி அச்சிட்டிருக்கார். இந்த ஸ்தலம் நிறைய வரலாறே சொல்றது. நொண்டி நாடகம்ங்கிறது 18ஆம் நூற்றாண்டிலே அதிகமாக பாடின பிரபந்த வகை. ஒருத்தன் என்ன பண்ணினானா, ஒரு வேசி கிட்ட மோகம் கொண்டானான். அவன் மோகம் கொண்ட உடனே வாழறதுக்கு அவன்கிட்ட பொருள் எதுவுமே இல்லை. அதனால என்ன பண்ணிருக்கான், மன்னருடைய இடத்துலேருந்து பொண்ணை திருடிட்டான். பொண்ணை திருடின உடனே அந்த காலத்தில் அரசர்கள்லாம் உடனே அது தண்டனை கொடுத்துருவார்கள். எப்படி தெரியுமோ, எந்த கையால் நீ வந்து திருடினியோ அந்த கையை விட்டுட்டான். நீ எந்த காலால் நடந்து வந்து ஓடி வந்தியோ அந்த காலையும் விட்டுட்டான், கை காலெல்லாம் விட்டுட்டான். இப்படியான ஒரு தண்டனை அந்த காலத்துலலாம் இருந்தது அரச காலத்தில். அதனாலேயே இதுக்கு வந்து இந்த நொண்டி சிந்து அப்படின்னு வச்சு இதில் பாடியிருக்கார். அதாவது அப்படி கை கால் விழுந்து அந்த மாதிரி போன உடனே இந்த ஒரு கதையினால இந்த நொண்டியே சபையில் வந்து தடியை ஊனிண்டு நொண்டியாக தன்னுடைய கதையை சிந்து பாட்டு மூலமாக ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். ஆனால் இது எப்படி தெரியுமோ, தில்லை விடங்களில் கோயில் கொண்டிருக்கும் அந்த சுவாமி செல்வராக சுவாமியினுடைய அருள்னால அவனுக்கு கை கால் வந்துடுத்தான். கை கால் வந்ததுனால ஆண்டவரிடம் சென்று என்னை மன்னிச்சிடுங்கோ, இனிமேல் இந்த மாதிரியான எண்ணமே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் பிரார்த்தனை பண்ணிட்டானாம். இந்த பிரபந்தத்துக்கு பேரு தான் இந்த நொண்டி சிந்து. அவர் பாடுறார், அவர் வேசியிடம் பயங்கி வேந்தனிடம்

இப்படி நொண்டி சிந்து பாடியார். இவர் காலத்தவர் தான் முத்து தாண்டவர். அவர் மாதிரியே இவரும் பரம்பரையை வளர்த்துக்கல. இவர் பேரர் ஐயா துறைப்பிள்ளை. இவரும் தமிழ் புலவர் தான். அவரும் முன்னிலையிலே இவருடைய புத்திர பௌத்திராதிகரான வேலுச்சாமி பிள்ளைங்கிறவர் மாரிமுத்தா பிள்ளையோட நூல்கள் சிலதையெல்லாம் அச்சிட்டாராம். அவர் அவரும் வெண்பா நன்னாக பாடுவார். அதனால அவருக்கு வெண்பா புலி அப்படின்னே ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்காராம். அவர் யாருடைய சிஷ்யர் தெரியுமோ? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவருடைய சிஷ்யர். அவர்கிட்ட தான் இவர் கத்துண்டாராம் கல்வியெல்லாம். இருவரும் இவரும் சிதம்பரத்திலே தமிழ் பண்டிதராக இருந்தபொழுது தேவாரவை புத்தல வெண்பா கச்சி குமரக்கோட்ட பிரபந்தங்கள் இதெல்லாம் இவர் பாடினது. இப்படி அநேகமான ஒரு பாடல்கள் எல்லாம் அங்கே பாடியிருக்கார். அது மட்டுமல்ல, நம்ம இறைவன் கிட்ட காட்டுற அந்த அன்பு எப்படி இருக்கணும் தெரியுமா? காதல்ல பலவிதம் இருக்கு. அதை இறைவன் கிட்டையும் காமிக்கலாம், அம்மா பிள்ளைகளுடைய பாசத்துல அதுலேயும் காமிக்கலாம். அப்படி அந்த இறைவன் கிட்ட காட்டுற இந்த காதலும் அவன் அருளால் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு மாணிக்க வாச்சகர் சொல்லியிருக்காரே, அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்தா அவனுடைய இது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். அரசன் கிட்ட மந்திரியா இருந்தப்போ மாணிக்க வாச்சகர், அவர் உடம்பு தான் வேலை பண்ணிட்டு இருந்ததே தவிர அந்த உள்ளமானது ஆண்டவனை எப்பொழுது பார்ப்போம், ஆண்டவனுக்கு எப்பொழுது சேவை செய்வோம், இப்படிதான் அவருக்கு இருந்தது.

நான் யாரு, உள்ளம்னா என்ன, ஞானங்கள்னா என்ன, இதன் பொருளை யார் அறிவா, இப்படியெல்லாம் நினைச்சு நினைச்சு நினைச்சு அவர் உள்ளத்திலிருந்தே எழுந்த சந்தேகம் இப்படி பாட்டா வெளிவந்திருக்கு அவருக்கு. இது எதனால? இறைவன் மேல கொண்ட அன்பு, அந்த அன்பின் மேலே மேலிட்டினால வர்றது. அதெல்லாம் எப்படி இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னா, பற்றற்று இருக்கணும். ஒரு பற்று இருந்தால் நமக்கு எவ்வளவு துன்பம் கிடைக்குமோ அந்த மாதிரி சம்சார சாகரத்தில் நம்ம உழன்றிருக்கும் பொழுது ஒரு பற்று இருந்தால் நமக்கு நிச்சயமாக அது துன்பம்தான். ஆனால் ஆண்டவனிடத்தில் பற்று இருந்தால் பற்றற்று வாழ வேண்டும். எங்கே? சம்சாரத்தில் பற்றற்று வாழ வேண்டும், ஆண்டவனிடத்திலே பற்றுக்கோடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக உணர்த்திருக்கார். மலையத்வஜ மன்னனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பிறந்த, அதாவது அந்த யாக குண்டத்திலேருந்து வந்த பெண் தடாதகைக்கு இறைவன் எப்படி அருள் செய்தார் தெரியுமா? இறந்ததும் தடாதகை, மன்னன் இறந்ததும் அந்த தடாதகை அரசை ஆண்டு கலைகளெல்லாம் கற்று பாண்டிய நாட்டை கன்னி நாடாகவே ஆக்கிய பெருமையானது உண்டு. எட்டு திக்குகளிலும் சென்று போர் புரிந்து வெற்றி பெற்று சிவபெருமானே எப்பொழுது இவள் கல்யாணம் செய்து கொள்கிறார்களோ, இந்த குழந்தை வந்தபோது மூன்று ஸ்தலத்தோடு வந்தது. அந்த மூன்றாவது ஸ்தனமானது எப்பொழுது சிவபெருமானை திருமணம் பண்ணிப்பாளோ அது தானாக மறைந்து விடும் சொன்னான். அந்த மாதிரி ஆண்டவனுடைய அருள் இருந்ததுன்னா ஆண்டவன் எப்படி வேணாலும் வருவான் நமக்காக. அதுவும் நாம் மனித அவதாரம் எடுத்தோமானால் மனித அவதாரத்திலேயே அவரும் வந்து நமக்கு எல்லா உதவிகளையும் செய்வார். அப்படி எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னும் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நாம் ஜபிக்க வேண்டும். அப்படியே நடந்தது இப்போ. அதனால இறைவன் தான் இங்கே மாப்பிளையானார். இப்படி மனித பிறவிக்கு இறைவன் கருணை காட்டுறது, இறைவன் திருவிளையாடு

பாடலெல்லாம் அந்த முறையிலே தான் மாரிமுத்தா பிள்ளையில இந்த பாட்டு, இந்த பாட்டில் இது அமைஞ்சிருக்கு. அவர் தம் பாடல்களில் மூன்று சரணங்கள் இருக்கு, எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு கீர்த்தன வடிவமாக அமைச்சிருக்காராம். தமிழிலே இவர் ஆதி மூலர்னே இவருக்கு பேர். தியாகராஜ சுவாமியினுடைய பாடல்களும் இந்த தமிழிசை பாடல்களும் இவருடைய பாடல்களும் முக்கியமாக இடம்பெறுமாம். இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு தமிழிசை பாடல்கள் மாரிமுத்தா பிள்ளை அவ்வளவு அழகாக பண்ணியிருக்கார். இவருடைய பாடல்களுக்கு முத்திரையெல்லாம் என்ன அப்படின்னா, தில்லை முத்திரைன்னா யாரோட பாடல்னு நாம உடனே புரிஞ்சுக்கலாம். இப்படி அந்த தில்லை என்பதை ஆலய முத்திரையா பயன்படுத்தினார். திருத்தில்லை வந்தோம்னா நந்தவன குயில்களெல்லாம் கூடி பிறவியாகிய பகை நெறியை விடுங்கள் அப்படின்னு, இந்த பகையில இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்ம விடுபட்டு ஆண்டவனிடத்தில் பக்தி செய்தோமானால் அந்த ஆண்டவனுடைய கருணையானது நமக்கு எப்பொழுதும் நம்மை காப்பாற்றும். இதையெல்லாம் நாம் நினைத்து ஹரஹர சிவ சிவா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா கோவிலுக்குள்ள போனாக்க நமக்கு இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கிடும் அப்படின்னு சேக்கிழார் பெருமாள் சொல்லியிருக்கார். எப்படின்னா,

சொல்றதாக சொல்றாரு. அந்த மாதிரி சிவபதம் கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அருணகிரிநாதர் கூட அவருடைய திருப்புகழலை எப்படி பாடியிருக்கார் அப்படின்னா,

பட உக்ரம் தருவீர பாவனிடத்தில் தாருகவ

அப்பேற்பட்ட அந்த தில்லை ஸ்தலத்துல ஆலய முத்திரை இதை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்காரு இவாளு. மாரிமுத்தா பிள்ளை பயன்படுத்தியிருக்கிறார் இன்னொரு பாடல்ல, காலை தூக்கி நின்றாடும் அந்த பாடல்ல எதுக்குள்ள காம்போஜி பாடல் ரொம்ப புகழ் வாய்ந்த பாடல். முதல்லையே சொன்ன மாதிரி கச்சேரிகளிலும் பரதநாட்டிய நாட்டிய பெண்மணிகள் எல்லாரும் இதை ஆடுவார்கள் பாடுவார்கள், இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பாட்டு

அதாவது காலை தூக்கி நின்றாடும் தெய்வமே, எத்தனை நாள் இந்த ஒரு காலை ஊனிண்டு ஒரு காலை நீ தூக்கிண்டு நின்றுட்டே இருப்ப, ஏன் இன்னொரு காலையும் கீழே வச்சுட்டா இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும்னு பயப்படுறியா? அதனால தான் ஒரு காலை தூக்கிண்டு மக்களெல்லாம் நீ காப்பாற்றணும்னு, மக்களுக்கெல்லாம் நீ அருள் புரியணும்னு ஒரு காலை தூக்கிண்டு ஆடிண்டே இருக்கியா? நீ ஆடிண்டே இருக்கிறதுனால்தான் நாங்கள் எல்லாரும் ஆடிண்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் தெரியுமா? அது மட்டுமல்ல, நந்தி நாரதர் இவா யாழ் மத்தனம் எல்லாம் கூட கையாண்டதை சொல்றார். எப்படின்னா

இந்த பாடல்ல இவ்வளவு அழகாக அவர் சொல்லியிருக்கார், முருகனை பெற்ற அந்த முருகன் யாரு, தந்தைக்கே பாடம் சொன்ன அந்த முருகன் இல்லையா அப்படின்னு அவரை புகழும் புகழறார், அவர் இப்படியெல்லாம் இருக்கிறார் அப்படின்னு அந்த விஷயத்தையும் அவர் சொல்றார். இன்னொரு பாடல்ல ரொம்ப அழகாக சொல்றாரு, எப்படின்னா எல்லா பாரத்தையும் அவரே சுமக்கிற மாதிரி வேண்டி பாடுறாராம். எப்படின்னா, ஏது கித்தனை மோடிதான் உமக்கு.

உண்மையை சொன்னேனோ பல்லை காட்டி முப்புறத்தார் முன்னே நின்ற பல்லை காட்டி

அவர் அந்த பெருமான் காலெடுத்து ஆடியது ரிஷப வாகனன்னு சொல்றது. ஓட்டிலே பிச்சை எடுத்து சாதி அம்மா அப்பா இல்லாத தனி ஒருவர் உடம்பிலிருந்து பாதி பெண் பிள்ளைக்கு முருகப்பெருமானுக்கு வள்ளி குரத்தியை கல்யாணம் பண்ணி கொடுத்து குறவர் சம்பந்தம் செய்தது. ஆனாலும் உனக்கு ஈடு இணை யாரப்பா அப்படிங்கிறார் அவர்.

சொன்ன திருமந்திரம், அவர் இவ்வளவு அழகாக சொல்றார் திருமந்திரத்துல, பிரம்படிப்பட்டது, கூலி ஆளா போனது, எலும்ப போட்டுண்டது, பைத்தியக்காரனாக இருந்தது. ஏழாம் திருமுறையில சுந்தரர் பெருமான், அவரை எம்பெருமான் தடுத்தாட்கொண்டார் இல்லையா, தடுத்தாட்கொண்டு கோவில்ல போய் மறைஞ்ச உடனே யாரடா நீ அப்படின்னு ஒரு கோபத்தோட செய்ட்டு, நீ யாரு அப்படின்னு பித்தா அப்படின்றா, ஒரு என் மேல ஒரு பாட்டு பாடுங்கிறார். எனக்கு பாடெல்லாம் தெரியாதுன்னு, நீ இப்போ பித்தா பேயான்னு என்ன சொன்னியே, அந்த பித்தானே பாடுன்னு அடி எடுத்து கொடுக்கிறார். உடனே அவர் பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி அப்படின்னு அந்த பாடலை பாடுறார். ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நாம் என்ன வேணாலும் செய்யலாம். இப்படி திருஞான சம்பந்த பெருமான் அவரும் ஆண்டவனை உருகி உருகி, அவர்கள் பாடின அந்த தேவார பாடல்களெல்லாம் நாமும் பாடினோமானா நமக்கும் ஆனந்த கண்ணீர் பொழிய நம்ம எல்லாம் பாடுவோம். அந்த சேக்கிழார் பெருமான் எவ்வளவு அழகாக இதை பாடியிருக்கார் அப்படின்னா,

அதாவது ஆண்டவனை அழுது அருளினார் அப்படின்னு சொல்றாரு, அமுது அருளினார் அப்படிங்கறதா நம்ம எடுத்துக்கணும். அப்பா தண்ணியில மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது தண்ணியில மூழ்கின உடனே இந்த குழந்தை அப்பாவை காணும்னு அழுதுது இல்லையா, அது எதுக்காக? இந்த மாதிரியான ஒரு ஞானப்பால் ஆண்டவன் கொடுக்கிறார் இல்லையா. பார்வதி தேவி எவ்வளவு அழகாக அந்த ஞானப்பாலோடு சேர்த்து ஊட்டின உடனே இந்த குழந்தை தோருடைய செவியன்னு பாடினார். சேக்கிழார் பெருமான் இவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார், ஞான சம்பந்த பெருமான் அழறதை இவ்வளவு அழகாக எடுத்து சொல்றார் இல்லையா. அவர் திருஞான சம்பந்த பெருமான், அப்பர் பெருமான், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவா எல்லாரும் ஆண்டவனை நினைத்து நினைத்து எல்லா ஸ்தலங்களிலும் சென்று எவ்வளவு தேவாரத்தை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார், திருவாச்சகத்தை எல்லாம் அருளி செய்திருக்கிறார். அதன் மூலமாக இன்று நாம் சிவ கோவில்களெல்லாம் அதிலெல்லாம் அந்த பாடல்களெல்லாம் ஒலிக்கின்றது. இதையெல்லாம் நாம் அனுபவிச்சுருக்கோம். சிவபெருமானே என்னை காப்பாற்று, இதில் உனக்கு ஒரு கஷ்டத்தும் ஒற்றமும் கிடையாதே, உனக்கு என்னை காப்பாற்றுறதும் உனக்கு என்ன கஷ்டமா? நடராஜர் பேரில் குறை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். சிவபுராண கதைகளையும் சில பாட்டில் அவர் சொல்லியிருக்கார்.

மாரிமுத்தா பிள்ளை. நடராஜ பெருமான் இவருடைய கனவுல வந்து பாடுன்னு சொன்ன நாள்லேருந்து அன்னைக்கு பாட ஆரம்பித்தவர் தான் அவருடைய 75வது வயது வரைக்கும் அவர் ஆண்டவனை பற்றி பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார். சீர்காழி அருணாச்சல கவிராயர் அவரோட பழகி இருக்கிறதுனால அவர் அவருடைய பாடலெல்லாம் பாடுறத பாடி கேட்டு இவர் பயனடைஞ்சிருக்கார். முத்துத்தாண்டவருக்கு பிறகு குப்பையா பிள்ளை பரம்பரை தில்லையிலே வாழ்ந்தார். அவளிடமும் பழகி இசைஞானம் புலமையெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்துண்டார். வட திருமுல்லை வாயில்ல கொடி அம்மன் வீதி அந்த அது மேலே ஒரு பஞ்சரத்தனம் பேர் அவர் பாடியிருக்கார். இப்படி பல பாடல்களையெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். பிற்காலத்தில் மாரிமுத்தா பிள்ளை வேறு பிரபந்தங்களில் அவருடைய கொள்ளுப்பேரன் வேலுச்சாமி பிள்ளை அவர் குறிப்பிட்ட செய்திகள் தான் நாம் இன்றைக்கி சொல்லின்றிருக்கோம். நடராஜ பெருமானை முன்னிலைப்படுத்தி பாடிய பாட்டு என்ன பிழைப்பு ஐயா உன்னுடைய பிழைப்பு அப்படின்னு அந்த பாடலிலையும் ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்கார். இப்படி ஒவ்வொரு பாடலிலும் மிக அழகாக எல்லாவற்றையும் சேர்த்து விளக்கியிருக்கிறார். இப்படி சீர்காழியிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அந்த மூவரில் தில்லை விணங்கன் மாரிமுத்தா பிள்ளை ஒருவர் தான் இவர். முத்துசுவாமி முத்துத்தாண்டவர் அருணாச்சல கவிராயர் மாரிமுத்தா பிள்ளை இவா மூணு பேரை சொல்கிறோம் சீர்காழி மூவர்னு. கர்நாடக சங்கீதத்தில் தியாகராஜ சுவாமி முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரின்னு எப்படி சொல்கிறோமோ இவா மூவரையும் நம்ம சொல்லின்னு இருக்கோம் இன்றைக்கும். இவருடைய பாடல்கள் இன்னைக்கு இது கிடைத்ததற்கரிய இந்த பாடல்களையெல்லாம் நாம் பாடம் பண்ணினோம்னா நிச்சயமாக நமக்கு குறையே இருக்காது. நம் வாழ்வில் நமக்கு வேண்டத்தக்கதுங்கிறது நிறைய இருக்குது. இத்தனையும் நாம் முறையாக பண்ணணும் அப்படின்னா மாரிமுத்தா பிள்ளை போன்றவாளுடைய தமிழிசை பக்தி பாடல்களையெல்லாம் நம்ம கற்றுண்டு பாடி நம்ம நிம்மதி அடையணும். 75 ஆண்டு எளிமையாய் வாழ்ந்து எழுச்சி பாடல்கள் இறையருளால் தந்து மாரிமுத்தா பிள்ளை வாழியவே நாம் நடந்து கடந்து மலை போன்ற

இதுவரை மாரிமுத்தா பிள்ளை சரித்திரம் கேட்டீர்கள். இசைப்பேருரை நிகழ்த்தினார் கிரிஜா ராமசாமி அவர்கள். மேலக்காவேரி கே. தியாகராஜன் அவர்கள் வயலின், கே. ஜெய் விக்னேஷ் அவர்கள் மிருதங்கம்.

0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இந்த அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் வி பிரதீப் குமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், சேர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். நண்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில்
1: நேரம் 10:30. இனி நாம் கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை 1269 கிலோஹெர்ட்ஸில் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களாக ஒழிக்கவிருப்பது பின்னணி பாடகர் ஏஎல் ராகவனுடைய தொகுப்பாதாங்க வளம்பெற இருக்கிறது. முதல் பாடலாக இதோ பாடல் காற்றலைகளில்.

மாறி அணைச்சா வழுக்கிறியே நீ ஆலே.

நேரம் இரவு 10:40. நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களே, நாம் வந்து இனிமையான பாடலாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருப்பவர் ஏ.எல். ராகவன். அந்த வரிசையில் அடுத்ததாக ஒரு பாடல், இதோ பாடல் பண்பலையின் காற்றலைகளில்.

condition

0: ரவி மன்னிச்சுக்க, ஸ்டக் ஆகி போச்சு. ஆரம்பத்துல இருந்து வர்றேன். பாவலனம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபன் கனவை வரையல்லையா?
1: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகீழா சொல்றீங்க.
0: அது நான் சரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸில். நட்சத்திர கீதங்கள், நட்சத்திர கீதங்களில் அடுத்து வரும் பாடல்

0: நேரம் இரவு 10:56. நாம் இணைந்திருப்பது மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்களே, நட்சத்திர கீதங்களில் இன்று ஏஎல் ராகவனுடைய தொகுப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக
1: அவனா
2: அவனா
1: அக்கனா
2: அக்கனா

நாளை நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் சக 1948 அஸ்வின மாதம் 7 நாள், பிராபவ வருடம் புரட்டாசி மாதம் 12 நாள், 2026 வருடம் செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. குரலின் 400 காலை 6 மணிக்கு விளம்பரங்கள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணையதளம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக கேட்கலாம். வழங்குபவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி. 6:15 பக்திமலை, 6:35 ஒரு சொல் கலீர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து கிடாரிப்பட்டி பூமிசெல்வி அவர்கள் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் பேராசிரியர் பி மணிகண்டன் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000, 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோய் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தர

0: என்றார் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் வி பழனிக்குமரன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஜி கீதா. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய கோப்பை விளையாட்டுப் போட்டிகளின் நேற்றைய நிகழ்ச்சிகள் எமது டெல்லி நிலையம் ஒளிபரப்பியதன் ஒளிபரப்பை கேட்கலாம். 8:00 மதுரை தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 வரலாறு பேசும் வீரக்கள் பாரத பிரதமர் தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் குறிப்பிட்ட மணப்பாறை அரசு கலை அறிவியல் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆ செல்வராசு அவர்களுடன் ஒரு சந்திப்பு படைப்பு. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 9:00 அரங்கசை. சென்னை அஞ்சலாக வி பிரதீப்குமார் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன், மிருதங்கம் எம் குருராஜ் மோர்சிங். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல்கள், முற்பகல் 11:00 மதுரை தன்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நேரமும் 12:00 ஆங்கிலத்தில் செல்டெல்லி அஞ்சலாக, 12:10 இசைமடை டி கே கோவிந்தராவ் பாட்டு, 12:40 தமிழ் செயல் சின்ன அஞ்சலாக, 12:50 மெல்லிசை சின்ன அஞ்சலாக, 1:05 ஆங்கிலத்தில் செயல் டெல்லி அஞ்சலாக, 1:10 இன்னுயிர் தோழி சின்ன அஞ்சலாக, மகளிர் நல மகப்பெரு சிறப்பு மருத்துவர் என்என் சுல்தானா அசீமா நேர்முகம் காண்பவர் பான் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி, நேர்முகம் காண்பவர் கே பரமசிரி அவர்கள். 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை நாளும் பொழுதும் என தொடங்கும் பாடல், பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரை தன்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக, ஷாகேந்திர விலாசத்தில் குரலி பயிற்சி உரை வழங்குகிறார் உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் மதுரம் மதுராம்பிகா அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சலாக, 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை ஒளிபரப்பில் மாலை 5:27 குரலமதம் 400, 5:30 மதுரை தன்றில், 6:00 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள் வண்ணத்தமிழ் பாட்டு படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்ப கேட்கலாம். 6:30 மாநில செய்தி சின்ன அஞ்சலாக, 6:40 மதுரை தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தன்றல், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் சின்ன அஞ்சலாக எழுதியவர் ஏ மோகன் அவர்கள், 7:15 தமிழ் செய்தியில் சின்ன அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சின்ன அஞ்சலாக கேட்கலாம். சம்பங்கி சாகுபடி முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்ட முத்தனூர் எஸ் ராமஜெயம் அவர்களுடன் நேர்முகம், மஞ்சள் சாகுபடி அனுபவங்கள் குறித்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில்பாடி கிராம உழவர் பி சுமதி அவர்களுடன் நேர்முகம். 8:00 செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக, 8:05 மதுரை தன்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்களுள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி உடன் உரையாடுகிறார் கே வெல் முருகன் அவர்கள். 8:45 மதுரை தன்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரை தன்றல், 9:30 அறிவியல் நேரம் செல்போன் சிமிட்டினால் உரை வழங்குகிறார் டாக்டர் டி ஜெயராஜ சேகர் அவர்கள். 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டி 2026 தினசரி நிகழ்வுகளின் தொகுப்புகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:20 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சி நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை நீங்கள் கேட்டது நாளைய நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: Union Home Minister Amit Shah today inaugurated the Conference on Prahar National CT Policy and Strategy in New Delhi. The conference deliberated mitigating internal capacities, human rights, attenuating conditions for terrorism, aligning international efforts in recovery and resilience through a whole-of-society approach. Speaking on the occasion, the Home Minister said the government has adopted a zero-tolerance policy against all forms and manifestations of terrorism. He Narendra Modi government successfully brought back 288 fugitive criminals to India from 36 countries. Mr. Shah said as a result of better coordination among agencies, more than 40 modules of Shahzad Bhatti network involved in cross-border smuggling of weapons, explosives and narcotics were busted, more than 100 Network, a terrorist organization under Unlawful Activities Prevention Act, UAPA. India and the UAE have agreed to take steps for the timely implementation of initiatives relating to settlement of trade in local currency, integration